நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 5ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கோகிலப்பிரியா.

0: இதுவரை வலம் வந்தது கோகிலப்பிரியா ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 9வது குறட்பா.

அவா என்கின்ற துன்பத்தினுள் கொடிய துன்பமானது கெடுமானால் வாழ்வில் இன்பம் இடையராமல் வந்து வாய்த்துக் கொண்டிருக்கும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பு இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடை பந்தாட்ட போட்டிகள் குறித்து கரூர் கூடை பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் வழங்கும் தகவல்களுடன் ஆடுகளம். தொடர்ந்து செய்திச் செய்திகள். திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று காலநிலையும் வேளாண்மையும். இயற்கை விவசாயி தங்கபாண்டியன் அவர்களுடன் நீரலை நிகழ்ச்சி. 10 போடு ஆட்டம் போடு. 10:30 திருச்சி சாரதாஸ், திருச்சி ஹரிணி ஜுவல்லர்ஸ், திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸின் ஆலய உலாவில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மாங்கீர் உலகத்தில் பதப்படுத்திய பண்டங்கள் குறித்து தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப்கார்னர், 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று மண்வள பாதுகாப்பில் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சிவரஞ்சினி அவர்கள். 2:30 ஒயிலாட்டம் வழங்குவோர் மணப்பாறை கே தமிழன் குழுவினர் மண்ணின் மனமாக. 3 இசைத்தூரில், 4 வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் இன்று தமிழோடு விளையாடு. 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல்

0: மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் தொடரும். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு உணவி மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் உரை வழங்குகிறார் மா பாண்டிசெல்வம் அவர்கள். தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் இன்று குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நீரலை நிகழ்ச்சி கேட்கலாம். எட்டு மணிக்கு இரவு இசை இனிமே, 9:15 இசைக்கும் இனியராகும், 10 மணிக்கு ஞாபகம் வருது. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 மணிக்கு அரங்கிசையில் எஸ் ரங்கப்ரியா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம் ஸ்ரீரங்கம் எஸ் விஜயராகவன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் எஸ் பி ராம் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:20 அரியலூர் மாவட்ட செய்திமடல், 10:00 அரங்கிசையில் அனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம் NC மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது
1: காலை 6:00. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்பது பாரதி பண்.

0: நேரம் காலை 6 மணி பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், 4 உபாங்கம், ஆக மொத்தம் 14 வித்தைகள். அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிரகாமியம், ஈசத்துவம் எனும் 8 வகை சித்திகள். இயமம், நியமம், ஆதனம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், அமைதி, சமாதி எனும் 8 வகை யோகங்களையும் கைவரப்பெற்று மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றையும் முற்றும் துறந்த முனிவர் அவர். அந்த சித்த மாமுனிவரை முடிசூடிய பெருவேந்தன் ஒருவன் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையுடன் தன் அரண்மனைக்கு வரவேற்றான். நிறைமதி ஞானம் கொண்ட முனிவர் பெருமானே, என்னுடைய குறைமதி ஆன்மீகத்தின் ஐயங்களை போக்க வேண்டும் என மண்டியிட்டு வேண்டினான். அவர்களின் உரையாடல் இப்படி தொடர்ந்தது. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லோராலும் எழுப்பப்படும் முதல் கேள்வி இது. வெள்ளப்பாகு கலந்த ஒரு கோப்பை ஆவின் பாலில் வெள்ளப்பாகு இருக்குமிடம் கீழ்ப்பகுதியிலா, மேல்பகுதியிலா, பக்கவாட்டிலா எனும் வினாவாக பதிலளித்தார் முனிவர். அடுத்த வினா, அந்த ஆண்டவன் நோக்கும் திசை எது என கேட்ட அரசனுக்கு தீபச் சுடராக எரியும் திரி அகல் விளக்கை காட்டி அதன் ஒளிக்கற்றைகள் படராத திசையை காட்டு என்றார் முனிவர். முனிவரின் பதில்களில் திருப்தி அடையாத அரசன் சற்று பொறுமையிழந்து, இப்போது உங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என வினவினான். இதுவரை அரசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களையே பதிலாக அளித்து வந்த முனிவர், மன்னா, 5 நிமிடங்கள் நீ அமர்ந்துள்ள அரியணையில் அரசனாக நான் அமர அனுமதி தருக என்றார் முனிவர். அரியணையில் அமர்ந்த அடுத்த நொடியில் முனிவர், யாரெங்கே, அரசவையில் என் முன்னால் நிற்கும் இந்த நாட்டை இதுவரை ஆண்ட அரசன், அமைச்சன், தளபதி, மெய்க்காப்பாளர்கள் எல்லோரையும் கைது செய்க, உடனே அவர்கள் எல்லோரையும் சிறையில் தள்ளுக, இது அரச கட்டளை என காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர். அரசவை அதிர்ந்து போனது. காவலர்கள் அவர்களை கைது செய்ய முன்வந்த

போது நில்லுங்கள் எனச் சொல்லி அரியணையை விட்டு இறங்கி வந்த முனிவர் புன்முறுவல் பூத்தபடி இப்படி பேசலானார். மன்னா, உனது மூன்றாவது கேள்விக்கு பதில் இதுதான். முற்றும் துறந்த ஆண்டியான என்னை இந்த நாட்டின் அரசனாக்கி, இதுவரை மன்னனாக இருந்த உன்னை கைதியாக்கி சிறையில் தள்ளும் வேலையைத்தான் இப்போது இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். மன்னா, மனித வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த பூமி சுழல்வதைப் போல வாழ்க்கையும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. மேலே இருந்தவன் கீழே போவதும், பள்ளத்தில் கடந்தவன் மேட்டிற்கு கரை ஏறுவதும் மனித வாழ்க்கையின் மாற்றங்கள். இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா, அர்த்தமற்ற கேள்விகளை எழுப்புவன் எல்லாம் ஞான குருமார்கள் அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம்

0: அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் அல்லர். ஆன்மீக ஞானத்தை உள் அனுபவமாக நீ உணர வேண்டும். உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீதான் கண்டு உணர வேண்டும் என கூறிவிட்டு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்பது சித்தர் சிவபாக்கியர் அளித்த விளக்கம். இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்குமே என்றார் முனிவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை. அதற்காக அதற்கு நாம் தகுதியானவர்கள் இல்லை என்று அர்த்தமில்லை. சிலவை கிடைக்காமல் இருப்பதும் கூட நன்மைக்கே என எடுத்துக்கொள்ளும் வரை நமக்கு எதுவும் பெரியதாக தோன்றாது. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன் இசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

நம் வாழ்வில் நமக்கு என்ன நடந்தாலும் சரி, வெளியே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மிடம் எல்லாமும் இருந்தாலும் சரி, எதுவும் இல்லாவிட்டாலும் சரி, நடக்கும் ஒவ்வொன்றையும் நம் மனதால் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது நமக்கான மகிழ்ச்சி என்பது. இறைவனம் நினைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் எம் முகமது குரலில்.

எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இல்லை. அவர்கள் பிரச்சனைகளில் கவனத்தை செலுத்தாமல் எது அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்த தெரிந்தவர்கள். அதனால்தான் அவர்களால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. நாமும் இதை முயற்சி செய்து பார்க்கலாம். தவறு ஏதும் இல்லை. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிருந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் ஹேமாஜான் குரலில்.

இதுவான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் கருப்பூர் கிராமம் மாரியம்மன் கோவிலில் இன்று காலை 7 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, 10:30 கரிகோலம் ஆரம்பம், 20:30 மகாபூர்ணாகிதி. கரூர் மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று மாவிளக்கு, பால்குடம், அக்னி செட்டி, அலகு, காவடி, மாலை 6:30 கஜலட்சுமி வாகனம். நீர்களில் இன்று காலை 10:30 திருச்சி சாரதாஸ், திருச்சி ஹரிணி ஜுவல்லர்ஸ், திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸின் ஆலய உலாவில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவின் நீர்முக வர்ணனை கேட்கலாம்.

0: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 12 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. வேளாண் சார்ந்த தொழில்கள்ல இளம் தலைமுறையினரோட பயணத்தையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருக்கும் இளைஞர் தஞ்சாவூர் எஸ் மிஷாயில் அவர்கள்.
2: வாழ்க்கையில எப்பயுமே தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே நினைச்சு அடை போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இளைஞரா இருக்கக்கூடிய நீங்க உங்களை தனித்துவமா அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் எதுவா இருக்கு? அந்த வகையில இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அடையாளம் சொல்லும் போது உண்மையிலே அது பெரிய ஒரு விஷயம்தான். எல்லாருமே ஒரு அடையாளத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ நான் எனக்கு வந்து ஒரு விருப்பமான ஒரு இதுல கோழி பண்ணை காடை வளர்ப்புல பண்ணிட்டு இருக்கேன். ஒருங்கிணைந்த பண்ணையா பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல இயற்கை முறையில வளர்க்கறதுல நிக்கிறேன் மேடம்.
2: என்னென்ன வகையான கோழிகள் வளர்க்குறீங்க? கோழி மட்டும்தானா இல்ல எப்படி?
3: நான் வளர்க்குற கோழிகள்னு பாத்தீங்கன்னா சிறுவிடை கோழி இருக்கு, கடக்நாத்ன்ற கருங்கோழி வகை இருக்கு, வான்கோழி இருக்கு. இது இல்லாம ஃபேன்சி அதாவது அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு 4 வகையான கோழிகளும் வச்சிருக்கேன். அது இல்லாம தான் இந்த காடை வகைகள்ல முட்டை காடை பிளஸ் கறிக்காகவும் வெள்ளை காடைகளையும் வளர்த்துட்டு இருக்கோம். இது இல்லாம புறா வளர்க்குறோம், முயல் இருக்கு. புறாக்கள் வந்து என்னுடைய இன்னொரு விருப்பமான ஒரு கலைன்னு சொல்லலாம். பந்தயத்துக்காக வளர்க்குறோம். அதுல வந்து இந்த ஹோமர் புறாக்கள் வகைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்.
2: தொழில்கள் நிறைய தொழில்கள் இருக்கு. இந்த இதுல எங்களுக்கு நாட்டம் வர காரணமா இருந்தது?
3: அதாவது எங்க தாத்தா அப்புறம் அப்பா வளர்த்ததுல இருந்துதான் எனக்கு ஒரு ஆர்வம். வீட்டு தேவைக்காக முன்னாடி தாத்தாவும் அப்பாவும் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்பா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நிறைய கோழி வளர்த்தாங்க. அதை பார்த்து அதுல கத்துக்கிட்டேன். அதோட நேரத்தை செலவிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து பின்னாட்கள்ல வியாபாரமா பண்ணலாம் அப்படின்றதுனால அதை பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
2: அவங்க வீட்டு தேவைக்காக மட்டும் வளர்த்தாங்க?
3: ஆமா.
2: சந்தோஷம். பட் நீங்க அதையும் தாண்டி ஒருபடி மேல போயிட்டு சரி இதுல நம்ம எப்படி சம்பாரிச்சு மேல வரலாம், தன்னை அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? கோழி குஞ்சுகள் ஆரம்ப நிலையில எவ்வளவு உங்ககிட்ட இருந்தது? ஆரம்பத்திலேயே எல்லா வகை இனங்களையும் நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: கலெக்ட் பண்ணும் போது எனக்கு கோழிகள் கிடைக்கல. அதுவும் சுத்தமான சிறுவிடைக்காக பல கிராமங்கள்ல அலைஞ்சி கடைசியா எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா கலப்பின கோழிகள் மட்டும்தான் கிடைச்சது. ஆனா அதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கோழிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான கோழிகள். இந்த கோழிகளை வேக்சின் பண்ணி அதுவும் நம்ம தீனிகளுக்கு இவங்க கறி வரல, என்னால அதுல எந்த லாபமும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பனோட வீட்டுல இருந்த ஒரு ஜோடி கோழியை மட்டும் வாங்கினேன். அந்த கோழியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துல ஒரு 150-200 கோழிகள்.
2: அருமை அருமை.
3: அதை டெவலப் பண்றதுக்கு நிறைய லேர்ன் பண்ணிருந்தேன். கத்துக்கிட்டது ரொம்ப டைம் எடுத்துச்சு. இந்த இன்குபேட்டர் முறைகள், அதுல குஞ்சுகளை வளர்த்தெடுக்கிறதுக்கான மருந்துகள், நான் ஆனா அதிகமா ஆங்கில மருந்துகள் கொடுக்கறது கிடையாது. இயற்கையாவே அதை வளர விட்டு இது பண்றேன். ஏன்னா சிறுவிடை கோழிகளுக்கு இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள கோழிகள். சோ அதனால நம்ம எந்த மருந்தும் இல்லாம என்னால அவ்வளவுதும் பெருக்கிறதுக்கு சாத்தியப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் கோழி வளர்ப்பை விட காடை வளர்ப்பு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப நாளா அதை பத்தி படிச்சு ஒரு ட்ரையலுக்காக கொஞ்சமா ஆரம்பிச்சேன். ஒரு 5 காடை வாங்கி அதை என்னால 50-60 மேல கொண்டு வர முடிஞ்சிச்சு.

0: இதையே நம்ம பெருசாக பண்ணக்கூடாது. அதனால காடைக்கும் மாறணும். உங்களுக்கு 3-3.5 வாரத்திலேயே நீங்கள் விற்றுடலாம், இறைச்சிக்காக தயாராகிடும்.
1: இந்த கால்நடை வளர்ப்புலையாக இருக்கட்டும், இல்லை இயற்கை விவசாயத்துக்கு வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு இளைஞராக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
0: கோழி காடைகளை வளர்க்குறதுக்கு ஒருத்தங்க வராங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம்னு சில பேர் யோசிப்பாங்க. தேவையில்லை, குறைஞ்ச முதலீட்டிலே இதை பண்ண முடியும். கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய ஒரு வேலை தான் இது. சில நேரங்களில் முட்டை குறைஞ்சிரும், எடை ஏறாது. இந்த மாதிரி நடக்கும் பொழுது அதோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன், கோழியோடய காடையோடையோ பேசியிருக்கோம். ஒரு நாள்லாம் எங்கள் கோழிகளெல்லாம் முட்டைகள் குறைஞ்சிருச்சு. எனக்கான ஒரு ஆர்டரு நான் கொடுத்தாகணும், இந்த தேதிக்குள்ளார என்னுடைய கோழி குஞ்சுகளை நான் கொடுத்தாகணும். இப்போ நானும் என்னுடைய மனைவியும் ஒரு முடிவு பண்ணோம், டெய்லி காலையில் கோழிகளை திறந்து விட பொழுது பெட்ட கோழிகள் பார்த்து நீ ஒழுங்காக முட்டை போடு, நீ ஒழுங்காக ஜோடி செய்யுது, பார்க்க ஃபன்னியாக இருக்கும். ஆனால் இதை பண்ணோம். உதாரணத்துக்கு ஒரு 10 கோழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி 3 முட்டை தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நான் பேச அது 8-10 ஆயிடுச்சு, முழுசாக எல்லாமே முட்டையிட ஆரம்பிச்சு. அற்புதமாக இருக்கும். இதே இது காடையிலையும் இதே ட்ரை பண்ணேன், ஒழுங்காக சாப்பாடு போடுறேன் நான், ஒழுங்காக முட்டை கொடுக்குறீங்க இதை சொல்லிட்டு போவேன். சாயந்தர நேரங்களில் தான் காடை முட்டையிடும். காலைல தீனி வச்சுட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குறையும் பொழுது கூட என்னுடைய மனசு வந்து ஹாப்பியிலே தான் இருக்கும். அது நல்லா இருக்கும். அதுங்களோட பேசி பண்ணும் பொழுது தான் நம்மளோட அவுட்புட்டும் நல்லா இருக்கும். ஸோ இந்த புதுசாக செய்யணும்னு விரும்புகிறவங்க நம்மளுடைய மைண்டை விசாலமாக வச்சுக்கணும். நஷ்டங்களை வந்து என்றைக்குமே கணக்கில் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா நான் இழந்ததெல்லாம் எனக்கு கிடைச்சிரும்.
1: இதே இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வராங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டியிருக்கும்?
0: எனக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் உண்டு. நம்ம சித்தரையா மூலமாக நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இயற்கை விவசாயம் என்பது பேக் டு நேச்சர், கண்டிப்பாக போகணும். எல்லாருக்குமே ரசாயனங்கள் ஒரு இயந்திர வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டு தேவை எல்லாருக்கும்.
1: நிச்சயமா வெற்றிக்கான வழியாக தான் உங்களுடைய அனுபவம் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட எதிர்கால லட்சியமாக என்ன இருக்குது?
0: ஆக்சுவலி நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் நல்ல இடத்துக்கு போவோம். லட்சியம் இல்லாத ஒரு பயணமும் சரியாக போனதாக இல்லை. எனக்கு வந்து என்னென்னா கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழணுன்றதில் தெளிவாக இருக்குது. அதில் இந்த கோழி வளர்ப்பு சார்ந்து நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு நல்ல உணவுகளை கொண்டு போய் சேர்க்கறதுல தீவிரமாக இருக்கேன்.
1: சிறப்பு சிறப்பு. இது சம்பந்தமாக யாராவது உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கலாம், அவங்களுக்காக உங்களோட அலைபேசி எண் சொல்லுங்கள்.
0: 86-80-08-98-29.
2: விதைப்பது சிறந்ததாக இருந்தால் அறுவடை செய்வதும் சிறந்ததாக அமையும். நேர்மறையான எண்ணங்களும் செயலும் சிந்தனையும் இருந்தாலே எந்த செயலையுமே கண்டிப்பா வெற்றி பெற முடியும் என்பதை வலியுறுத்தியது இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதை. நிகழ்ச்சியில் தொடர்வது மறைக்கா கோரையாற்றில் ஆகாய தாமரை அகற்றும் பணியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கிறார் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு ராஜவேலு அவர்கள்.
3: ஆகாய தாமரை செடிகள் தீமை மிகுந்த ஒரு நீர்வாழ் தாவரம். அடர்ந்த புதர் போல பரவி இருக்கும் ஆகாய தாமரையால சூரிய ஒளி நீரினுள் ஊடுருவதற்கு தடையாக இருக்குது. அந்த நீரில் வாழும் தாவரங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சி வந்து பெரிய அளவுல பாதிக்குது. இனப்பெருக்கத்திற்கும் ஆகாய தாமரை இடையூறா இருக்குது. கால்நடைகள் நீரை அருந்த முடியாமல் ஆகாய தாமரையில சிக்கி தண்ணீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களும் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. கொசுக்கள் உற்பத்திக்கு நல்ல சூழ்நிலை இந்த ஆகாய தாமரையில இருக்கு. பாம்புகளுக்கு புகலிடமாகவும் இருக்குது. வெள்ள காலங்கள்ல சேதம் அதிகரிச்சு படகு போக்குவரத்து மீன்பிடிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் ஆகாய தாமரையில ஏற்படுது. ஏரி குளங்கள் வேதி கொல்லிகளை பயன்படுத்தி இவைகளை அகற்ற முடியும். ஆனால் இந்த வேதி கொல்லிகளை பயன்படுத்தினால நீர்நிலைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதால சோதனை அடிப்படையில் கிளன் கிளீனிங் இயந்திரம் மூலம் நவீன இயந்திரத்தை தயாரிச்சு நாட்டிலேயே முதன் முதலாக ஆகாய தாமரையை அகற்ற பணி பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதனை ஒட்டி நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் இந்த ஆகாய தாமரை பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நீர் பாய்வதற்கும் வடிகிறதுக்கும் பெரிய சிரமத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. வெள்ள காலங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பை நெல் வயல்களுக்கு ஏற்படுத்துது. இதனை கருத்தில் கொண்டு கிரீன் இண்டா சுற்றுச்சூழல் அமைப்பும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு திருவாரூர் மாவட்ட நீர்வளத்துறை இணைஞ்சு திருத்துறைப்பூண்டி மர்க்கா கோரையாட்டில் 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆகாய தாமரை செடிகளை முழுவதும் அகற்றணும்னு களமிறங்கி இருக்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி திருத்துறைப்பூண்டி அடுத்து உள்ள ஓவர் குடி என்ற இடத்துல ஆகாய தாமரை அகற்ற இருக்கிறோம். மர்க்கா கோரையாறு பாய்காலாவும் வடிகால்

0: ஆறாகவும் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளுக்கு பெரிய பயனுள்ள ஆறா விளங்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மரைக்கா கோரையாறுல ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்திருந்து ஒரு துர்நாற்றம் வீசுறதுனால அந்த நதிக்கரையில குடியிருப்பவர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றுவதற்காக அனைத்து பொதுநல அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு இந்த பணியை தொடங்க இருக்கிறோம். நீர் வழியை வடிகாலுக்கும் பாய்காலுக்கும் சிறந்த ஒரு ஆறாக அதை மாற்றுவதற்கு அனைவரும் இணைந்து செயல்பட அன்போடு அழைக்கிறோம். இங்கே தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9940220986. திரும்பவும் நம்பர் சொல்கிறோம், 9940220986. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார்.

0: மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும்

0: பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா இரண்டு கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா ஒரு கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: ஜெய் ஹிந்த் செண்பகராமன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1934 ஜெர்மனியில் தாய்நாட்டின் வளத்திற்காக பாடுபட்ட இவர் இந்திய வர்த்தக சபையின் பிரதிநிதியாக நியமனம் பெற்றார். இந்திய சுதந்திரத்தை கண்ணால் காணாமல் என் உயிர் பிரியத்தான் போகிறது. எனினும் நான் இறந்த பின் எனது அஸ்தியை பத்திரமாக எடுத்துச் சென்று நான் பிறந்த ஊரின் ஆற்றில் கரைத்துவிடு. மறுபகுதியை நாஞ்சில் நாட்டின் வளமிக்க வயல்களில் தூவிவிடு. அதோடு என் உயிர் பிரிந்த பின்னும் என் போராட்டத்தை தொடர்ந்து நீ நடத்த வேண்டும் என்று இறக்கும் தருவாயிலும் தன் மனைவிக்கு வேண்டுகோள் விடுத்தார் செண்பகராமன் பிள்ளை. பன்மொழி புலவர் கா அப்பாத்துரையின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1989 மலையாளம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட 18 மொழிகளில் தேர்ச்சி பெற்ற இவர் தமிழ் உலகின் முதன்மொழி என்பதை அறிவியற்பூர்வமாக முன்வைத்தவர். உலக இலக்கியங்கள் என்ற தனது நூலில் 10 மொழிகளின் இலக்கியங்களை ஆராய்ந்தவர் கா அப்பாத்துரையார். தமிழறிஞர் மா ராசமாணிக்கனாரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1967 இலக்கியம், சமயம், வரலாறு, கோயில் கலைகள், கல்வெட்டு ஆகியவற்றில் ஆழ்ந்த புலமையுடைய இவர் ஆய்வு நெறிமுறையிலும் அணுகுமுறைகளிலும் புதிய சிந்தனைகளை விதைத்தவர். ராசமாணிக்கனாரின் பல்லவர் வரலாறு, பத்துப்பாட்டு ஆராய்ச்சி, தமிழ்மொழி இலக்கிய வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி, சைவ சமய வளர்ச்சி முதலிய நூல்கள் காலம் கடந்து நிற்கும் தகைமையன. எழுத்தாளர் ஜெகச்சிற்பியனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1978 கொம்புத்தேன், தேவதரிசனம், ஞானக்குயில் என பல புதினங்களையும், அக்னிவீணை, ஞானக்கன்று உள்ளிட்ட சிறுகதைகளையும், வானொலிக்காக பல நாடகங்களையும் எழுதியுள்ளார் ஜெகச்சிற்பியன். பின்னணி பாடுவதை தமிழ் திரையில் அறிமுகப்படுத்திய இசையமைப்பாளர் எஸ்எம் சுப்பையா நாயுடுவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1979 TMS பாடிய முதல் திரைப்பாடல், கண்ணதாசன் இயற்றிய முதல் பாடலை இசையமைத்தவர், மெல்லிசை மன்னர்களின் குரு என பல சிறப்புகளை ஒருங்கே பெற்றவர் இவர். நாடோடி மன்னன், அன்னையின் ஆணை, அதிசய பெண், கொஞ்சும் சலங்கை போன்ற திரைப்படங்கள் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசைத்திறனை என்றும் பாடும்.

மலையாள எழுத்தாளர் சுகுமார் அழிக்கோடு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926. இந்திய தத்துவம் குறித்து சுகுமார் அழிக்கோடின் படைப்பான தத்வமசி சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஆச்சி மனோரமா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1937. மாலையிட்ட மங்கை தொடங்கி 3 தலைமுறை நடிகர்களுடன் 1000 படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் சாதனை படைத்தவர். புதிய பாதை படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது உள்ளிட்ட பல விருதுகள் ஆச்சிக்கு வந்து சேர்ந்தன. கடைசி வர நடிச்சுக்கிட்டே இருக்கணும். சினிமா இல்லைன்னா நாடகம், அதுவும் இல்லைன்னா

0: தெருக்கூத்தில் கூட நடிக்க தொடங்கிவிடுவேன், அதுதான் என்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்றவர் நடிகை மனோரமா.
1: நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு நாம் படிக்கிற கேளு மச்சான்.
2: மறக்க போட்டி, நீ தாளத்து போடுற. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம், நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா தின் தின் திண்டா தும் து திண்டா தின் தின் திண்டா, இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் என் புல்லாங்குழலு, நீ ஏன் வாய் பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா, நீ படியாத்தா.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமக்கு நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படின்னலாம் சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் எளிமையா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, பெரும்பாலான விஷயங்கள் பெரிய உழைப்பு போட்டு ரொம்பவும் கடினமான சூழ்நிலைகள்ல இருந்தும் கிடைச்சிருக்கும். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த தேடி ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சும் கிடைக்காம கூட இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கவலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அந்த கவலைய ரொம்ப தூரம் நாம கூட்டிட்டு போக வேணாம். ஏன்னா நாம செய்யற எல்லா விஷயத்திலயுமே பிரதானமான ரெண்டு முடிவுகள் இருக்கும். ஒண்ணு கிடைச்சது அப்புறம் கிடைக்கல, ஆனா இனி கிடைக்கல அப்படிங்கறதுக்கு பதிலா நல்ல அனுபவம் கிடைச்சது அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் நம்மள எப்பவுமே திருப்தியா தெளிவா வச்சுக்கும். அதனால புதுசா கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் நமக்கே நமக்கானதான் மாத்திக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போ நாம காலை மலர் கேட்டு ரசிக்கலாம்.
2: சங்கத்தில் பாடாத கவிதை அங்க

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடுகளம். இன்றைய ஆடுகளம் நிகழ்ச்சியில் கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் குறித்து கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமாலுதீன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
4: உங்களை பத்தி சொல்லுங்க.
5: எம் முகமது கமாலுதீன், கரூர் கூடைப்பந்து கழக செயலாளராக இருக்கிறேன். இந்த போட்டி 1956 இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு வருகிறது. மே மாசம் 21 இருந்து 26 முடியும். வருட வருடம் இந்த மேட்ச் தொடர்ந்து நடந்துக்கிறது.
6: 66வது எல்ஆர்ஜி நாயுடு நினைவு சுழற்கோப்பை மற்றும் 12வது ஆண்டு கேவிபி சுழற்கோப்பை பெண்களுக்கான போட்டி. சோ ஆண் பெண் இருவருக்குமான கோப்பையாக இந்த போட்டிகள் வந்து நடைபெற்று வருகிறது. போட்டிகள் நடத்துவதில் என்ன மாதிரியான உத்திகளை கையால் இறங்குறீங்க சொல்லுங்க.
5: கரூர் அனைத்து நிறுவனமும் சேர்ந்து எங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்கறாங்க. இதை தொடர்ந்து இந்த போட்டியை 66 வருஷம் நடத்ததுக்கு காரணம் கம்பெனியுடைய ஸ்பான்சர் எங்களுக்கு வருஷ வருஷம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க வருஷ வருஷம் மேட்ச் பார்க்கமோ டெய்லி ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் தமிழ்நாடு கூடைப்பந்து விளையாட்டு வீரரா இருந்து துணை செயலாளராக இருந்தேன், இப்ப செயலாளராக இருக்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இது 2வது தலைமுறையா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த விளையாட்டு மைதானம் வந்து தொடர்ந்து நடத்துறது காரணம் பெரியகுளம், கரூர், கோயம்புத்தூர் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியை தொடர்ந்து இந்த 3 இடத்துலயும் நடக்குது.
6: கூடைப்பந்து போட்டியில பத்தி சொல்லுங்க.
5: இந்த போட்டியை வந்து ஆண்கள் 8 அணி கலந்துக்கிறாங்க, பெண்கள் 4 அணி கலந்துக்கிறாங்க. தொடர்ந்து இந்த போட்டியை லீக் அடிப்படையில் நடத்துறோம். ஆண்கள் வந்து லீக் நாக் அவுட் அடிப்படையிலும் பெண் லீக் அடிப்படையிலும் இந்த போட்டியை நடக்கிறோம்.
6: போட்டியை காணக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கீங்க?
5: நல்லாவே இருக்கு. அதுக்கு காரணம் என்னுடைய நன்கொடையாளர்கள் வந்து மனமுகந்து செய்யறாங்க. போனோடனே உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், என்னை பாப்பாங்க, இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பா நடக்க வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு.
6: இந்த கூடைப்பந்து போட்டிகள்னாலே என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பத்தி சொல்லுங்க.
5: பேஸ்கெட் பால் பெடரேஷன் என்ன ரூல் வைக்கிறாங்களோ

0: அந்த ரூல் அடிப்படையில் அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்க என்ன ரூல் அப் டு டேட் என்ன ரூல் இருக்கோ அதை நாங்க பின்பற்றோம். அதே மாதிரி இந்த வருஷம் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறோம். பிளேயர்ஸுக்கு, நடுவர்களுக்கு, பார்வையாளருக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறோம். முன்னாடி பாத்தீங்கன்னா செல்ஃப் பூத்தி வச்சிருக்கிறோம். அது மாரியும் பண்ணிருக்கிறோம் இந்த வருஷம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விளம்பரம் ஓடிட்டு இருக்கோம். ஸ்கோர் போர்டு தனியா இருக்கு. இந்த பக்கம் பாக்குறவங்களுக்கு இந்த ஸ்கோர் போர்டு, அந்த பக்கம் பாக்குறவங்களுக்கு அந்த ஸ்கோர் போர்டு, விளம்பர ஐடி, ஸ்கோரிங் ஓடுறது எல்லாமே
1: சரிங்க. இந்த கரூர் கூடைப்பந்து கழகம் அதோடைய செயலாளராக இருக்கீங்க, உங்களுடைய ரோல் வந்து இது வந்து நடத்துறது மட்டுமா இல்லாட்டியும் வந்து அதற்கு மேலும் வந்து பிளேயர்ஸை ஊக்கப்படுத்துறதுலேருந்து சரி நிறைய வீரர்களை வந்து தேர்வு செய்வதிலையும் அவங்களுக்கு வந்து பயிற்சி ஊக்குவதிலையும் உங்களுடைய பணி என்ன இருக்குது?
0: இந்த போட்டியை நடத்துறதுக்கு காரணமே கரூர் மக்கள் பார்த்து ரசிச்சு அவங்களுக்கு பயிற்சி எடுத்து மேற்கொண்டு விளையாட்டு வீரர்களாக, வீராங்கனைகளாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போட்டியை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் போட்டியை கரூர்ல ஏகப்பட்ட காலேஜ் வந்துருச்சு. இப்ப காலேஜ் வந்த பின்னாடி கரூர்ல வந்து ஒரு லேடிஸ் மேட்ச் நடத்தணும்னு முடிவு பண்ணும் போது கரூர் வைசா பேங்க் முன் வந்தாங்க. தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். கரூர்ல லேடிஸும் மேல வர வேண்டும், மென்னணியும் மேல வர வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த மேட்ச் நடத்துறோம். இங்க கரூர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் அப்பாயின்மெண்ட் பிளேயரா போயிருக்கிறாங்க. குறிப்பாக காலஞ்சென்ற IAS அதிகாரி தானேஸ்வரன் நம்ம கரூர் கிளப்புக்கு விளையாண்டவர் தான். அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் சபீர் அகமது இந்தியனுடைய கேப்டனா இருந்தாப்பிலேயே பேஸ்கெட் பால்ல, அவரும் ONGCல போயிருக்காரு, அவரும் கரூர்கார் தான். இதே மாதிரி சரவணன், ஆறுமுகம் இவங்க எல்லாம் கரூர்ல இருந்து போனவங்க தான், வெகு பேர் இருக்கிறாங்க. அதனால இதை நடத்துறத காரணமே கரூர் மக்கள் பார்த்து பழக வேண்டும், கத்துக்க வேண்டும், அவங்க மேல ஜாப்புக்கு போக வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த மேட்சை நடத்திட்டு
1: சிறப்பு. அவங்களுடைய பணி மென்மேலும் வளர வந்து வாழ்த்துக்கலங்கய்யா.
0: தேங்க்யூ சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கரூரில் நடைபெற்று கொண்டிருக்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் குறித்து கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமலுதீன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும். அடுத்ததா 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. 938-546-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச புதுப்படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம்.

அப்புறம் நேர்களே, இப்ப வர இருக்க தமிழ் செய்திகளை கேட்டுட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்ந்து கேட்கலாம் காலை மலர்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரிய வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப் கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 அடி உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதை அடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 1,14,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 1,00,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அபேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேடியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து

காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
6: மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஆபரண தங்கம் 1 கிராம் 14,780 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 295 ரூபாயாகவும் விற்பனையாயிட்டிருக்கு. அதுக்கப்புறமா சமயபுரம் துணை மின் நிலையம், வனப்பாறை துணை மின் நிலையம், விடத்திலாம்பட்டி துணை மின் நிலையம், பண்ணாங்கொம்பு துணை மின் நிலையங்கள்ல இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் செய்ய போறாங்க. அதனால இங்கெல்லாம் காலையில 9 மணியிலிருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.

0: நோய்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு தாங்க தடுப்பூசிகள். எந்தெந்த வயசுல என்னென்ன தடுப்பூசிகள் எல்லாம் எடுக்கணுமோ அதை தவறாம எடுத்துக்கணுங்க. இப்ப நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காளி மலர்ல மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதனால ஏற்படுது, அதை கண்டறியறதுக்கான பரிசோதனை முறைகள் என்னென்ன இருக்கு, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய தடுக்க முடியுமா டாக்டர்?
1: புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் பயம் வருது. அதுல விமெனுக்கு ரொம்ப அதிகமா ரொம்ப காமனா நம்ம பாக்குற கேன்சர் சர்வைக்கல் கேன்சர். சர்விக்ஸ்னா நம்மளோட யூட்ரஸோட வாய்ப்பகுதி. ஆனா இந்த சர்வைக்கல் கேன்சர் மட்டும்தான் ஒரு லேடிக்கு வரக்கூடிய ஸ்பெசிபிக் கேன்சர்ஸ்ல இருந்து உங்களால ஏர்லியாவும் கண்டுபிடிக்க முடியற மாதிரி ஒரு டெஸ்டும் பிரிவென்டே பண்ற மாதிரி ஒரு ஊசியும் இருக்கு. இது கண்டிப்பா நமக்கு இதை பத்தி தெரியணும். நம்ம நம்மளோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி எவ்வளவு பேர் பயனடைறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த சர்வைக்கல் கேன்சர் ஆர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஒரு இன்ஃபெக்ஷன்ல வரதுதான் 80% சர்வைக்கல் கேன்சர் கேசஸ். சோ அந்த HPV அப்படிங்கறது ஒரு வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அது செக்ஷுவல் லைஃப் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யாருக்கு வேணா வரலாம். யூஸ்வலா அந்த இன்ஃபெக்ஷன் வந்தா கூட 90% மக்களுக்கு அது தானே சரியா போயிடும், நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. இந்த ஹை ரிஸ்க் டைப்ஸ் மட்டும் நம்மள அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது நம்மளோட சர்விக்ஸ கொஞ்சம் புண்ணாக்கி அதுக்கப்புறமா போக போக போக அது கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பேப் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. யூஸ்வலா மத்த கண்ட்ரீஸ்ல ஏன் இந்தியன் கைட்லைன்லுமே 30 மேல எல்லாரும் ஒன்ஸ் இன் 3 or 5 அந்த பேப் டெஸ்ட் வித் HPV வைரஸ் டிடெக்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. இதை பண்ணிக்கும் போது நமக்கு கர்ப்பப்பையில இருக்கிற புண்ணை பத்தி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம், அது ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே. அண்ட் அப்படி புண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா அம்மா அதோட ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து அது கேன்சரா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். சர்ஜரி பண்ணி நம்ம யூட்ரஸே எடுக்க போறோம் டிசைட் பண்ணா கூட அந்த புற்றுநோய்ங்கிற வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா எடுத்தா நம்ம ட்ரீட்மெண்ட் அதோட நிக்காது. அதுக்கான ஃபாலோ அப் சில பல வருஷத்துக்கு போகும். ஆனா அந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி நம்ம பிடிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லிக்விட் பேஸ் சைட்டாலஜி பேப்ஸ்மியர் அண்ட் HPV டிடெக்ஷன் கொஞ்சம் அதை ரெகுலரா 3 to 5 உங்களோட கைனகாலஜிஸ்டோட நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நம்ம நமக்கு பண்ற பெரிய கிஃப்ட். அதே மாதிரி பொன் குழந்தையெல்லாம் பெரியவங்களான உடனே இந்த HPVக்கு இருக்கிற வேக்சினை போட்டுக்கலாம். இந்த HPV வேக்சின் இப்போ எல்லா இடத்துலயும் கிடைக்குது. முக்காவாசி அந்த குவாட்ரிவேலன்ட் வேக்சின் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. அந்த குவாட்ரிவேலன்ட் வேக்சின்னா எந்த 4 ரொம்ப ஆபத்தோ அந்த 4 இருக்கிற வேக்சின். இப்போ நானோ வேலன்ட்னு 9 சப்டைப்ஸ் வேக்சினும் வந்தாச்சு. சோ நம்ம போட்டுக்கும் போது எது அப்கிரேடடோ அதே பாத்துக்கலாம் நம்ம. இது நம்ம 0-6 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு போட்டுக்கிட்டா இன்னைக்கோட போடுறது 0 இன்னிலே இந்த 2 அண்ட் 6 போட்டுக்கிட்டா நம்ம ப்ரிவென்ட் ஆகலாம். மிடில் ஏஜ் லேடிஸ் எல்லாம் கேட்கலாம், நான் சின்னவளா இருக்கும்போது இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் இல்ல எனக்கு தெரியல அதனால நான் போட்டுக்கல, இப்ப போடக்கூடாதான்ட்டு. எஸ் போட்டுக்கலாம், அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஆஸ் மெடிக்கல் பீப்பிள் நாங்க ஒரு 40 வரைக்குமே டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துதான் அனுப்புறோம் இந்த HPV வேக்சின் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போட்டுன்றணும் அப்படின்ட்டு. இது வந்து இப்போ கவர்மெண்ட்லயும் அவங்க வந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, அதை கவர்மெண்டோட ப்ரோட்டோகால்குள்ள கொண்டு வரலாமான்ட்டு. சோ நம்மளும் நம்மளோட பெண் குழந்தைகள் நம்மளோட நண்பர்கள் எல்லாரையும் விழிப்புணர்வு சொல்லி நம்ம அந்த HPV வேக்சினையும் ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் அதை ப்ரமோட் பண்ணா கூட இந்த பேப்ஸ்மியரையும் கரெக்டா தவறாமல் செஞ்சுக்கிறது நம்ம நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கற பெஸ்ட் கிஃப்ட்.
0: கர்ப்பகால ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.

0: திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து
0: பொன்னிற மேனியன் புத்தியும் புகழும் தரும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லும் குரு பெயர்ச்சி விழா நேரலை
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
0: இன்று காலை 10:30.
2: வாக்கிற்கும் செயலுக்கும் மனதிற்கும் எட்டாத விந்தையே யாழ குருநாதனே.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
5: நேரம் 7:45 ஆகுதுங்க. காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கரூர் கூடைப்பந்து கழகம் சார்பில் கரூர்ல நடந்துட்டு இருக்க அகில இந்திய கூடை பந்தாட்ட போட்டியோட நிறைவு நாளான இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கு அப்படிங்கிற தகவல்களை நமக்கு இப்போ சொல்லிருக்கிறாங்க கரூர் கூடை பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள். வணக்கம் ஐயா.
6: வணக்கம் மேடம்.
5: ஐயா, போட்டிகள்
6: கரூரில் அகிலேந்திய கூடைப்பந்து போட்டி 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி முடியும் சிறப்பாக காலையிலும் மாலையிலும் மின்மொழியிலும் நடைபெற்று வருகிறது. ஆண்களுக்கு எல்ஆர்ஜி நாயுடு நினைவு சுழல் கோப்பையும் பெண்களுக்கு ஏ கரூர் வைசா வங்கி கோப்பையும் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி இன்று மாலை நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் முதல் போட்டி பெண்களுக்கு சவுத் வெஸ்டர்ன் ஹூப்ளி வெர்சஸ் சதர்ன் ரயில்வே சென்னை அணிக்கும், மென் அணியில் இரவு சரியாக 7 மணிக்கு கேஏசிபி திருவனந்தபுரம் வெர்சஸ் இந்தியன் பேங்க் சென்னை அணியும் இந்த போட்டி இன்று மாலை நிறைவு நாள் நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இந்த மேட்ச் போட்டி நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் பரிசளிப்பு விழா சரியாக 8:30 இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி பரிசுகள் வழங்கி இசைந்துள்ள டாக்டர் கே ராமகிருஷ்ணன் சேர்மன், எம் குமாரசாமி காலேஜ் இன்ஜினியரிங் சீஃப் கெஸ்டாவும், ஸ்ரீ பி அசோக் ராம்குமார் மேனேஜிங் டைரக்டர் யாசின் ஃபேப்ரிக் பிரைவேட் லிமிடெட் கரூர் கெஸ்டா பானராமும் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்க இசைந்துள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் இந்த போட்டியில் நடைபெற்று வருகிறது. ஆண்களும் பெண்களும் அனைவரும் வந்து சிறப்பிக்குமாறு இந்த வருடம் 66 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
5: நன்றிங்க ஐயா, நன்றி. நேர்களே, இதுவரைக்கும் கரூர் கூடைப்பந்து கழகம் சார்பில் கரூர்ல நடந்துட்டு இருக்கிற அகில இந்திய கூடைப்பந்தாட்ட போட்டிகள்ல இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டிகள் பரிசளிப்பு விழா பத்தின தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காலை மலர் கெட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஏரிகள்ல இருந்து வண்டல் மண், களிமண், சாதாரண மண் இதை விவசாயிகள் பொதுமக்கள் இலவசமா எடுத்துக்கலாம். அதுக்காக tnecv.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில போயிட்டு விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறமா திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வர 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 10 மணி வாக்கில் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அப்படிக்கா வாங்க நீர்களே, திருச்சிராப்பள்ளியுள்ள சந்த பக்கமா போயிட்டு காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள் கிடைக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 44 ரூபாய், கத்தரிக்காய் 100, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 56, சுரைக்காய் 24, சௌச்சோவ் 44, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 56, முள்ளங்கி 40, நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு 90, சேப்பக்கிழங்கு 36, சேனைக்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 34, கேரட் 64, முட்டைக்கோஸ் 38, பீட்ரூட் 44, பச்சை பட்டாணி 240, காலிஃபிளவர் 40.

0: எலுமிச்சை 8 ரூபாய், கொய்யா 130, பூசணிக்காய் பரங்கிக்காய் ரெண்டுமே 20 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய், இந்த விலைகளில் கிடைக்குது. தொடர்ந்து கேட்டணிஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய பக்கத்திலேயே நியூஸ் ஆன் ஏர் செயலி எப்போதும் உங்களோடு.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: காலை வள நிகழ்ச்சி கேட்டுணிச்சிருக்கோம் நீர்களே. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில காலநிலையும் வேளாண்மையும் இயற்கை விவசாயி தங்க பாண்டியன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் நீர்களே. இதுல நீங்களும் பங்கேற்கலாம். 4341 240 101 246 அப்படிங்கிற தொலைபேசியிலோ, இல்லைன்னா 9385461 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறிஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம்.

0: நேரம் இப்பொழுது 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையாக இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 24 காசுகள் உயர்ந்து 108 ரூபாய் 1 காசாகவும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 23 காசுகள் அதிகரித்து 99 ரூபாய் 78 காசுகளாகவும் விற்கப்படுகிறது. குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஜப்பானின் டொஷிமிட்சு முட்டேகி ஆகியோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் குவாட் நாடுகளின் ஒத்துழைப்பு, செயல் திட்டங்களின் முன்னேற்றம், பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு கடன் தொகை முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு அத்தொகையில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் கடந்த ஆண்டு மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை பெற்ற பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கற்காலிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். மாவட்டத்தில் 15 கற்குவாரிகள் ஆளில்லா விமானம் மூலம் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட இந்த 2 குவாரிகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் மாவட்ட புவியியல் சுரங்கத்துறையின் விரிவான ஆய்வறிக்கையின் அடிப்படையில் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நீர் குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளார். கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கம்பம் ஆற்றில் விடும் நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி பெருந்திருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கோவிலில் சுவாமிக்கு முன்னராக நடப்பட்ட புனித கம்பத்திற்கு பக்தர்கள் புனித நீர் ஊற்றி அம்மனை வழிபட்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. நாளை புதன்கிழமையன்று முக்கிய திருவிழாவான அம்மன் ஆலயத்திலிருந்து கம்பம் புறப்பட்டு அமராவதி ஆற்றில் விடப்படும் வைபோகம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடு வாழ் கரூர் மக்கள் தவறாமல் கலந்து கொள்கின்றனர். வான வேடிக்கை வெகு விமரிசையாக நடைபெறும். இதை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கரூரில் நாளை கூடுகின்றனர். இதனை முன்னிட்டு நாளை கரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கரூரில் இருந்து நாமக்கல் செய்தியாளர் எஸ் கண்ணன்.
1: திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சியையொட்டி இன்று சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

இப்போ 8:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. கராத்தேவோ சிலம்பமோ கிரிக்கெட் பயிற்சியோ இல்லை ஃபுட்பாலோ ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கும் பொழுதும் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணினாலுமே ஆரம்ப நாட்களில் நம்மளையுமே அறியாமல் அதை நம்மளோட உள்ளுணர்வில் பதிஞ்சு போய் நம்மளோட ஒரு ஒரு செயலையும் பிரதிபலிக்கும். கையில் எதை கிடைச்சாலும் சொல்லிட்டே இருப்போம், இல்லைன்னா பவுலிங் போட்டுகிட்டே இருப்போம், இல்லைனா ஒரு போஸ்டரை பார்த்தா கூட அதில் படிக்கக்கூடிய மொழியை நம்ம படிக்கக்கூடிய புது மொழியோட ஒப்பிட்டு பார்ப்போம். அதே மாதிரி தான் புதுசாக ஒரு பாடல் வரும்போது ஆரம்பத்தில் கேட்கும்போது அந்த பாடல் மேலே எந்த விதமான லைப்பும் ஏற்படாது. ஆனால் போக போக 2-3 முறை கேட்கும்போது அது நம்மளையும் அறியாமல் நம்மளோட வாயதை முணுமுணுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாட்டை விட்டு நம்மளை வெளியில் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்றாயிடும் இல்லைங்களா. கொஞ்ச நாளில் அந்த பாடல் நம்ம மேலேயே ஆதிக்கம் செலுத்தி ரொம்பவே நம்மளை வந்து கவர ஆரம்பிச்சிடும். இதுதான் இசையுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கவிருக்கிறோம் புதிய பாடல்கள் இதே ராகத்தில். நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்கள் 2018 அப்புறம் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இருக்கக்கூடியது அவசியம். உங்களுக்கு பிடித்த பாடல் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண்ணை குறிச்சுக்கோங்க, 938-546-102.1. மற்றொரு முறை சொல்கிறேன், 938-546-102.1 இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரோட உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க பழனிவட்டம் கொழுங்கண்டான் ராமகிருஷ்ணன். இவர் கேட்டிருக்கிற பாடல் மதராசி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் இசையில்.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
12: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறை சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மகிழ்ச்சி.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திருச்சி சாரதாஸ்.
13: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களே, உங்கள் நினைவுக்கு காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு. இதுல காலநிலையும் வேளாண்மையும் அப்படிங்கிற தலைப்புல இயற்கை விவசாயி தங்க பாண்டியன் அவர்கள் நேரலையில நம்மளோட இணையறாங்க. நேர்களே, உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க கேட்கறதுக்கு தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-106-2-1, மற்றொரு எண் 240-102-1. ரெண்டு எண்மை கிடைக்கலாம், கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண் 938-546-102-1. இந்த நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க அனுப்பலாம். காலை 10:30 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம்

சிட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனையை நேர்கள் கேட்கலாம். 11 மணிக்கு உங்களோடு நாங்க இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கறதுக்கு நீங்க நேரலையில் இணையலாம் நேர்களே. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம், தொடர்ந்து இதே ராகத்தில்.

0: evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: இளங்காலையில் இசையோடு இதமாய் பயணிக்கும் நேரம் 8:30 நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி சீல மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: சம்ம சம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
11: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
10: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: இதே ராகத்தில் இனி வரக்கூடிய பாடலை கேட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து பாலாஜி, பூர்வி கல்யாணி, யாதவ், அபியந்த், வைதேகி, ஜெயராமன் ஆகியோர் இவங்க கேட்டிருக்கிற பாட்டு. அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் லியோ படத்துல இருந்து இந்த பாடல் பேட்.

0: பெஸ்ட். நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸதான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: இதே ராகத்துல வாட்ஸ்அப் செயலி வழியா தன்னோட விருப்பப்பாடலா குலி படத்துல இருந்து இந்த பாட்டை கேட்டிருக்காங்க வரியங்காவல் மணிசேகர், கதிரவன், வசந்தி, கொளிஞ்சிநாதன் ஆகியோர். கேட்கலாமா இந்த பாடலா? நிருத் ரவிச்சந்திரன் இசையில்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: புத்துணர்ச்சியான காலை நேரத்தில் நேரம் இப்பொழுது 8:43 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி, சேலம், மங்களர் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகத்தில் புதிய பாடல்கள். இனி வரக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னா வந்து நீ சிங்கம் தான். இந்த பாட்டு இடம்பெறக்கூடிய திரைப்படம் 10 தலையிலிருந்து. இந்த பாட்டு தான் எங்களோட ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நிக்சன், ஜெனிட்டா, வனராஜ், டாஃப்னி ஆகியோர். கேட்கலாமா இந்த பாடலை ரஹ்மான் இசையில்?

0: தேவர் போற்றும் தேவகுரு, பாவம் தீர்க்கும் பிரகஸ்பதி,
1: மஞ்சள் ஆடை உடுத்தி நெஞ்சில் நிறையும் குரு பகவானின் பெயர்ச்சி பெருவிழா.
2: குருவாகும் உலகிலெல்லாம் குருவாகும் பகவானே.
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை மணி 10:30
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரலை.
3: ஓம் குருவே போற்றி, ஓம் யாழவே போற்றி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணாசிலை அருகில், திருச்சி.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: நேர்களை காலை 9 வசந்த அழைப்பு. இதுல காலநிலையும் வேளாண்மையும் அப்படிங்கிற தலைப்புல இயற்கை விவசாயி தா தங்கபாண்டியன் அவர்கள் நேரலையில இணையறாங்க. நேர்களே, உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை நீங்க தெரிவிக்கிறதுக்கு தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. ரெண்டு நம்பருமே கிடைக்கலனா கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண்ணை நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102-1. இணையுங்கள் நேரலையில். காலை 10:30 ஆலய உலா இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம் நேர்களே. முற்பகல் 11 உங்களோடு நாங்க இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச திரை இசை பாடல்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய என்ன நோட் பண்ணிக்கோங்க, 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1 நம்பர்ல வாங்க, பிடிச்ச பாடலை கேளுங்க உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம்.

0: இந்த நிகழ்ச்சியில பதப்படுத்திய பண்டங்கள், நீண்ட காலமா பயன்பாட்டிற்காக நீங்க பதப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய உணவுப் பொருள்களான ஊர்கா, அப்புறம் வந்து உப்பு போட்டு இருக்கக்கூடிய பண்டங்கள், இதை பத்திலாம், வடாம் வத்தல், இதை பத்திலாம் தோழிகள் பங்கேற்று பேசலாம். நேரம் இப்போ 8:50 ஆச்சு, கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் சைபால்
3: பதினோராம் நூற்றாண்டுல ஒரு புகழ்பெற்ற இறைநேச செல்வர் வாழ்ந்து வந்தார். அவர் பேரு அப்துல்லா ஹிஸ் சௌமை. இப்போ சோவியத் ரஷ்யாவில உள்ள ஜீலான்கிற நகரத்தோட புறநகர் பகுதியில நீப்புன்னு ஒரு ஊர், அங்கதான் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது தஜ்லா நதி ஓரத்துல. அந்த தோட்டத்துல அவர் ஒரு நாள் உலாவிக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல 20 வயசுள்ள அழகான இளைஞர் ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நின்னார். என்ன நீங்க மன்னிக்கணும்னார். இவருக்கு ஒண்ணும் புரியல. யாரப்பா நீ என்ன கெடுதல் பண்ணுன, நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, என் பேரு அபு சாலிஹ் மூசா. இங்க இருந்து 4 கல் தொலைவில் இருக்கக்கூடிய இதே தஜ்லா நதி ஓரத்துல தான் நான் இருக்கிறேன். நேத்து மத்தியானம் எனக்கு ஒரு நல்ல பசி. அந்த நேரம் ஒரு ஆப்பிள் பழம் இந்த நதியில மிதந்து வந்தது. அவசரத்துல அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி செஞ்சது பெரிய தவறுங்கிறத உணர்ந்தேன். ஒரு பொருளுக்கு உரியவர்கள் யாரோ அவங்க அனுமதி இல்லாம அந்த பொருளை சாப்பிடுறது ஹராமா. ஹராமான அந்த பழம் வந்து என் வயத்துக்குள்ள போனதுல இருந்து எனக்கு நிம்மதி இல்ல. ராத்திரி பூரா தூங்கவே முடியல. காலையில எழுந்திரிச்சதும் இந்த நதி ஓரமா பாத்துக்கிட்டு வந்தேன். உங்க தோட்டத்தை பார்த்தேன். ஒரு மரத்தோட கிளை வந்து தண்ணியில தொட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனால நான் சாப்பிட்ட பழம் இங்க இருந்து தான் வந்திருக்கணும். அந்த பழத்துக்கு உரியவர் நீங்க தான். நீங்க என்ன மன்னிச்சாதான் நான் சாப்பிட்ட பழம் ஹலாலா, குற்றம் நிவர்த்தியாகும். தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு கண்கலங்க கேட்டுக்கிட்டார். இதை கேட்ட இந்த சௌமை ஆச்சரியத்தோட அந்த இளைஞரை கூர்ந்து கவனிச்சார். இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நல்ல மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிட்டார். நிமிந்து அந்த இளைஞரை பார்த்தார். இதுக்கு நீ வந்து தண்டனையை ஏத்துக்க தான் வேணும்னார். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயார். இதுக்கு தண்டனையா 12 வருஷ காலம் நீ இங்க பணிவுடைகள் செய்யணும். பணிவுடை செய்யறது என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோட அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டார். 12 வருஷம் முடிஞ்சது. அந்த 12 வருஷ காலத்துல அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது. கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார். இதை பாருப்பா, இன்னையோட உன் பணிவுடை காலம் 12 வருஷம் முடிஞ்சது. ஆனா தண்டனை இதோட முடிஞ்சுட்டுதான் நினைக்காத, அது இன்னமும் முடியல. கடைசியா இன்னும் ஒரு தண்டனை பாக்கி இருக்கு, அதை நீ ஏத்துக்கணும். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு சித்தமா இருக்கிறேன். இவர் எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, 2 காலும் செயல்படாது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பெரியவர். இதை கொஞ்சமும் ஒரு எதிர்பார்க்கல, நிமிஷம் திகைச்சார். அடுத்த நிமிஷம் சரி, இதையும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இறைநேசர் செல்வர் சௌமை அவர்களுடைய புதல்வி பாத்திமாவுக்கும் இளைஞர் அபு சாலிஹ் மூசாவுக்கும் அடுத்த சில தினங்கள்ல முறைப்படி திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் மணமகளை பார்த்த அந்த இளைஞர் திகைச்சு போயிட்டார். ஏன்னா அந்த பெரியவர் சொன்னதுக்கு நேர் மாறா இருந்தார் பாத்திமா. உடல் குணம் எதுவும் கிடையாது, ரொம்ப அழகா இருந்தாங்க. மறுநாள் சௌமை அபு சாலிஹ் கூப்பிட்டு இதுக்கு விளக்கம் சொன்னாராம். என் மகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னதுதான் சொல்லியிருந்த நேத்து முன்னாடி சொன்னேன். அது எந்த விதமான தீய காட்சிகளும் அவ கண்ணுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். காது கேட்காதுன்னு சொன்னேன், தீய விஷயங்களை அவ கேட்க மாட்டான்னு அர்த்தம். பால்கள் செயல்படாதுன்னு சொன்னேன், வீட்டை விட்டு தீமையான இடங்களுக்கு அவ போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னா. 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையா பார்த்தப்பவே உண்மை வந்து என்னுடைய சீடரா மானசீகமா ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம். இந்த இளைஞர் அபு சாலிஹ் பிற்காலத்துல ஒரு பெரிய ஆன்மீக மேதையா உயர்ந்தார். அந்த தம்பதிகளுக்கு 60வயசுல ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த ஃபாதர் ஜிலானி முகைத்தீன் ஆண்டகை, அதாவது அந்த குழந்தை தான் ஆன்மீக பேரரசர் முகைத்தீன் ஆண்டகை. அப்படி வந்து அந்த கதையை சொல்லுவாங்க பழைய இதை. அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டணும். எனக்கு ஒரு சிநேகிதன், அவன் சொன்னான், டேய் என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார், பொய்ன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது அப்படின்னா. என்ன சொன்னார்னு கேட்டோம். என் பொண்ணு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோபம் வந்தா கையில கிடைக்கிறத எடுத்து உங்க மேல எரிவா, நீங்க தான் அனுசரிச்சு நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா. அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன். ஆமா, அவர் மாசம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது பொய், தினம் ஒரு தடவை அப்படி செய்யறா, இதுதான் உண்மை அப்படின்னா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இதய ராகத்துடைய நிறைவு பாடலாக தேரே இஷ்குமே படத்துல இருந்து இந்த பாடலை கேட்டிருக்காரு வாசுதேவன் ராக்ஃபோர்ட்ல இருந்து. இவர் மட்டும் இல்லாம சங்கமித்ரா மகிழ்மித்ரா கேட்டிருக்காங்க புங்கனூர்ல இருந்து இந்த பாடலை.

0: திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800-11-7800 என்ற இலவச எண், மை கவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. காங்கோ மற்றும் யுகாண்டாவில் எபோலா வைரஸ் காரணமாக விமான நிறுவனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் நிலையான இயக்க நடைமுறையை இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் நாளை தொடங்கி வைக்கிறார். ரோந்து பணிக்காக 30 வாகனங்களையும் அவர் இயக்கி வைக்கிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் நிவாரணத் தொகையாக 400,000 ரூபாய்க்கான காசோலையை நேரில் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கான 3 பயிற்சி நாளை வரை நடைபெறுகிறது. இதில் பயிற்சி பெறுவோர் வீடுகளில் துல்லியமாக கணக்கீடுகளை மேற்கொள்ள ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்பனா சாவ்லா விருதுக்கு தகுதியுடையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் துணிச்சலான மற்றும் வீர சாகச செயல்கள் புரிந்த பெண்களுக்கு துணிவு மற்றும் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட உள்ளது. விருதுக்கு தேர்வு செய்யப்படும் விருதாளர்களுக்கு விருதுக்கான பதக்கத்துடன் 500,000 காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆகியவை 2026 ஆண்டு சுதந்திர தின விழாவின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. விருதுக்கு 19/6/2026 விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
3: காவிரி நீர்பிடிப்பு மற்றும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் நீர்மட்டம் 78.81 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று 7:30 நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். நாளை நியூ சண்டிகரில் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் இன்று தோல்வி பெறும் அணியுடன் மோதும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
0: திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில காலநிலையும் வேளாண்மையும் பத்தி பேசிருக்கிறோம். அதுக்காக இயற்கை விவசாயி தங்கபாண்டியன் அவர்களை இப்ப நாம நேரலையில சந்திக்க இருக்கிறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை கேட்க 0434-1-2-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லன்னா 938-546-1-2-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த கு அடிக்கலராஜ் அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்து கொண்டு இயற்கையும் வேளாண்மையும், அதாவது காலநிலையும் வேளாண்மையும் குறித்து நம்மோடு பேச இருக்காங்க தங்கபாண்டியன் ஐயா. ஐயா வந்து நம்ம திருச்சி மாவட்டம் நடுப்பட்டியை சார்ந்தவர், அதாவது வையம்பட்டிக்கும் பக்கத்தில் இருக்குது இந்த ஊர். அங்கே பிறந்து படித்து அப்புறமேலே பட்டயப்படிப்பு படிச்சிருக்காங்க செராமிக் தொழில்நுட்பத்தில். பிறகு வெளிநாடுகள்லாம் சென்று பணியாற்றியிருக்காங்க. இன்றைக்கும் வெளிநாடுகள் பல நாடுகள் போயிட்டு வருவாங்க. முக்கியமாக சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், லண்டன் போன்ற ஊர்களுக்கெல்லாம் சென்று அங்கே வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி பேசிகிட்ருக்கார். அவர் வந்து தொழில்நுட்ப வல்லுநராக இருந்தாலும் செராமிக் டெக்னாலஜியில் அது சார்ந்த வெளிநாடுகளுக்கு போயிருந்தாலும் இப்போ முக்கியமாக இயற்கை விவசாயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, ஐயாவுடைய முன்னெடுப்பில் நம்ம தரகம்பட்டிக்கும் பக்கத்தில் இயற்கை உயிராற்றல் வேளாண் பள்ளி அப்படின்னு ஒன்று அதை தொடங்கிய நிறுவனர்களில் இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட கல்வியை, தரமான கல்வியை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றியும் வருகிறாரு. அதனால் இன்று காலநிலையும் வேளாண்மையும் குறித்து பேச இருக்கோம். நேயர்களாகிய நீங்களும் உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம், ஐயாட்ட ஆலோசனை பெறலாம். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கங்க.
1: வணக்கம்.
0: இன்று வானொலிக்கு வந்து உங்களுடைய ஆலோசனைகளை பகிர்ந்துக்கிறதுக்காக முக்கியமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. பல்வேறு பணிகளுக்கு இடையில் வந்திருக்கீங்க ஐயா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் இப்போ கடந்த வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ அடமழை காலம் மாதிரி, இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மழை மாதிரி அடமழை இருந்துக்கிட்டு ரெண்டு மூணு நாளாக ஒரு மேகம் திடீர்னு மழை பெய்யுது. அதுவும் கோடை காலத்தில் முன்னெல்லாம் வரும் ஆலங்கட்டி மழை மாதிரி சட சடன்னு பெய்யும், அன்னைக்கு சாயங்காலம் முடிஞ்சிடும், அவ்வளோதான் இருக்கும் இந்த கோடை காலத்தில். இப்படி மாறி இருக்கேங்க காலநிலை. என்னங்க காலநிலை மாறுதா, எப்படி வேளாண்மையை கொண்டு செலுத்துவது, விவசாயிகள் எப்படி தன்னுடைய விவசாயத்தை தொடர்வது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: மிக்க நன்றி. இந்த கேள்விகளுக்கு உள் செல்வது முன்பாக ஒரு சிறிய அறிமுகம். கதிர்வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழன் அங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கள் பார்த்தவளை, நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகர்க்கிடையே அழகில்லை என்பதனால் மண்ணை வளமாக்கி மானுடம் பேணும் உழவர் தன்னை வணங்குகிறேன் வாழிய நீர் வாழியவே என்று கவியரசு கண்ணதாசனின் வரிகளில் என் நெஞ்சுக்கு நெருக்கமான உழவர் பெருமக்களை வணங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்றைய சூழலில் உலக சமூகம் அனைத்தும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டிய பேரிடர் என்றால் அது பருவநிலை மாற்றம். உழவர் பெருமக்களாகிய நாம் இதனை எப்படி எதிர்கொள்வது, நம்மால் இயன்ற பங்களிப்பை எப்படி நல்குவது என நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய இந்த தருணத்திலே இப்படி ஒரு தலைப்பில் கலந்துரையாட நல்ல ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக திருச்சி வானொலிக்கு என்னுடைய உள்ளார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், அது எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஐயா நம்மாழ்வார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 460 கோடி ஆண்டுகள் இந்த இயற்கை அதிமுயற்சி எடுத்து இந்த பூமியை உருவாக்குச்சு. இந்த உலகத்தில் மனிதனும் அதனால் தான் தோன்றுனான். இந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தான் உயர்மட்ட ஆற்றல் கொண்டவன். மனிதன் தோன்றுவதற்கு முன்பே மனிதனுடைய தேவையெல்லாம் இயற்கை படைத்திருந்தது. அப்படி படைக்கப்பட்ட மனிதன் இந்த இயற்கையை பாதுகாப்பதை விட்டுவிட்டு தான் வாழும் பூமியை சிதைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமுறை கடந்த தொழில்பெருக்கம். அதாவது காந்தியடிகள் சொல்லுவாங்க, இந்த இயற்கை உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்கு ஆனால் உன் பேராசைகளுக்கு
0: கொடுக்கவே இல்லை
1: அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க காந்தியடிகள்.
0: கரெக்டாக பொருத்தமாக சொன்னீங்க.
1: ஆமாம், அது நம்ம அதீதமான ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம். இதனால் ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு, இன்னொரு பக்கம் வறட்சி ஏற்பட்டு உயிரினம் வாழ தகுதியற்ற ஒரு பூமியாக நாம் முயன்று செயல்படுத்தி கொண்டு இருக்கோம்.
0: இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை விட்டுறீங்களா?
1: ஆமாங்கய்யா.
0: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் காலநிலை ஏதோ நம்மளுடைய தவறுகளால் இல்லைன்னா நம்மளுடைய முயற்சியினால் ரொம்ப அந்த அதை நோக்கி பயணிக்கிறோம், காலநிலை மாற்றத்தை செய்கிறோம். இப்படி இந்த காலகட்டத்தில் எப்படிங்க விவசாயத்தை கொண்டு செலுத்துறது? ஏன்னா நல்லா விளைஞ்சு நிற்கும் இப்போ பயிர், இப்போ திடீர்னு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அவர் ஏற்கனவே பட்டம் பார்த்து இப்போல்லாம் மழை வராது.

0: இப்போ நட்டால் இந்த பயிர் நல்லா இளமையாக இருக்கும்போது மழை பெய்யும், நம்ம கரெக்டாக முதிர்ந்து நிற்கும் போது அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பட்டம்லாம் பார்த்து விவசாயி வைக்கிறாங்க பயிரை, அவங்க மனநிறைவாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தால் திடீர்னு மழை பெய்யுது, கரெக்டாக முதிர்ந்து நிற்கக்கூடிய பருவத்தில் மழை பெய்யுது. எப்படிங்க சமாளிக்கிறது, எப்படி அதெல்லாம் செய்கிறது, எப்படி அவங்க வந்து திட்டமிட்டுக்கிறது இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு ஐயா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: இப்போது பெரும் இழப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய உழவர் கூட்டம். பெரும் இழப்புகள், அவர்களுக்கு நிறைய செலவினங்கள், சரியான விளைச்சல் இல்லாமை, இதோடு சேர்ந்து இந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் நம்மளுடைய இந்த காலநிலை பருவநிலை மாற்றம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்குது. இதுக்கு நாம் ரொம்ப தூரம் எங்கேயும் போக வேண்டியதில்லை நண்பரே. தொல்காப்பியத்தில் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியை எப்படி பார்த்தார்கள் நம்மளுடைய தமிழர்கள் என்று சொன்னால், நிலம், தீ, நீர், வழி, விசும்புடு ஐந்தும் கலந்த உலகமாதலின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பாட்டுன்னு சொல்லலை, இவர்களெல்லாம் கன்வர்ஜ்டு காம்போனன்ட்ஸ், கன்வர்ஜ்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். யார்? இந்த நிலம், தீ, நீர், வழி. ஆமாம், இவங்க கன்வர்ஜ் ஆகியிருக்காங்க. உல கலந்த மயக்கம்னு ஒரு தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கேருந்து விலகி போயிட்டோம். எங்கள் இயற்கையோடு இணைந்து வாழணும், ஏந்து வாழணும் என்ற ஒரு வாழ்வியல் முறையிலேருந்து வெளியே போயிட்டோம். அது ஏதோ ஒரு காரணத்துக்கு போயிட்டோம், அதுக்குள்ளே நம்ம இப்போ ரொம்ப போகணும். இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்குள்ளே நான் வரணும்னா, மீண்டும் நாம் இயற்கையை பின்பற்ற வேண்டும். அந்த இயற்கையை பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஒரு சிம்பிளான ஒரு வழி இருக்குங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த பருவநிலை மாற்றத்துக்கு என்ன காரணம்னு ஒன்று டெக்னிக்கலாக நம்ம கொஞ்சம் பார்ப்போமே.
0: சொல்லுங்கள்.
1: இப்போ பூமியை சுற்றி ஒரு பெரிய வந்து ஒரு கரிப்பசை வளையம்னு சொல்லுவாங்க, அந்த வளையம் உருவாயிருச்சு. அது எதனால் இருக்குது? அதிகப்படியான தொழிற்சாலைகளுடைய கழிவுகள், அதிகப்படியான வாகனங்கள், ஏன் நம்மளுடைய வேளாண்மையிலிருந்தும் சில எல்லாம் வருது. இதை நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மேஜராக இருக்குது, மீத்தேன் இருக்குது, குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது, இப்படி நிறைய போய் மேலே போய் அடைச்சிக்கிச்சுங்க. சூரிய வெளிச்சம் உள்ளே வருது. இதில் ரெண்டு வளையங்கள் முக்கியமுங்க, ஒன்று ஓசோன், இன்னொன்று இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கான வளையம். இந்த ஓசோன் இல்லைனா அந்த யூவி ரேஸ் உள்ள வரும், அது நமக்கு கண்டிப்பாக தேவை, அதில் நம்ம ஓட்டப்பட்டோம். ஆனால் இந்த க்ரீன் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓரளவுக்கு நமக்கு தேவை தான். ஏன்னா இந்த பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில் இருக்கணும்னு சொன்னால் ஒரு க்ரீன் ஹவுஸ் கவர் நமக்கு வேணும். ஆனால் மிக அதிகமாக போய் உள்ளே வந்த வெப்பம் திரும்ப போகாத அளவிற்கு நம்மளது வந்து பலமாயிருச்சு.
0: இப்போ நம்ம வீடுகள்லாம் இருக்கிற மாதிரி
1: எக்ஸாக்ட்
0: வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை.
1: நீங்கள் இரவு நேரத்தில் வெளியே வரப்போ சில சமயங்கள் வெளியே வருவோம், பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பழையபடி. ஆனால் வெளியே படுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் சாலையோரத்தில் இருக்கோம், வெளியே கண்டிப்பாக படுக்க முடியாது. ஐயோ, இவ்வளோ நல்ல சூழலை விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே போயாகணுமேங்கிற ஒரு ஒரு ஒரு கட்டாயத்தில் உள்ளே போய் படுக்கிறோம். இப்போ இன்றைக்கி பூமியை அப்படி தாங்க ஆக்கி வச்சுருக்குறோம். சரி, இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. ஒன்று, இதை எப்படி எதிர்த்து நம்ம வந்து போராடுவது. இன்னொன்று, நாம் எப்படி இதை மேலும் சீர்குலைக்காமல் இருக்கிறது. இதில் முதல்ல இந்த நாம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாங்கிறத சொல்லிடுறேன், அப்புறம் நேயர்களுடைய கேள்விகளுக்கு தக்க மாதிரி நம்மளுடைய பயணத்தை வச்சுக்கலாம். இப்போது குறிப்பாக இன்றைக்கி கெமிக்கல் ஃபார்மிங் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்கிறோம், வேளாண், அதாவது வேதி வேளாண்மை. அதில் யூரியா போடுறோம், அம்மோனியம் சல்ஃபேட் போடுறோம், டிஏபி போடுறோம், பொட்டாஸ் போடுறோம். இதெல்லாம் நிறைய வந்து அந்த கார்பன் எமிஷனுக்கு வந்து காரணமாக இருக்குது. அப்போ இந்த குளோபல் வார்மிங்க்கு நம்மளும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். அது இல்லாமல் இந்த மண்ணில் போடக்கூடிய அந்த உரங்கள் முழுமையாக வந்து பயிர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அது எல்லா வேளாண் அறிஞர்களுக்கும் தெரியும், இயற்கை வல்லுநர்களுக்கும் தெரியும்.
0: எல்லாருமே சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து அந்த மண் பரிசோதனை பண்ணி எது தேவையோ அதை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: அந்தளவுக்கு வந்துருக்கு
1: வந்துருச்சு. ஆனால் நம்ம எக்ஸஸாக போட்டுடுறோம். அதுக்கு என்ன காரணங்கள்ங்கிறது, நிறைய காரணங்கள் இருக்குது.
0: நிறைய விளைச்சல் வந்துருந்தாங்க,
1: அது அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம மண் வளமாக இருக்கணுங்க, மண் நலமாக இருக்கணுங்க. மண் நலம் வளம்ங்கிறது இதில் இருக்குது, நம்ம போடுற கார்பன் சத்துக்களில் இருக்குதுங்க. ஒரு செய்தியை நுணுக்கமாக கவனிக்கணும் ஐயா, கார்பன் மண்ணில் இருந்தால் அது வளம்ங்க, கார்பன் விண்ணில் இருந்தால் அது சதிங்க.
0: அழகாக சொன்னீங்க ஐயா. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். உங்களுடைய காலநிலை, நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்க, காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற ஆலோசனையை எங்களோட பகிர்ந்துக்கலாம். ஐயாட்டையும் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டு வர வேண்டிய

0: எண்கள்
1: சுழி 4 3 1 240 101 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ல வரலாம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
5: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
6: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியர்.

0: சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: தயாரிப்பு நிகழ்ச்சி கேட்டு இணைச்சிருக்கோம். திருச்சி ரெயின்போ 102.1 இன்னைக்கு விவசாயத்துல இப்ப இருக்க காலநிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அதை நாம எதிர்கொள்ளக்கூடிய வகையில என்ன மாதிரியான விஷயங்களை நாம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீர்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431-240-101, 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ இல்லனா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். இப்ப வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: ஐயா, இப்ப அதான் கார்பன் வந்து மண்ணில் இருந்தா வளம், விண்ணில் இருந்தா கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம அடுத்து அந்த திசையில போக வேண்டியிருக்கீங்க, சில ஆலோசனைகளை கேட்க வேண்டியிருக்கு. நீங்க சொன்னீங்க, அதாவது கெடுக்காம இருக்கணும் சூழ்நிலையையும் அந்த அந்த ரெண்டு இதில்.
2: இப்ப நீங்க கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்பனை மீட்டெடுத்து மண்ணுக்கு கொண்டு வர்றது. அதில் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அல்லது பயோடைனமிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், என்ன பேர் வேணாலும் நீங்கள் பேர் கொடுத்துக்கோங்க. இந்த இயற்கை வழி வேளாண்மையை தவிர வேறு எல்லாத்தையும் விட இவங்க வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்குது இந்த இயற்கை வேளாண்மை.
1: அதாவது இந்த வேதியியல் வேளாண்மையெல்லாம் தாண்டி வேறு எந்த
2: வேறு துறைகளை சாரம் தாண்டியும் இருக்கிறது. வேளாண் துறையை கடந்து நீங்கள் எப்படி இந்த குளோபல் வார்மிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு ஏதோ வழிமுறைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அது எல்லாத்திலையும் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஒரு மேஜர் நெட் கான்ட்ரிபியூட்டருங்க. சரி, இப்போ நம்ம அது கூட செயல் வடிவத்துக்கு நம்ம வருவோம். இப்போ ஒரு ஏக்கர் இல்லை நீங்கள் ரசாயன விவசாயம் பண்ணுனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கிலோவிலேருந்து 2000 கிலோ வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நம்ம வந்து வருது. அது உற்பத்தியில் வருது, நம்ம பண்ணக்கூடிய டிராக்டர் உழவில் வருது, திரும்ப இந்த மண்ணிலேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அதுலேயும் வருதுங்க. இதை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எடுத்த உடனேயும் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடச்சிருது. அப்போ ஒரு கேள்வி எழலாம், ஆமாங்க நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் போட்டுட்ருந்தோம் வந்துச்சு, திடீர்னு நிறுத்திட்டோம்னா எங்களுக்கு விளைச்சல் குறைஞ்சி போயிருமே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, நீங்கள் முதலில் மண்ணை வளமாக்குவதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. மண்ணை வளமாக்குறதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, மாடு அதோட முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கணுங்க. ஐயா
1: சரி, ஐயா நேர் ஒருத்தர் இணைந்திருக்காரு, அவரை சந்திச்சு.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி,
1: வருக வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா,
3: பெரிய கடையில இருந்து ஜெயவிஜய கண்ணன் பேசுறேங்க ஐயா.
1: ஐயா கேளுங்க கேள்வி.
3: என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பருவத்தை பயிர்கள் ஆடிப்பட்ட தேடுவதெல்லாம் ஐயா சொல்றாரு, ஆனா இப்ப பருவமே கொஞ்சம் முன்கூட்டியே வந்திருக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நம்ம பங்குனி சித்திரையில சொன்னோம், இப்பவே இந்த வெயில் அடிக்குது, அக்னி நட்சத்திரத்துக்குலாம் என்ன அடிக்கும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப அந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமானது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அது முன்னாடியே வந்து அக்னி நட்சத்திரம் வந்துட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் செய்யறத மாத்தி செய்யணுமா? அப்புறம் ஐயா, இந்த கார்பன் மண்ணுக்குள்ள சேரணும்னு சொல்றீங்க, அதுக்காக தான் இந்த கரும்பு நட்ட கரும்பு வெட்டின உடனே அந்த அடிக்கட்டையெல்லாம் நெருப்பு வச்சு வேக விட்டுறாங்க, அதை எரிய விட்டுறாங்க.
2: சரிங்க,
3: அது வந்து கரெக்டா அது மண்ணை பாதிக்குமா? அது ரெண்டையும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
2: இப்ப ஐயா சொன்னீங்க முன்னாடி ஆயிருச்சா வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்க. முன்னாடி வந்துட்டா நம்ம அதுக்கு தக்க மாதிரி நம்ம கேலண்டரை மாத்திக்கலாங்க ஐயா. ஆனால் இது முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, இது வந்து எராட்டிக் டிஸ்ட்ரப்ஷன் நம்ம சொல்லுவோம். முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம், சைடில் போகலாம், இந்த ரவுடி பூந்து அடிப்பான் பார்த்தீங்களா இப்படி அப்படின்னு சொல்லி, அது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த சூழல் வந்து நம்மளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஐயா. இப்போ ஒருவேளை 10 மணிக்கு வர வேண்டிய இந்த வண்டி 9:50 தினமும் வரும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வந்துச்சுன்னா நம்ம 9:40 போய் உட்காந்துக்கலாமே, அது பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 10:30 வரும், ஒரு நாளைக்கு 9 மணிக்கு வரும்ன்றது அது சாத்தியக்கூறே இல்லை. ஆக நீங்கள் நம்ம ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது வந்து நம்ம ஒரு பெரிய அளவில் தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு பருவநிலை மாற்றம். அதனால் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு தயவுசெய்து அதை குறைத்து மதிப்பிட்டுட்டாருங்க. அடுத்து ஒரு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க ஐயாவோட, அந்த வரிகள் தான் எனக்கு, ஆமாம் நம்மாழ்வார் ஐயாவோட வரிகள் தான் எனக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வரியை முழுமையாக நம் உழவர் சமுதாயம் கடைப்பிடித்தாலே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அதில் வந்துடுதுங்க ஐயா. அடி காட்டில், நடு மாட்டில், நுனி வீட்டில், இது இன்றைக்கு தமிழ் ஊரும் நல்லுலகத்தில் இருக்கு.

0: அத்தனை வேளாண் பெருமக்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் தெரிந்த வரிகள். கரும்பை வெட்டி மில்லு கொண்டு போங்க, சரி, அடியை ஏன் பேத்து நீங்கள் வந்து எரிக்கிறீங்க? அதை மக்க வைத்து மீண்டும் மண்ணுக்கு கொடுக்கறது தான் கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன். அதில் சில இடர்பாடுகள் இருக்குது. அந்த இடர்பாடுகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்களெல்லாம் அந்த வேஸ்ட் டீகம்போசர் அப்படியெல்லாம் சில இதை கண்டுபிடிச்சி சீக்கிரமாக மக்க வைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குங்கய்யா. நம்மிடம் நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. அதை செயல்படுத்தக்கூடிய மனநிலையும் அந்த உணர்வும் இந்த பூமியையும் மக்களையும் மானுடத்தையும் காக்க வேண்டிய ஒரு எண்ணம் ஒரு ஒரு வேகமாக வந்துருச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு மாற்று வழி கிடைக்கும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணுங்கய்யா, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: ஆமாங்க, இப்போ வந்து ஒரு நீ வேதியியல் விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் பட்டு நிப்பாட்டினார்னா அவ்வளோ கார்பன் எமிஷனும் நின்றோம். அப்போ இயற்கை வழி விவசாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னு அதில் வந்து தொடரலாம்.
0: ரொம்ப எளிமையான ஒரு வழியை ஐயா நம்மாழ்வார் சொல்லியிருக்காங்க, அந்த பலதானிய விதைப்பு. அது எல்லாருக்கும் தெரியும், அதை நான் திரும்ப தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி இது ஒரு தொழில்நுட்பத்துக்கான ஒரு உரையாடலை நம்ம கொண்டு போகாமல் இது ஒரு விழிப்புணர்வு. இந்த பூமி பந்தை காப்பதில் உழவர் பெருமக்களின் பெரும்பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அந்த பலதானிய விதைப்பில் வந்து நிறைய ஒரு சூட்சுமங்கள் அடங்கியிருக்குங்க. ஒன்று, பல விதமான பயிர்கள் பல விதமான சத்துக்களை மண்ணிலிருந்து எடுக்குது, அது தன்னுடைய பயிர்களை நிலைநிறுத்திக்குது. அது எப்போ அதோட முழுமையான அந்த ஆக்கம் வெளிப்படும் என்றால் அது தன்னுடைய அந்த சந்ததியை எப்போ விருத்தி பண்ணணுமோ அப்போ இருக்கும். அப்போ அந்த பூத்து விதைவிக்கக்கூடிய பருவம் இருக்கும் 40-45 நாட்களில், அதை மீண்டும் மடக்கி நம்ம மண்ணில் ஒழுகும் பொழுது அந்த எந்தெந்த சத்துக்கள் எல்லாம் நுண்ணூட்ட சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் எல்லாமே மண்ணில் தாவரங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பருவத்தில் அதை மாற்றிருதுங்கய்யா. இப்போ மண்ணுக்கு போயிருதா? இதோட பயோமாஸ்னு ஒன்று இருக்குல்ல, இது அந்த செடிகளுடைய பயோமாஸ், அது ஆர்கானிக் கார்பனுக்கு போயிடுதா? இது எல்லாத்துக்கும் மேலே அந்த வேரில் வேர் முடிச்சுகள், அதோட மைக்ரோபயோம்னு சொல்லுவாங்க பயோகெமிஸ்ட் மைக்ரோபயாலஜி ஆய்வாளர்கள். அந்த மைக்ரோபயோம் தாங்க இந்த மண்ணோட நலத்தை பாதுகாப்பது. அதாவது மண் வளம்னு ஒன்று இருக்குது, நலம்னு ஒன்று இருக்குது. இந்த நலத்துக்கான முழு பொறுப்பாளர்கள் இந்த மைக்ரோபயோம். அப்போ இந்த பலதானிய விதைப்பின் மூலமாக மண்ணின் வளத்தை பெருக்குவதோடு நலத்தை பெருக்கிட்டீங்க, ஒரு வேளை ஆயிடுச்சுங்க. இதை துரிதப்படுத்துவதற்கும் இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கும் மாட்டோட சாணி கோமியம் கொஞ்சம் பயிர் சேர்க்கலாம். அது அமுத கரைசல்னா அதில் சேர்க்க வேணாம், ஜீவாமிரதம்னா நீங்கள் அதில் சேர்க்கலாம். ரொம்ப முக்கியமான செய்திங்க. நேற்று மதியம் வந்து நான் 3 மணிக்கு சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க, அவங்களுடைய சாயில் ஹெல்த் பில்டிங்கை பற்றின ஒரு வெபினாரில் நான் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்துக்கிட்டேன். அதில் அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஆய்வகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நுண்ணுயிர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மண்ணுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொருந்தாதுன்றாங்க. ராஜஸ்தானுக்கு ஒன்று தேவைப்படும், தமிழ்நாட்டுக்கு ஒன்று தேவைப்படும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஜீவாமிரதமோ அமுதக்கரைசலோ உன் மண்ணிலிருந்து கொஞ்சம் எடு, அது நல்ல வளமான மண்ணாக எடுத்துக்க, கூடி மட்டும் வரப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண் எடுத்து அதில் போட்டோம்னா இந்த நுண்ணுயிர்கள் தான் பெரும் பெரும் கோடிகளாக பெருகுது. அப்போ இந்த நுண்ணுயிர்கள் மண்ணுக்கு போகுது, ஏற்கனவே அங்கே கார்பன் சாயில் ஆர்கானிக் கார்பன் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வளமாகவும் நலமாகவும் இருக்குது. அப்போ உங்களுடைய மண் ஒரு பூரணமான ஒரு ஹோலிஸ்டிக் லிவிங் சாயிலாக அது மாறுறதுக்கான வாய்ப்பு.
1: இப்போ அதுலேருந்து மேற்கொண்டு விவசாயம்லாம் எப்படி பண்ணலாம், காலநிலைக்கு ஏற்ற விவசாயம்லாம் பண்ணலாம்ங்கிறத தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு நேர் இணைப்பில் இருக்கார், அவரை சந்திச்சிருவோம். வருக, வணக்கம். வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: திண்டுக்கல் மாவட்டம் நத்தன் தாலுகாவிலிருந்து சந்திரபோஸ்
1: ஐயா, கேளுங்க
2: ஐயா. ஐயா உங்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஐயா, இப்ப வெயில் அடிக்கும் போது காக்கா கூடு கட்டும்,
0: சரிங்க?
2: அப்ப அது முள்ளு வெட்டுவாங்க, வேலி வெட்டுவாங்க, எல்லாமே வெட்டிடுவாங்க, தீ வைப்பாங்க. அப்புறம் வங்கக்கடல்ல புயல்னோடனே திண்டுக்கல் மாவட்டம் பூரா நல்லா மழை பெய்யுங்க,
0: சரிங்க?
2: இப்ப வங்கக்கடல்ல புயல்னா எங்களுக்கு ஒரு மழையும் இல்லை, வெள்ள வெயில் தான் அடிக்குது.
0: சரி,
2: என்னன்னு தெரியல ஐயா, உங்கள்கிட்ட கொஞ்சம் விவரம் கேட்கலான்னு பாத்து
0: சொல்லுங்க. சொல்லுங்க. இதுக்கு பதிலாங்க
1: இல்லை. இப்ப அவர் கேக்குறது என்னன்னா, புயல் வந்துச்சுன்னா
0: சரிங்க,
1: திண்டுக்கல்ல மழை
0: பெய்யும்

0: இப்போ பெய்யறதில்லை, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காருங்க.
1: மழையை, மழை மேகங்களை கொண்டு வர்றது தான் அந்த வங்கக்கடலில் உருவான இதோட அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட வேலை, அந்த வேலையை தான் செய்யும். இப்போ நீங்கள் திருச்சி சந்திப்பில் வந்து உங்களை இறக்கி விட்டு போகிற வரைக்கும் தான் அந்த ரயிலோட பண்ணிங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணும்னா உங்கள் காரில் போகணும், நீங்கள் பேருந்தில் போகணும், இல்லாட்டி ஒரு தானியில் போகணுங்க. நீங்கள் இப்போ உங்கள் ஊருக்கு வந்த கார் மேகங்களை மழையாக மாற்றுவது நம்ம ஊரில் இருக்கிற மரங்களுடைய வேலைங்க அது. அப்போ இப்போ நம்ம பேச வந்தோம்ல, இன்னைக்கு உள்ள தலைப்பு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அல்லது கூட்டு பண்ணையம். இந்த பண்ணைகளில் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கிறது வந்து அக்ரோஃபாரஸ்ட்ரி.
0: ஸோ இந்த இந்த நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிற வேலையை பார்க்காம நீங்கள் மழை வரலன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இல்லை அப்படின்ட்டு.
1: இல்லை, நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆதங்கம். ஐயா வந்து நத்தத்துலேருந்து கேட்டிருக்கிற அந்த தோழர் வந்து ஒரு ஆதங்கத்தில் கேட்டாங்க.
0: ஆமாம்
1: ஆமாம்
0: ஐயா, தொடர்ந்து பேசலாங்க ஒரு விளம்பர இடைவெளிக்கு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, நாம இதுவரைக்கும் கேட்டோம் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் அதிரடி தள்ளுபடி,
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
4: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
7: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
6: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். Magic.
9: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
10: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
9: உண்மையாவா?
10: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
11: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
12: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
13: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
14: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
15: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
13: May 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
16: இருக்கு.
17: திருச்சி சாரதாஸ்.
18: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
19: வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி பத்தின அறிவிப்பு கேட்கலாமா? அகில இந்தியா வானொலி தன்னோட பொது சேவை ஒலிபரப்ப தொடங்கி 90 வென்றுன இருக்கு. இந்த தருணத்துல வானொலிக்கும் நேர்களுக்குமான இடையேயான உறவை வலுப்படுத்துற வகையில பல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. இதுல உங்க எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன், இதை ஊக்கப்படுத்துற வகையில 15 வானொலி நாடக போட்டிய நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இதுல அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இந்த கதைகள்

உங்க சொந்த கற்பனையில உதிச்சு நாடகங்களை எட்டு பக்கத்துக்கு மிகாம எழுதி A4 தாள்ல தட்டச்சு பண்ணி நிலைய இயக்குனர் நாடக பிரிவு அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற முகவரிக்கு தபால் மூலமா நீங்க அனுப்பி வைக்கலாம். நாடகங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் June 30. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். கூடவே உரிய சன்மானமும் வழங்கப்படும். அதனால அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்கும்.

0: GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காலநிலையும் வேளாண்மையும் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீர்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை கேட்க 4 1 1 2 1 2 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ இல்லனா 9 3 8 5 4 6 1 2 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம்.
4: ஐயா, இப்ப நம்ம வந்து நிலத்தை வளமாக்கிட்டோம், மாடு வச்சுக்கிட்டோம், அடுத்து எப்படிங்க பயணிக்கிறது அடுத்த லெவல்?
5: இப்போ இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பெரும் பாதிப்புகள்லேருந்து மீள்றதுக்கு நம்மள்ட்ட ஒரு எளிமையான ஒரு ஒரு தீர்வு ஒன்று இருக்குதுங்க. அது இந்த பாரம்பரிய விதைகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். முக்கியமாக ஒரு பக்கம் வெள்ளம் வந்துடுது, அப்போ அந்த வெள்ளத்தை அந்த வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அதோடு சேர்ந்து போட்டி போட்டு வளர்க்கக்கூடிய விதை ரகங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதில் நான் ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை, ஆனால் அதற்கான விதை பற்றி பெரும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மக்கள் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க.
4: அப்படிங்களா?
5: இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சிவாஜி ஐயா இருக்கிறாங்க, நம்ம வானகத்தை சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய எந்தெந்த பகுதிக்கு தேவையான அல்லது விதைகள்லாம் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. அதுவும் இப்போ கிட்டடிசில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விதை திருவிழானே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
4: ஆமாங்க,
5: ஆமாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக நம்மளுடைய பாரம்பரிய விதை ரகங்களுக்குள்ளே போகும்பொழுது அந்த அந்த அந்த கிளைமேட் ரெசிலியன்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு விதைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு சமாளித்து வரக்கூடிய அந்த ரகங்களை நம்ம பயிர் செய்யலாம். அது ஒரு வழிங்க. இன்னொன்று, வறட்சியை தாங்கி வரக்கூடியது ரெண்டு இருக்குங்க இல்லையா? ஒரு பக்கம் பெரும் வெள்ளம் வந்துடுது, ஒரு பக்கம் பெரும் வறட்சி ஏற்பட்டது. ஆனால் இந்த இயற்கை அப்படி ஒரு சாதாரணமான ஆள் இல்லைங்க, அவன் ஒரு சூப்பர் சயின்டிஸ்ட்டு. இந்த இயற்கை எந்தெந்த ஊருக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுமோ அதுக்கு தக்க மாதிரி தான் அவங்க வச்சாங்க. பழைய தமிழில் பார்த்தீங்கன்னா திணையியல் சார்ந்த வாழ்விகள் தான். மலை சார்ந்த பகுதிக்கு ஒரு மரம் இருக்கும், ஒரு கிழங்கு இருக்கும், ஒரு விதை இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கும். ஸோ ஆக இந்த பாரம்பரிய விதை ரகங்களை நம்ம பயன்படுத்துவது ஒரு வழி. அதுக்கப்புறம் சில தொழில்நுட்பங்கள், அது நம்ம வழக்கம் போல் இந்த அந்த அந்த பூச்சி மருந்துன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள், அது வந்து பூச்சி கொல்லி அல்லது விஷம்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம். அது முடியுங்களா அப்படின்லாம் நம்ம கேட்க வேண்டிய தேவையில்லைங்க. முடியும், சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, உலகம் முழுக்க இருக்கிறாங்க. நம்ம ஜப்பான் மசானோபு ஃபுகுகோகா ஐயா, சுபாஷ் பாலேகர், நம்மாழ்வார்ன்னு சொல்லி நிறைய ஒரு லெஜெண்ட்ஸ் நம்மள்ட்ட இருந்திருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு விரல் நுனியில் கிடைக்கிற மாதிரியான தொழில்நுட்பங்களும் இருக்குது.
4: இருக்குது, அதெல்லாம் நம்ம படித்து அறிஞ்சு.
5: ஆமாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பூச்சி அது கட்டுப்படுத்துறதுக்கோ அல்லது பூஞ்சானங்களை கட்டுப்படுத்துறதுக்கோ நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. அப்போ நீங்கள் மண்ணை வளப்படுத்திட்டீங்க, பாரம்பரிய விதை நகங்கள் நட்டுட்டீங்க, இயற்கை வழியில் பூச்சி கட்டுப்பாடு பூஞ்சான கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க, அதுக்கு பிறகு உங்களுடைய விளைபொருள் வருது பார்த்தீங்களா, இதை தயவுசெய்து அப்படியே நீங்கள் உங்களோட சந்தைக்கு கொண்டு போகாமல்.
4: ஆமாங்க, இந்த சந்தை, இந்த சந்தை தாங்க அடுத்து முக்கியமான பிரச்சனை. என் பொருளுக்கு என்னால் விளைவிக்க முடியல அப்படிங்கிறது தான் பெரும்பாலான விவசாயிகளுடைய குறையாக இருக்குது. அதை பற்றி தொடர்ந்து பேசலாங்க. நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கு.
3: ஆனந்தபுரத்துல இருந்து நாகராஜ் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எங்க நிலத்தை சுத்தி இருக்கிற நிலங்கள்ல எல்லாருமே செயற்கை உரங்களை தான் பயன்படுத்தி விவசாயம் பண்றாங்க. அப்படி இருக்கையில நான் மட்டும் என்னோட நிலத்துல இயற்கை விவசாயம் பண்றது சாத்தியமா அப்படின்னு?
5: கண்டிப்பா சாத்தியங்க. அதுக்கு நம்ம சில சில சில சில கட்டுப்பாடுகள் நம்ம விதிச்சுக்கணும். முதல்ல வெளியே இருந்து வரக்கூடிய பூச்சிகள் உள்ள வராம தடுக்கணும். அடுத்து வெளியே இருந்து அவங்க பூச்சி மருந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களோட பேர் சொல்ல நான் விரும்பலை. அந்த விஷயங்கள் வந்து காற்றின் மூலமாக உள்ள வருது இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு சில அரண்கள் ரொம்ப எளிமையான வழி. ஆமணக்கு, செம்ப, அகத்தி, சில கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கக்கூடிய அந்த திசையில் நம்ம தென்மேற்கு பருவமழை அங்கே பேஞ்சிட்ருக்க பார்த்தீங்கன்னா இங்கே அள்ளி பிடிச்சி எடுக்கும், ஆடி காத்துல அம்மியும் குழவியும் பறக்குதும்பாங்க. இப்படிப்பட்ட சொல்லுங்க சொல்லுங்க.
4: திடீர்னு என்னன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தீங்கன்னா காற்று அது பாட்டுக்கு வேகமாக அள்ளி அலசி வீசிச்சிங்க. என்ன

0: அது ஜேவிஜே கண்ணன் சொன்ன மாதிரி முன்னாடியே ஆடி மாதம் வந்துருச்சு
1: அதான்
0: அப்படின்னு நினைக்க தோணுச்சு.
1: ஆமாம். அது அப்படி அந்த சூழலில் நீங்கள் வந்து மூங்கில் வளர்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஒரு பயிர், விலையும் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் ஒரு பயன்கள் நிறையா இருக்குது. ஸோ அதை நெருக்கமாக நீங்கள் அந்த பகுதியில் மட்டும் வளர்த்துட்டு சுற்றி இது மாதிரி வளர்க்கலாம். என்னது காட்டாமணக்கு ஆமணக்கு வளர்க்கலாம். அது வந்து பூச்சிகளோட ட்ராப்பாகவும் ஒர்க் பண்ணுது, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானமும் வந்துடுது. ஸோ அதனால் ஒன்றும் யோசிக்க வேணாம், தைரியமாக வந்து நீங்கள் மற்றவங்க அவங்கள நீங்கள் மேற்கொண்டு இயற்கை வழியில் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுங்க. அப்படி உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய நம்பரை நீங்கள் அனுப்பி விடுங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அவங்கள்ட்ட.
0: ஆனந்தபுரம் நாகராஜுக்கு நல்ல அருமையான ஆலோசனை சொன்னீங்க, ஒரு விளம்பர இடைவெளிக்கு தொடர்ந்து பேச
1: தாராளமாக தாராளமாக.

0: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: ராஜகுருவாக தனி சன்னதியில் அருள் செய்யும் வியாழ பகவானின் குரு பெயர்ச்சி விழா.

0: அந்த அருள் பார்வை பதிந்திடவே உனதருளை வேண்டுகின்றோம்.
1: திருப்பம் தரும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து இன்று காலை 10:30 நேரலை
2: திருச்சி FM Rainbow 102.1.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
2: வசந்தழைப்பு நிகழ்ச்சி கேட்டு நிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காலநிலையும் வேளாண்மையும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுல நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருவானை கோவில் இருந்து, நம்ம ஊர்ல அதிக அளவு தண்ணி தேவைப்படுற பயிர்களை தான் விவசாயம் பண்றாங்க, ஆனா குறைந்த அளவு நீர் தேவைப்படுற எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி பண்றது இல்லையே, அந்த நிலைமைய எப்படி மாத்துறது அப்படின்னு?
3: ரொம்ப சிறப்பு சகோதரியா.
4: ஆமாங்க,
3: மகிழ்ச்சி. எண்ணெய் வித்துக்களை பெருக்குவதற்காகவே தமிழக அரசும் இந்திய அரசும் ரொம்ப சிறப்பான திட்டங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம குறிப்பிட்ட இந்த வேளாண் அலுவலர்கள் அவங்க தான் அதை முன்னெடுத்துகிட்டு போகணும். இந்த நிறைய சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க இயற்கை வேளாண்மையை சார்ந்தும், அவர்களும் இந்த திட்டங்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். ஆனால் எந்த இடத்துல இந்த வாட்டர் லாகிங் ஏரியான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம அதை தான் விவசாயம் பண்ணியாகணும். இப்போ நீங்கள் இந்த முக்கொம்பு இந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜியபுரம், அங்கே எப்போவுமே தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். அங்கே நான் எண்ணெய் வித்து பயிரிட முடியாது. வாழை நடுறது கூட நான் வந்து கான் வெட்டி தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம வாழை நம்ம நடுறோம். அதனால் அந்த சூழலுக்கு தக்க மாதிரியான வேளாண்மையை பண்ணணும். தண்ணீர் அதிகமாக இருந்தால் விவசாயம் பண்ணலாம். அந்த சமயத்தில் ரொம்ப நன்றி தோழி, ஒரு அருமையான செய்தியை சொன்னீங்க நீங்கள். இந்த தண்ணீர் அதிகமாக நிற்பது எல்லா கட்டத்திலையும் அது நல்லது இல்லைங்க. குறிப்பாக நம்ம மீத்தேன் மிஷனை பற்றி, காலநிலை பற்றி தான் நம்மளுடைய உரையாடலே போயிட்டுருக்கு. அதில் அந்த நிறைய தண்ணி நின்றுச்சினாலே அந்த நெல் வயல்கள் நிறைய மீத்தேனை விடும். அதை வந்து நம்ம குறைக்கணும். அதுக்கு தான் இந்த ஒற்றை நாற்று முறைகள், அந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிங்கிறப்ப அதோட மொத்தத்துக்கான அந்த கார்பன், அந்த மீத்தேன் மிஷன் வந்து குறையுதுங்க.
4: குறையும், நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டையும் குறைச்சிக்கலாம்.
3: அங்கே தான் அந்த தான் நம்ம அங்கே வந்து நிற்கிறோம். அப்போ ஏன் நீங்கள் நெல்லே சாகுபடி பண்ணினா கூட மிக அதிகமான தண்ணீர் வந்து நம்ம இன்னைக்கு விட வேண்டியதில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், விடாதீங்க தயவுசெய்து, அது கொஞ்சம் குறைச்சிக்கங்க. காய்ச்சலும் பாய்ச்சலுமே போதும். நீங்கள் சுபாஷ் பாலைக்கரையாட்ட நான் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ நிகழ்ச்சிகளில் பேசிகிட்டு இருப்போம், அப்போ சொல்லுவார் விவசாயத்துக்கு தண்ணியே தேவையில்லைப்பா அப்படிம்பார். அப்புறம் எப்படிங்க விவசாயம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், தண்ணி தேவையில்லை, ஈரப்பதம் போதும் அப்படிம்பார்.
4: இல்லைங்க, இப்போ நீங்கள் பெரும்பாலான விவசாயிகள் ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பயம் அப்படின்னா, அப்படி தண்ணி கட்டாமல் விட்டுட்டா விவசாய விளைச்சல் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதா? விளைச்சல் அதனால் எதுவும் குறையும்?
3: இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. நீங்கள் வந்து வெடிப்பு வராத அளவிற்கு உங்களுடைய வயலை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். வெடிப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் தண்ணி நீங்கள் விட விட கீழே போக ஆரம்பிச்சிடும். அந்த அந்த ஒரு ஒரு அந்த சோப்பு பதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதத்தில் வந்து நம்ம காட்டை வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஒற்றை நாட்டில் இருக்கக்கூடிய சில சிறப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நிறைய வேளாண் பல்கலைக்கழகங்கள் சொல்லியிருக்காங்க.
4: ஐயா, நம்ம நம்மளுடைய கதையை அப்படி வந்து ஒரு ஆரம்பமாக எப்படி இந்த காலநிலையிலேருந்து ஆரம்ப

0: நிலத்தை மேம்படுத்தினோம், பயிர்களை நட்டோம், சந்தைக்கு வந்துட்டோம்.
1: ஆமாம்.
0: இப்போ இந்த சந்தை தான் வந்து என்ன பண்ணுறது, என்னென்னா நான் அவ்வளோ பண்ணேன், என்னது உரத்தை போட்டேன், பூச்சிக்கொல்லியை போட்டேன், என்னென்னமோ பண்ணேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி கொண்டு விற்கும்போது 2 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க கிலோ, ரோட்டில் கொட்டிட்டு போகிறது நிலைமை கூட வருது. அப்போ என்னுடைய பொருளுக்கு ஆனால் உண்மையான விலை கிடைக்கிறதுக்கு இந்த இயற்கை வழியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: சரிங்க. நான் வந்து கெமிக்கல் ஃபார்மிங்லேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்ததே இந்த சந்தை தான் என்னை தள்ளி விட்டுச்சு.
0: நல்ல வேலை செஞ்சிருக்கு.
1: ஆமாம். 94 நான் முதல் முதல்ல விவசாயம் பண்ணப்போ ஒரு பக்காவான ஒரு கெமிக்கல் ஃபார்மர், கரெக்டாக வாரத்துக்கு ஒரு முறை மருந்து அடிச்சிருவேன், வாரத்துக்கு ஒரு முறை பூஞ்சானக்குள்ளே அடிச்சிருவேன். முதல் போகம் எனக்கு பெட்டி வந்து 50 to 100, 94 நான் சொல்கிறேன் வந்தது. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வருமானம் எடுத்தேன். அடுத்த முறை ஒரு பெட்டி 7 ரூபாய்க்கு வந்துச்சுங்க. நீங்கள் யோசிச்சு கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா, 7 ரூபாய் ஒரு பெட்டின்னா 10 கிலோ, 3/4 ரூபா 1 கிலோ. அப்போ நான் வேறு வழியே இல்லாமல் 3/4 ரூபாய்க்கு வித்தாலும் விற்றுட்டு போ, நான் என்னுடைய செலவை குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற வழியில் நான் இயற்கைக்கு வந்தேன். இப்போது அந்த முடிவை நாம் எல்லோரும் எடுக்க முடியாது. இப்போ நான் என்ன எங்களுடைய இந்த ஒரு குழு சார்ந்த பயணத்தில் என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, இதில் வந்து 3 பேர் இதில் பங்களிக்கணுங்க. ஒன்று நுகர்வோர். நுகர்வோருக்கு ஒரு குறைந்தபட்ச பொறுப்பு வேணும். நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த வேளாண் பெருமக்கள், அவன் உணவில்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரைஸிங்குள்ளே அவங்க வரணும். நிறைய நீங்கள் காணொலிகள் பார்த்துருப்பீங்க, ஒரு பொருள் விற்கிறாங்க, நீங்கள் MRP உங்களுக்கு வாங்கிட்டு வரீங்க, ஆனால் ஒரு தெருவில் விற்கிற ஒரு ஒரு ஒரு பொருளுக்கு நீங்கள் வந்து விலை பேசுகிறீங்க. ஒரு இளநீக்காரங்கள்ட்ட நம்ம விலை பேசுகிறோம், காய்கறிக்காரங்கள்ட்ட விலை பேசுகிறோம். அதை நான் உங்களை ஒரு குறை சொல்ல விரும்பலை. ஆனாலும் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த வேளாண் பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தில் பங்களிப்பதற்கு இயற்கையும் இந்த சமூகமும் இந்த நுகர்வோருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. தொடர்களே, தயவுசெய்து அடுத்த முறை நீங்கள் காய்கறி வாங்க போகும் பொழுது தயவுசெய்து அவங்கள்ட்ட ஒரு நியாயமான விலையின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் அவங்கள்ட்ட நீங்கள் பேரம் பேசாதீங்க. இது ஒரு வழிங்க. இன்னொரு வழி, நாமளே ஒரு சிறிய குழுக்களாக அமைந்து கொண்டு இதற்கு மதிப்பு கூட்டியோ அல்லது எந்த பகுதியில் விலை கிடைக்குதோ அந்த பகுதியில் கொண்டு போய் நம்மளுடைய பொருள்களை நம்ம வந்து சந்தைப்படுத்துதல். இதுக்கு எங்கள்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குங்க. மணப்பாறை பகுதியில் தளிர் கலைக்குழு அப்படின்னு எங்களுடைய ஒரு 20 இளைஞர்களுங்க. அந்த 20 இளைஞர்கள் உலகம் சுற்றி இருக்கிறாங்க. நினச்சி பாருங்கள், கிராமத்தில் இருந்த இளைஞர்கள், அதில் பெண்கள், ஆண்கள், 3ம் பாலின மக்கள் அதில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நேபாள் போயிருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்து போயிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு தாத்தா பாட்டி உணவகம்னு ஒரு உணவகம் வச்சுருக்கிறாங்க, சிறுதானிய உணவகம். இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த சொல்லிக் கொடுக்குறப்ப அவங்க உற்பத்தி பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி, ஐயா இது எங்களுக்கு விற்க முடியல, விலை கிடைக்கலன்னு சொன்னால், கவலைப்படாதீங்க, எங்கள்கிட்ட கொண்டு கொடுங்க, அதுக்கு நியாயமான விலையை கொடுக்குறோன்றோம். இப்போ பாருங்கள், ஒரு சிறிய குழு தான் இயற்கை விவசாயம் பண்ணுது, அவங்கள்ட்ட கலையை வச்சு சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை வந்து மேம்படுத்துது, அவங்களுடைய பொருளை வாங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல விலையை வச்சு கொடுக்குது. இப்படி வெற்றி கதைகளை இந்த சமூகத்தில் விதைப்பதன் மூலமாக தன்னுடைய கூட்டத்தை பெருங்கூட்டமாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த தளிர்கலைக்குழுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஊக்குவித்து இப்படி பல குழுக்களாக உருவாக்கி விவசாயம் பண்ணுறவங்களே அந்த வேல்யூடேஷனுக்குள்ள போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதில் சில பேருக்கு ஆர்வம் இருக்கும், திறமை இருக்கும், அவர்களை ஒருங்கிணைத்து உற்பத்தி பண்ணுறவங்க, இதை இந்த மதிப்பு கூட்டல் செய்யக்கூடியவங்க, சந்தைப்படுத்துகிறவங்க, இவர்களெல்லாம் ஒரு குழுக்களாக அமைந்து இந்த பணியை நம்ம முன்னெடுத்துட்டு போனால் விவசாயிகளுக்கான அந்த சந்தைப்படுத்துதல் பிரச்சனை ரொம்ப எளிமையாகுங்க. தமிழ்நாடு முழுக்க அப்படி இயங்கி கொண்டு இருக்கிறார்கள். அறம்தினை கார்த்தின்னு என்னுடைய நண்பர் நேற்று பேசினார், சென்னையில் ரொம்ப அழகான பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு சந்தையை உற்பத்தி பண்ணி கொடுக்குறார். தயவுசெய்து இதில் இந்த சந்தைப்படுத்துதல் ஆர்வம் இருக்கக்கூடிய, திறமை இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்கள் பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு நீங்கள் கரம் கொடுத்து மேலேற்றலாம். இல்லை, நீங்கள் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டே நீங்கள் தொடர்ந்து பேசுங்க.
0: சிறப்புங்க. அதாவது ரொம்ப அழகாக சொன்னீங்க நேர்களே. இதில் உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகங்கள் இருக்கலாம், ஆலோசனை பெறணும்னு நினைக்கலாம், ஐயாட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா என் சொல்கிறோம் குறிச்சிக்கோங்க. 96 26 சுழியம் 81 6 அல்லது 60 அப்படிச்சுக்கலாம். 96 26 சுழியம் 81 60 இந்த எண்ணுக்கு ஐயாவை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கலாம். ஐயா, நீங்கள் எங்களோட இணைஞ்சிக்கிட்டு

0: நிறைய வேளாண் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தாங்க. அந்த பள்ளியில் நாங்கள் ஓராண்டு பட்டய படிப்பு இப்போ கொடுக்குறோம். தயவுசெய்து இயற்கை வேளாண்மைக்குள்ளே வந்து முறைப்படி கற்றுக்கொண்டு பட்டயம் பெற்று உங்கள் வாழ்வையும் மேம்படுத்தி இந்த பூமி பந்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள், 12 வகுப்பு படித்தவர்கள், அல்லது நீங்கள் கல்லூரி கூட படிச்சிருக்கலாம், நிறைய பேர் நாங்கள் பிஇ படித்தவங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுத்துருக்கிறோம், அப்படி ஆர்வம் இருந்தால் அவர்களும் கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களையும் மேம்படுத்திக் கொள்ளலாம், இந்த பூமியையும் நாம் காப்பாற்றுவோம், நாம் இல்லை என்றால் வேறு யார் காப்பாற்றுவது, த பிளானட் தெர் இஸ் நோ பிளானட் பின்னு சொல்லுவாங்க, வி ஹவ் காட் ஒன்லி ஒன் பிளானட், அதை நம்ம தான் காப்பாற்றணும். வாழ்த்துக்கள், இந்த வாய்ப்புக்கு நன்றி. மேலும் இது 90 ஆண்டுகள் நிறைவு பெற்ற இந்த சூழ்நிலையில் சென்னை திருச்சி வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி.
2: திருச்சியை எஃப்எம் ரெயின்போ 102.7 இதுவரைக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில காலநிலையும் வேளாண்மையும் பத்தி பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இயற்கை விவசாயி த தங்கபாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். கு அடக்கலராஜ் அவர்கள்
3: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: செம்ம செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: நேர்களே, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து உற்சாகமூட்டும் பாடல்களோடு கேட்க போறோம் போடு ஆட்டம் போடு. அதை தொடர்ந்து 10:30 ஆலய உலாவில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். அப்புறம் இன்னைக்கு பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பதப்படுத்திய பண்டங்கள், நீண்ட கால பயன்பாட்டிற்காக நீங்க பதப்படுத்தி வைத்துக் கொள்ளும் உணவுப் பொருட்கள் பத்தி தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காகவே காத்திருக்க சொல்லி 4 3 1 240 1 2 1 அப்படிங்கிற இந்த 2 தொலைபேசி எண்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
9: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஜப்பானின் டொஷிமிட்சு மொட்டேகி ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் ஒத்துழைப்பு, செயல் திட்டங்களின் முன்னேற்றம், பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51st கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நீர் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் வரும் 3rd தேதி கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் என கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட சிறப்பு ஒதுக்கீடு மாணாக்கருக்கான தரவரிசை பட்டியல் வரும் 2rd தேதி அனைத்து கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் என்றும், இதற்கான கலந்தாய்வு அடுத்த மாதம் 5-6 தேதிகளில் நடைபெறும். பொது கலந்தாய்வு அடுத்த மாதம் 8rd தேதி தொடங்கி 18rd தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 23 இளநிலை புகைப்பட கலைஞர் உட்பட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 461 பணியிடங்களுக்கு விண்ணப்ப பதிவு நாளை தொடங்க உள்ளதாக தேர்வாணையம் அறிவித்துள்ளது. வேளாண், பொறியியல், நெடுஞ்சாலை, பொதுப்பணி, ஊரக வளர்ச்சி, தொல்லியல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கு அடுத்த மாதம் 25 வரை விண்ணப்பிக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங்காலோன் தலைமையில் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் குருபெயர்ச்சி விழா இன்று 11 மணியளவில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் இன்று குருபெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இடையே நின்ற கோலத்தில் ராஜகுருவாக குரு பகவான் அருள்பாலிக்கிறார். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களில் ஒன்றாக இக்கோவில் விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் இன்று காலை 11 மணியளவில் குருபெயர்ச்சி விழா நடைபெறவுள்ளது. விழாவை ஒட்டி தஞ்சாவூரிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குருபெயர்ச்சியை ஒட்டி June 3 லட்சார்ச்சனையும், 7 வரை பரிகார ஹோமமும் நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால்.
9: கோவா மார்கோவில் நடைபெறும் சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா மாலத்தீவை 11-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

தேசிய வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகத்தை உங்கள் வசமாக்க வருகிறது. போடு ஆட்டம் போடு.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை mygov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31 தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31 தேதி முற்பகல் 11 மணிக்கு.

0: நிறைவு பெறுகின்றது இன்றைய போடு ஆட்டம் போடு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சாரதாஸ் திருச்சி ஹரிணி ஜுவல்லர்ஸ் திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி சாரதாஸ்.
2: திருச்சி சாரதாஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சுந்தாமணி பசார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸ்.
5: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்
6: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில் கலைஞர் அறிவாலயம் எதிரில் தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட் திருச்சி.
7: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
4: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். இது அன்பின் பெருமிதம்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சுந்தாமணி பசார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
8: 200-1000 பேர் அமரக்கூடிய ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஹால் வசதி. உயர் ரக சைவ உணவுகளோடு ஒரே நேரத்தில் 300 பேர் அமரக்கூடிய வகையில் ஏசி டைனிங் ஹால். 300 கார்கள் நிறுத்தும் வகையில் பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதி மற்றும் பூஜைக்கு விநாயகர் கோயில் என சகல வசதிகளோடு.
4: திருச்சி சென்னை பைபாஸ் ரோட் பால் பண்ணை அருகில் ஸ்ரீ சங்கீதாசின் சக்ரா ஹால்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: புதுசா புத்தம் புதுசா தங்க நகை வாங்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. சரி, இனி
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ் தான்.
1: புதுமையான டிசைன்கள்ல, புதுமையான நகைகளை, புதுமையான சலுகைகள்ல வாங்கணும்னா
2: அதுவும் ஹரிணி ஜுவல்லர்ஸ்ல தான்.
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ் என்றென்றும் உங்களுடன். அண்ணா சிலை அருகில், சிந்தாமணி பஜார், திருச்சி.

0: மோர் சாப்பிடலாமா டாடி?
1: மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
2: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
3: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் சாந்தி சரவணகுமார், விஜயலட்சுமி ராம்குமார், டி கமலம் ஆகியோர். வாருங்கள் நேயர்களே, திட்டைக்கு செல்வோம்.
4: வணக்கம் நேயர்களே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சுகந்த குந்தளாம்பிகை உடனுரை, வசிஷ்டேஸ்வரர் திருத்தாள் போற்றி போ.

அருமையானதொரு குரு பயிற்சி விழா இன்று திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக சிறப்பான யாகசாலை பூஜைகள் எல்லாம் இங்கே நடைபெற்றது. 10:18 யாகசாலையில் பூர்ணாகுதியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க 10:28 அந்த மகா தீபாராதனை யாகசாலைக்கு நடைபெற்றது. தொடர்ந்து அங்கே

0: சென்று நம்ம குரு பகவான் அங்கே காட்சி தரும், ராஜ குருவாக காட்சி தரும் குரு பயிற்சி விழாவிற்காக இங்கே அபிஷேகங்களும் தொடங்கி 10:30 தொடங்கி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எண்ணெய், திரவியப்பொடி, பாலபிஷேகம், பஞ்சாமிர்தம், தேன், குடம் குடமாக பாலபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகத்திற்கு பிறகும் சிறப்பான தீபாராதனையும் காட்டப்பட்டு வருகிறது. குரு பகவான் முழு சுபகிரகம் அல்லவா, தேவர்களுக்கெல்லாம் குரு. ஆம், இந்த குருவின் அருள் இருந்தால் பெயரும் புகழும் தேடி வரும் என்கிறது ஜாதகம். ஜாதகம் சாதகமாக இருக்குமா, வாதகம் தருமா என்றெல்லாம் எல்லோரும் நினைப்பதுண்டு. ஆனால் இந்த குரு பயிற்சி ஏன் சிறப்பு வாய்ந்தது? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது இந்த குரு பயிற்சி இப்பொழுது தன்னுடைய உச்ச ஆட்சியான கடகராசியில் வந்து அமரப்போகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து அமரப்போகிறார். ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலிருந்தும் குரு பகவான் அருள்பாலிக்கின்றார். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு வருடம் என்று கூறும் போது 12 வருடங்களுக்கு பிறகு அதே கடகராசியில் இந்த குரு பகவானின் பயிற்சி நடைபெற இருக்கிறது. நவகிரகங்களிலேயே பூரண சுப பலம் பெற்ற குரு பகவான் இங்கே அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. அற்புதமானது ஒரு கோயில். ஆம் நேயர்களே, இப்பொழுது தயிர் அபிஷேகமும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதனால் இங்கே மங்கள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டே இருக்கின்றது. எங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நேரடியாக அந்த வர்ணனையை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதோ வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி சரவணகுமார்.
1: ஆலயத்தின் வளாகத்தில் மரங்களின் குழுமையான கோவிலின் சுத்தமான குளம் அருகில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வசிஷ்ட மாமுனி கொண்டாடிய தென்குடி திட்டை ஆலயத்தில் பொன்னிற மேனியனை, புண்ணிய வடிவினனை, ஞான களஞ்சியத்தை தரிசனம் செய்ய வந்திருக்கிறோம். கொட்டி கொடுக்கும் திட்டையில் குரு பயிற்சிக்காக மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நுழைவாயில் தொடங்கி ஆலயத்தின் எல்லா பக்கங்களிலும் அந்த வாழை மரங்களும் மாவிலை தோரணங்களும் பார்க்கிறோம். வியாழ பகவானுக்கு அருள் செய்த மூலவரான வசிஷ்டேஸ்வரர் காலையிலேயே அபிஷேகம் கண்டு சந்தன காப்பு அலங்காரத்தோடு நேரில் பார்க்க அப்படியே முகமெல்லாம் ராஜகலை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த அளவு அருமையான அலங்காரத்தோடு இருக்கிறார். அம்பிகை சுகந்த குந்தளாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் சந்தன காப்போடு எழில் மிகுந்த அந்த ஞான சூரியனாக அப்படியே ஜுவலிக்கிறாள் அம்பிகை. அந்த விமானம், குரு பகவான் தனி சன்னதியில் விமானத்தோடு கூடிய சன்னதியில் இருக்கிறார். விமான முகப்பில் கஜலட்சுமி சிற்பம், அந்த சன்னதி முழுக்கவே தங்க வண்ணத்தில் கவசம் பளபளக்கிறது. அதில் இரண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். கீழே யானையும் சிற்பங்களையும் ராசிகளையும் பார்க்கிறோம். அந்த வளைவு வளைவாக விதவிதமான வண்ண மலர்களை கொண்டு யாகசாலைக்கும் அதே போல ஒவ்வொரு சன்னதிகளுக்குமே அலங்காரம் அவ்வளவு பிரமாதமாக செய்திருக்கிறார்கள். எல்லா ஆலயங்களிலும் அமர்ந்து காட்சி தரும் குரு பகவான் இங்கே நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். யாகம் நடைபெறும் இந்த இடத்தில் வசிஷ்டேஸ்வரர் அருமையான அலங்காரத்தோடும் அவருக்கு கீழே குரு பகவான் அலங்காரம் அருமையோ அருமை, அதாவது கண்ணை பறிக்கும் அணிகலன்களும், மனம் நிறைக்கும் மலர் மாலைகளும், செவிகள் நிறைக்கும் மந்திர ஒலிகளும் குரு பெயர்ச்சி விழாவின் அந்த மகிழ்ச்சியை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார்கள். அந்த 9 கிரகங்களில் 8 கெட்டு போனாலும் ஒற்றை கும்பன் போல் இவர் ஒருவர் நம் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும். கபீர்தாசர் சொல்வாரு, கோவிந்தன் கைவிட்டால் பிழைத்துக் கொள்ளலாம், ஆனால் குரு கைவிட்டால் வழியே இல்லை என்று. அதாவது அறியாமை இருள் நீக்கி அந்த ஞான ஒளியை தரும் ராஜ குருவைத்தான் திட்டையில் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். நவகிரகங்கள் ஒவ்வொரு திசையை நோக்கி அமர்ந்திருப்பார்கள். ஆலயத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு ராசியில் ஒருவர் எவ்வளவு நாள் இருப்பார் தெரியுமா? சூரியன் 1 மாதம் இருப்பார், சந்திரன் 2.5 நாட்கள் இருப்பார், செவ்வாய் 1.5 மாதம், புதன் 1 மாதம், நம்ம குரு பகவான் 1 வருடம் இருப்பார், சுக்கிரன் 1 மாதம் இருப்பார், சனீஸ்வர பகவான் 2.5 வருடம் இருப்பார், ராகு 1.5 வருடம், கேது 1.5 வருடம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார்கள். ஒவ்வொரு ராசியிலும் இருந்து நல்லது கெட்டது பார்த்து ஒன்று இல்லை என்று பண்ணிவிட்டு தான் அடுத்த கிரகத்திற்கு செல்வார்கள். அதன் பொருள் என்ன என்றால், அவர்கள் வெற்றியை கொடுத்தால் நாம் பாந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், தோல்வியை கொடுத்தால் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதிலும் இந்த ராகு கேது பயிற்சி என்றால் மஞ்சள் அலர்ட்டும், சனி பயிற்சி என்றால் ரெட் அலர்ட்டும் நமக்குள் தானாகவே வந்துவிடும். ஆனால் இந்த குரு பயிற்சி என்றால் மட்டும் பாருங்கள், எப்போதும் பச்சை அலர்ட் தான், சந்தோஷம் தான். இப்போது இவர் நம் ராசிக்கு வருவார் என்பதை விட இப்போது அவர் பார்வை நம் பக்கம் திரு

0: வேண்டும் என்பதில்தான் சந்தோஷம் அதிகம். அப்படி அவர் இன்று மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்ல காலை 11 மணிக்கு நேரம் குறித்திருக்கிறார். அதை வைபவமாக கொண்டாடக்கூடிய பக்தர்களோடுதான் நாமும் இருக்கிறோம். அவ்வளவு அருமையான அபிஷேகம் குடம் குடமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அபிஷேக நீர் கொண்டு வரப்பட்டு அபிஷேகமும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சந்தன அபிஷேகமும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. கமலா வர்ணனையை தொடர்கிறார்.
1: குணமிகு வியாழ குரு பகவானே, மனவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்புதி வியாழ குருபரநேசா, கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய். போற்றி போற்றி போற்றி. ஜோதிட சாஸ்திர அடிப்படையில் பார்த்தால் நவ கிரகங்களில் சூரியனே ராஜா, சந்திரன் ராணி, செவ்வாய் கிரகம் சேனாதிபதி, புதன் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார்கள். குரு பகவான் ராஜ மந்திரி, மதி நிறைந்த அமைச்சராக, ராஜகுருவாக இங்கு திட்டையில் குரு பகவான் பக்தர்களுக்கு அருளி கொண்டிருக்கிறார். ராஜகுருவான குரு பகவான் தனது 4 கரங்களிலும் கமண்டலம், மணிமாலை, அபயக்கரம், புத்தகம் ஏந்தியபடி நின்ற கோலத்தில் இங்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கோயிலுக்கு தான் எத்தனை அதிசயங்கள். பேருடை காலத்திலும் பெருவெள்ளத்திலும் மூழ்காத இந்த தலம் திட்டை தலம் முதல் அதிசயம். திட்டை திருத்தலத்தில் இறைவனுக்கு நிகராக மிக உயர்ந்த பீடத்தில் அம்பாள் எழுந்தருளியுள்ளார். இங்கு அம்மன் சந்நிதிக்கு மேலே மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி கட்டங்கள் விதானத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. அந்தந்த ராசிக்காரர்கள் தங்கள் ராசியின் கீழ் நின்று அம்மனை வழிபடும் போது தோஷங்கள் நீங்க பெறுகிறார்கள். அம்மனின் அருள் கிடைப்பதால் இங்கு அம்மன் மங்களாம்பிகை என புகழப்படும் உலக நாயகி இங்கு 2வது அதிசயம். மூர்த்திகளின் மாயையை நீக்கி அவர்களுக்கு வேத வேதாந்திர சாஸ்திர அறிவையும் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் செய்ய உரிய சக்தியையும் ஞானத்தையும் அருளினார். மும்மூர்த்திகள் வழிபட்டு வரம் பெற்றது இங்கு 3வது அதிசயம். இக்கோயிலுக்கு எத்தனை அதிசயங்கள். மூலவர் வசிஷ்டேஸ்வரர், விமானத்தில் சந்திரகாந்தக்கள் சூரியகாந்தக்கள் வைத்து கட்டப்பட்டுள்ளன. இங்கு இறைவனுக்கு மேலே சந்திரகாந்தக்கள் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து 1 நாழிகைக்கு 1 சொட்டாக இறைவனுக்கு நித்தியாபிஷேகம் செய்கிறது. 24 நிமிடங்களுக்கு 1 முறை இறைவன் மீது 1 சொட்டு நீர் விழுவதை இன்றும் இங்கு காண முடிகிறது. இது இக்கோயிலின் 4வது அதிசயம். கோயிலின் 4 மூலைகளிலும் 4 லிங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன. 5வது லிங்கம் வசிஷ்டர் பூஜித்த வசிஷ்டேஸ்வரர். இது இக்கோயிலின் 5வது அதிசயம். அலங்காரம் அபிஷேகம் முடிவடைந்து அலங்காரம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தலத்தில் இந்த திட்டை தலத்தில் சிவன், உமை, விநாயகர், முருகன், குரு, பைரவர் அறுவரும் தனித்தனியே அற்புதங்கள் நிகழ்த்தி தனித்தனியாக வழிபடப்பட்டு தனித்தனி சந்நிதிகளில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இங்கு 6வது அதிசயம். பெரும்பாலான கோயில்கள் கருங்கல்லாலும் பழமையான ஆலயங்கள் செங்கற்களாலும் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த திட்டையிலே கொடிமரம், விமானம், கலசங்கள் அனைத்தும் கருங்கல்லினால் உருவாக்கப்பட்டிருப்பது இங்கு 7வது அதிசயம். பிரமகத்தி தோஷத்தால் வீடிக்கப்பட்ட பைரவர் பல தலங்களுக்கு சென்று தோஷம் நீங்க பெறாததால் திட்டைக்கு வந்து வசிஷ்டேஸ்வரரை 1 மாதம் வரை வழிபட்டார். வசிஷ்டேஸ்வரர் பைரவர் முன் தோன்றி, உன் தோஷம் முடிவடைந்து விட்டது. நீ திட்டை திருத்தலத்திலேயே கால பைரவராக இருந்து உன்னை வழிபடுவோருக்கு அருள் செய்வாய் என கூறினார். அன்றிலிருந்து இத்தலம் பைரவ கஷேத்திரமாக விளங்கி வருகிறது. இது 8வது அதிசயம். இக்கோயிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே எங்கும் இல்லாத சிறப்போடு நின்ற நிலையில் ராஜகுருவாக குரு பகவான் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு ஆண்டுதோறும் இங்கு சிறப்பான ஹோமங்களும் விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருஞான சம்பந்தர் தேவார பதிகத்தில் இத்தலத்தை குறிப்பிட்டு பாடியுள்ளார். பாடல் பெற்ற திருத்தலம் என்ற பெருமைக்குரியது இந்த திட்டை. ஆலய உலாவில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலின் குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனை விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இணைந்திருங்கள் FM ரெயின்போ 102.1.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ், திருச்சி ஹரிணி ஜுவல்லர்ஸ், திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனை.
3: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். இது அன்பின் பெருமிதம்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார் அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: 200 லிருந்து

0: அமரக்கூடிய ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஹால் வசதி. உயர் ரக சைவ உணவுகளோட ஒரே நேரத்தில் 300 பேர் அமரக்கூடிய வகையில் ஏசி டைனிங் ஹால், 300 கார்கள் நிறுத்தும் வகையில் பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதி, மற்றும் பூஜைக்கு விநாயகர் கோயில் என சகல வசதிகளோட.
1: திருச்சி சென்னை பைபாஸ் ரோட் பால் பண்ணை அருகில் ஸ்ரீ சங்கீதாசின் சக்ரா ஹால்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். இது அன்பின் பெருமிதம்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணா சிலை அருகில்.

0: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். இது அன்பின் பெருமிதம்.
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணாசிலை அருகில், திருச்சி. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
2: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
0: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். இது அன்பின் பெருமிதம்.
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணாசிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் திட்டைக்கு.
1: நேயர்களே, இங்கே அருமையானதொரு குரு பெயர்ச்சி விழாவில் இணைந்திருக்கிறோம். திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று சிறப்பையும் பெற்றுள்ளது. அருமையானதொரு குரு பெயர்ச்சி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இன்னும் சற்று நேரத்தில் பெயர்ச்சியாக உள்ளார். 11 மணிக்கெல்லாம் இங்கே இப்பொழுது அலங்காரம் நடைபெற்று முடிந்தது. அபிஷேக கூடத்தில் இருந்த புனித நீரும் அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேக கலசத்தில் பொருத்தி இருந்த அனைத்து அலங்கார நகைகளும் குரு பகவானுக்கு சாத்தப்பட்டது. இப்பொழுது திரை போட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அர்ச்சனையும் பெரிய தீபாராதனை நடைபெற உள்ளது. 11 மணிக்கு அவர் பெயர்ச்சியாகும் நேரத்திலே அந்த தீபாராதனை காட்டப்படும். ஆம், தஞ்சாவூர் திட்டையிலே இங்கே ராஜகுருவாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் குரு பகவான் வேண்டுவோருக்கு பதவி உயர்வு தருபவர் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆம், சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் நடுவிலே ராஜகுருவாக தன்னை பக்தியோடு வழிபடுவோருக்கு நலன்கள் அனைத்தையும் வழங்கும் பிரகஸ்பதியாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஆம், குரு பகவான் தனது கண்ணால், அதாவது ஓரக்கண்ணால் பார்த்தாலே நமக்கு நன்மையை தருவார். நேரடியாக பார்த்தால் இன்னும் சொல்லவும் வேண்டுமா? அதனால் குரு பெயர்ச்சி என்றால் அனைத்து ராசிகளுக்கும் நன்மைதான் நடக்கும் என்பதனால் எல்லோரும் வந்து இந்த குரு பகவானை வழிபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். காவலர்கள் அவர்களும் மக்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இங்கே மேளதாளத்தோடு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி விழா நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது வர்ணனையை தொடர்கிறார் கமலம்.
2: இங்கே உள்ள சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தம் சுவாமி தான் தோன்றீஸ்வரர், தானே தோன்றி தன் இருப்பை வெளிப்படுத்தியவர். சுயம்பு மூர்த்தமாக சிவபெருமான் தோன்றிய சிவத்தலங்களில் 22வது திருத்தலம் இந்த திட்டை. இதனால் இவ்விறைவனை சுயம்பு

0: வசிஷ்டேஸ்வரர் என்றும் அழைப்பர். வசிஷ்ட மகரிஷி தவமிருந்து வழிபட்டதால் வசிஷ்டேஸ்வரர் என்றும், பசுக்கள் வணங்கி வழிபட்ட தலம் என்பதால் பசுபதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அது மட்டுமா, இவ்விறைவனுக்கு அனந்தீஸ்வரர், தேனுபுரீஸ்வரர், ரதபுரீஸ்வரர், நாகநாதர், நாகேஸ்வரர் என்ற திருநாமங்களும் உண்டு. சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. ஆண் பெண் சமத்துவத்திற்கு அற்புத உதாரணம் இந்த திட்டை திருக்கோயில். மகா பிரளய காலத்தில் உலகை காக்க இறைவனுடன் ஓடம் ஏறி வந்ததால் இத்தல இறைவியை லோக நாயகி என்று அழைக்கின்றனர். சகல மங்களங்களையும் தருவதால் மங்களாம்பிகை, மங்களேஸ்வரி என்றும் இத்தல அம்மனுக்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. முன்புறம் கோயில் குளம், ராஜகோபுரத்திற்கு பிறகு கல் கொடிமரம், பலிபீடம், ரிஷபம் அமைந்துள்ளன. அம்பாளுக்கு தனி சந்நிதி. மூலவர் சதுர ஆவுடையார் மீது பல வரிகளுடன் கூடிய நான்கு தட்டையான பரப்புகளை கொண்ட தாராலிங்கம் வடிவில் அமைந்துள்ளார். கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை உள்ளனர். இந்த தலத்தில் பசு தீர்த்தம், சூல தீர்த்தம், சக்கர தீர்த்தம் உள்ளன. பசு தீர்த்தம், இதன் ஒரு துளி நீரானது நம்முடைய சகல பாவங்களையும் போக்கும் வல்லமை கொண்டது. சூல தீர்த்தம், சிவ பக்தியில் நம்மை திளைக்க செய்து சிவபெருமானின் திருபாதத்தில் நம்மை ஆட்கொள்ள செய்யும் வல்லமை கொண்டது என்கின்றன புராணங்கள். நவ கிரகங்களில் மகத்தான சுப பலம் கொண்டவர் குரு. தான் இருக்கும் இடத்தை விடவும் தான் பார்க்கும் இடங்களை தன் பார்வை பலத்தால் சுபமாக்கும் தன்மை படைத்தவர். அது மட்டுமா, ராகு, கேது, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்களினால் வரும் தோஷங்களை தனது பார்வை பலத்தினால் குறைக்கும் சக்தி படைத்தவர். அதனால் தானே குரு பார்க்க கோடி நன்மை என்கின்றனர். மந்திர ஒளிகள் தோன்றிய மகத்தான தலம் இந்த திட்டை. ஞான பூமியாக, வருவோருக்கு ஞானம் தரும் தலமாக திகழும் இந்த திட்டையை வேதங்கள் போற்றும் தலம் என்றும், வேதங்கள் வணங்கும் தலம் எனவும் பாடுகிறார் திருஞான சம்பந்தர். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம், சரக்கொன்றை, முல்லை மலர் கொண்டு பூஜிக்கலாம். வேர்க்கடலை, சுண்டல், அறுப்பு கலந்த இனிப்பு பொங்கல் நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். குரு பகவானின் அதி தேவதைகளான பிரம்மன், இந்திரனை வழிபட்டாலும் குரு பகவான் பலன் உண்டு நமக்கு. அட்டாரா ராகத்தில் குரு பகவானின் கீர்த்தனைகளை பாடினால் நலன் அதிகம். குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி அன்று சண்டி ஹோமம் செய்தால் சிறந்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கை. குரு பகவானை வழிபட்டால் வாழ்க்கையில் அறிவு, செல்வம், சகல சௌபாக்கியத்தையும் பெறலாம். இதோ வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி சரவணகுமார்.
1: அவ்வளவு அருமையான நாகேஸ்வர ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இறைவன் மிக ஆனந்தமாக இருக்கிறான். குரு பகவானுக்கு அருமையான அபிஷேகங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கமலா சொன்னது போல சுயம்பு தலங்களின் வரிசையில் 22வது திருத்தலம் இது. இந்த நவகிரகங்களில் ஒருவரான தக்ஷனால் தினம் ஒரு கலையாக தேய்ந்து அழியும் சாபம் பெற்றார் சந்திர பகவான். திங்களூர் கைலாசநாதரின் அருளால் சாபம் நீங்கினான். இறைவன் தன் திருமுடியில் மூன்றாம் பிறையாக அணிந்து கொண்டான். அதற்கு நன்றி கடனாகத்தான் இதோ இந்த திட்டை திருத்தலத்தில் இறைவனுக்கு மேலே சந்திரகாந்த கல்லாக அமர்ந்து காற்றிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து 24 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு சொட்டாக இறைவனுக்கு நித்திய அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கிறான். உலகத்தில் வேறு எங்குமே காண முடியாத அற்புத அதிசயம் இது. இன்னொரு அதிசயம் தென்குடி திட்டையில் கொடிமரங்கள், விமானங்கள், கலசங்கள் எல்லாமே கருங்கள். இந்த திட்டை தென்குடி திட்டை என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் வடகுடி திட்டை என்று ஒன்று இருக்கும் அல்லவா, அது சீர்காழி. சீர்காழி என்றதும் நமக்கு ஞான சம்பந்தர் பதிகம் தானே ஞாபகத்து வரும். அதே போல இந்த திருத்தலத்தில் ஞான சம்பந்தர் பதிகம் பாடியிருக்கிறார். அதைதான் நாங்கள் பாடினோம். காவிரி வந்து இந்த இறைவனுடைய திருவடிகளை வருடி செல்லும் வசிஷ்டேஸ்வரர் அருள் செய்கிறார் என்று ஞான சம்பந்தர் சொல்கிறார். திருஞான சம்பந்தர் இத்திருத்தலத்தில் இருப்பதை போல வேறு எந்த திருத்தலத்திலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அழகான சதுர ஆவுடை மீது நின்ற திருக்கோலத்தில் இரண்டு கைகளையும் தாளங்கள் மேலே, ஒரு கையை மேலே தூக்கி தாளமிடுவது போல சற்றே வளைந்த தோற்றத்தோடு நின்று கொண்டிருக்கும் அற்புதமான காட்சியை நாம் பார்க்கலாம். இறைவன்
2: அதாவது இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ஆண்டுதோறும் ஆவணி மாதம் 15, 16, 17 தேதிகளில் சூரிய ஒளி இறைவன் மீது படுகிறது. அதுவும் ஒரு அதிசயம் அல்லவா இங்கே.
1: அதே போல பார்க்க குரு பாந்தமாக இருப்பாரே தவிர அவருடைய பார்வை தானே பவர்ஃபுல். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அவரவர்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து வெற்றிகளை அள்ளி தருவார், தோல்விகளை கிள்ளி தருவார். திருமணம்

0: தள்ளி போகிறதே என்று கலங்குபவர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சி வந்தால் சந்தோஷமாகி விடுவார்கள். குரு பகவான் இப்போது இரண்டாம் இடத்திற்கு வருவதால் மிதுன ராசிக்கும், ஐந்தாம் இடத்திற்கு வருவதால் மீன ராசிக்கும், ஏழாம் இடத்தில் வருவதால் மகர ராசிக்கும், ஒன்பதாம் இடத்திற்கு வருவதால் விருச்சிக ராசிக்கும், பதினோராம் இடத்திற்கு வருவதால் கன்னி ராசிக்கும் அதிக பலன்களை தருகிறார்.
1: ஆம் நேயர்களே, குரு பகவானுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இப்பொழுது பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தீபாராதனை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அற்புதமானதொரு தீபாராதனையில் குரு பகவானின் பயிற்சி விழாவில் சிட்டையிலிருந்து வசிஷேஸ்வரர் திருக்கோவிலிருந்து உங்களுக்கெல்லாம் அந்த காட்சியினை மனக்கண் முன்னே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே அடுத்து தீபாராதனை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது.
0: மங்கள ஒலிகள் முழங்க இறைவன் அவ்வளவு அருமையாக அபிஷேகங்களை கண்டுகொண்டே இருக்கிறான். திங்களையும் கங்கையும் தலைமேல் அணிந்த அந்த ஈசன் வசிஷ்டேஸ்வரராக இங்கே இருக்கிறார். எப்போதும் குரு இங்கே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பது இன்னும் ஒரு விசேஷம். மஞ்சள் நிற ஆடையோடு கொண்டை கடலை மாலை அணிந்த அந்த குரு பகவான் வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு என்று சொல்பவர்களுக்காகவே மிதுனத்திலிருந்து இன்று கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவ்வளவு அருமையான இந்த கோவிலுடைய சிறப்பான ராஜ அலங்காரமும் இப்போ தொடங்கி இருக்கிறது.
1: அதனால அர்ச்சனையும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. குரு பகவானுக்கு எத்தனை வேத மந்திரங்கள் உண்டோ அத்தனை மந்திரங்களும் ஒலித்தது. ஆம், குரு பெயர்ச்சி அல்லவா, குரு பார்க்க கோடி நன்மை அல்லவா. இந்த ராஜ குருவிற்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நலங்கள் சேர்க்க வேண்டும் என்று பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ராஜ அலங்காரமாக ராஜ குருவாக இங்கே தலைப்பாகையோடு குரு பகவானுக்கு அற்புதமானதொரு அலங்காரம்
0: கவசத்தோடு காட்சி தருகிறார். சந்தன கண்களுக்கும் நெற்றியிலும் அழகான சந்தன பொன்னி இருக்கிறார்கள்.
1: அலங்கார மாலைகள் கண்கோடி வேண்டும் அல்லவா.
0: இப்போது இந்த குரு பகவானுக்கு இன்று பயிற்சி என்று சொன்னதும் அடடா பயிற்சிக்கு நாம் வர முடியவில்லையே என்று கவலைப்படும் அன்பர்கள் இன்னும் 15 நாட்களுக்குள் இந்த குரு பயிற்சிக்கு வரலாம். அதே போல இப்போது இந்த தீபாராதனை முடிந்து அலங்காரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மகா தீபாராதனை காட்டப் போகிறார்கள். இதோ திரையை எடுத்து விட்டார்கள். இறைவனுக்கு பின்னால் பளபளக்கும் தங்க வண்ண திருவாசி இருக்கிறது. 2 உயரத்தில் குரு பகவான் நின்ற திருக்கோலத்தில் ருத்ராட்ச மாலை புத்தகம் கமண்டலம் அருள் செய்யும் கரத்தோடு பகவான் காட்சி தருகிறார். வெள்ளி கவசம் வெள்ளை கிரீடம் வெள்ளி கிரீடம் அணிந்து மலர் மாலைகள் சூடி அவ்வளவு அழகாக காட்சி தருகிறார். அர்ச்சகர் தீப ஆராதனையை காட்டுகிறார். மேள தாளங்கள் முழங்க அடுத்து தீபாராதனையும் காட்டப்படுகிறது. நேயர்களே, பாவனையாக தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள் பக்தர்கள். நாமும் கூட ஒற்றிக்கொண்டோம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இதோ பெயர்ச்சி ஆகிறார். அவ்வளவு அருமையான ஒரு வைபவத்தில் நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம். பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் மிக்க பக்தி பரவசத்தில் இருக்கிறார்கள். இதோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிவிட்டார். அன்ன வாகனனே போற்றி, ஆங்கிரச புத்திரனே போற்றி, தாராதேவியின் மணாளனே போற்றி, தேவர்களின் குல குருவே போற்றி. நம்மையெல்லாம் குரு பகவான் பார்க்க கோடி நன்மை அருள மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மனக்கவலைகளால் மருகி கிடக்கும் உள்ளங்களில் மகிழ்ச்சி எனும் மருந்து பூச பொன்மலர் கொண்டு பிரகஸ்பதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டார். எல்லா பக்தர்களும் பக்தி பரவசத்தில் தன்னை மறந்து அந்த குரு பகவானிடம் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பொழுதில் இந்த சிட்டை குரு தலத்தில் குரு பகவான் பயிற்சியாகும் நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய அந்த மகத்தான வாய்ப்பு தந்தானே என்று இறைவனின் அருளை, இறைவன் தந்த பெரும் பெயரை நினைத்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கும் அற்புதமான காட்சியை பார்க்கிறோம்.
1: இந்த விண்பயிற்சி விழாவிலே இங்கு சிறப்பான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயா வருவோர்க்கெல்லாம் அன்னதானங்களும் நீர்மோரும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை வெயில் இருந்தாலும் அத்தனையும் பொருட்படுத்தாது இங்கே கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. காவலர்கள் மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அத்தனை பேரும் இங்கே சிறப்பான இந்த குருவின் அருளை பெற வந்திருக்கிறார்கள். இந்த குரு எல்லோருக்கும் நன்மையை வழங்க வேண்டும் என்று நாமும் வேண்டுவோம்.
0: இந்த இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் இந்த குரு பகவானுக்கு எப்போதும் போல அபிஷேகமும் அர்ச்சனையும் நடைபெறும். ஜூன் 3 லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. 5, 6, 7 இந்த 3 பரிகார ஹோமம் நடைபெற இருக்கிறது. எந்தெந்த ராசிகள் பரிகாரம் செய்ய நினைக்கிறார்களோ செய்யலாம். ஆலயத்தின் வெளியில் அதற்கான மிகப்பெரிய அறிவிப்பு பதாகைகளும் வைத்திருக்கிறார்கள். இந்த வசிஷ்டேஸ்வரர் சுகந்த குண்டலாம்பிகை குரு பகவான் அருளோடு குரு பெயர்ச்சி நன்னாளில் இயன்ற அளவு ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை தானம் செய்யலாம். குரு அருள் பெறலாம். மங்களகரமான குரு பெயர்ச்சி விழாவை திருப்பம்

0: திட்ட திருத்தலத்தில் கண்ட மன நிறைவோடு நிலையம் திரும்புகிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ், திருச்சி ஹரணி ஜுவல்லர்ஸ், திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கிய ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார், டி கமலம் ஆகியோர். அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி சாரதாஸ்.
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங். திருச்சி சாரதாஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட்ஸ்.
6: ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
7: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
8: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
5: ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு உணர்வை பிரதிபலிக்கும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். இது அன்பின் பெருமிதம்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
7: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.

0: திருச்சி சாரதாஸ்.
1: புதுசா புத்தம் புதுசா தங்க நகை வாங்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. சரி, இனி
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ் தான்.
1: புதுமையான டிசைன்கள்ல, புதுமையான நகைகளை, புதுமையான சலுகைகள்ல வாங்கணும்னா
2: அதுவும் ஹரிணி ஜுவல்லர்ஸ்ல தான்.
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ் என்றென்றும் உங்களுடன். அண்ணா சிலை அருகில், சிந்தாமணி பஜார், திருச்சி.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் மற்றும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்,
4: சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில், கலைஞர் அறிவாலயம் எதிரில், தில்லை நகர் மற்றும் சென்னை பைபாஸ் ரோட், திருச்சி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இனி கேட்கலாம்.
6: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவையொட்டி இந்தியாவின் நாகரீகம் மற்றும் மேம்பாட்டில் புதிய மாற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சி, தேசிய பாதுகாப்பில் புதிய நடைமுறைகளால் நாடு வளர்ச்சிப் பாதையில் பெரும் முன்னேற்றம் கண்டுவருவதாக குறிப்பிட்டுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் புதுடெல்லியில் தற்போது நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் உலக அளவிலான சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. குவாட் முன்னெடுப்புகள், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் புதிய மேம்பாடுகள், பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்தும் குவாட் தலைவர்கள் இக்கூட்டத்தில் ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளனர். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெறுகிறது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்பாக வானிலை மைய தகவலின் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஏரிகளிலிருந்து விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இலவசமாக மண் எடுக்க இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சந்திரகலா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
7: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஏரிகளிலிருந்து விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இலவசமாக மண் எடுக்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். மொத்தம் 474 ஏரிகள் மாவட்டத்தில் உள்ளன. இந்த ஏரிகளில் விவசாயம் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் எடுக்க இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். வட்டாட்சியர் அனுமதி பெற்று சம்பந்தப்பட்ட நீர்நிலைகளில் கட்டுப்பாட்டு அலுவலர் முன்னிலையில் வண்டல் மற்றும் களிமண் இலவசமாக எடுத்துக் கொள்ளலாம். ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்.
6: திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை இன்று விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஸ்ரீ

வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் மகா கருட சேவை திருவிழா கொடியேற்றம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. 10 நாட்கள் இவ்விழா நடைபெறும். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட ஆலயங்களில் குரு பெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இந்தியாவின் பி வி சிந்து, லக்ஷ்யா சென், கிடாம்பி ஸ்ரீகாந்த், ஆயுஷ் ஷெட்டி, ஹெச் எஸ் பிரணாய் உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: பதினோரு மணி எட்டு நிமிடம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஜன்னலோர இருக்கை நேர்தூவலாய் இதம் தரும் காற்று, பயணிக்கும் சாலையில் தோரண வாயிலாக இருபக்க மரங்கள், தேநீர் விடுதியில் ஸ்பீக்கரில் ஒலிக்கும் பாடல், எதற்காக எங்கே செல்கிறோம் என்ற நினைப்பையே சில நிமிடங்கள் மறக்கடிக்கும் இசையின் வலிமையே வலிமை. எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
0: முற்பகல் வேலையை முழுமையாக்க அழகான திரை இசை பாடல்கள்லாம் விருப்ப பாடலாம் கேட்கறதுக்கு நேர்களை நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-106-1 மற்றொரு எண் 240-106-1. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது ஹரிஹரன் சித்ரா குரலில் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
5: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்.

0: மாமல சாலை அன்பாபு ரோட் திருச்சி.
1: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966066.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன்

0: சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: கேட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இனி முதல் நேராக இணைகிறார். வணக்கம்.
6: வணக்கம். திருச்சி ஒத்தக்கடையிலிருந்து அத்திவரதன் பேசுகிறேன்.
5: அத்திவரதன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
6: அற்புதமா இருக்கிறமா. இந்த வெயில் காலத்துல கூட பண்பலையில் இணைப்பு கிடைத்தவுடன் உடல் எல்லாம் குளிர்ச்சி ஆகிவிட்டது.
5: உங்கள் உடல் குளிர்ந்தது போலவே சீதோஷ்ண நிலையும் குளிர்ந்து கொஞ்சம் மழையும் வரணும்னு சாமி கிட்ட வேண்டிப்போம்.
6: நல்லதுமா, நல்லதுமா.
5: நன்றி ஐயா. என்ன பாடல் வேணும் ஐயா உங்களுக்கு?
6: அம்மா, எனக்கு ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல். அது நல்ல சிறப்பான வரிகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற வரிகள் அது. அதிலிருந்து ஒரு 4 வரி நான் பாடலாமா?
5: பாடுங்க.
6: செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். இந்த பாடல் என்ன பாடல் என்று கண்டுபிடித்து நீங்களே வழங்குங்களம்மா.
5: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள் ஐயா. மலேசிய வாசுதேவன் குரலில் நேர்கேட்ட இந்த பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: 11:25 உங்களோட நாங்க என்ன இணைக்கிறார். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்த?
7: அன்பு தோழி ஜெயந்தி சுந்தர் அவர்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம் கூறி உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் 2வது நேராக இணைவது மலைக்குடி பட்டி சண்முகம் மற்றும் 10:00 to 11:00 வரையில் திட்டை குறிப்பேச்சி விழாவில் நேரடி வரலைய விஜயலட்சுமி ராம்குமார் மேடம், கமலா மேடம், சாந்தி சரவணகுமார் மூவரும் ரொம்ப சிறப்பா வர்ணனையை தொகுத்து வழங்கினாங்க. நாங்க வீட்டுல இருந்தாக்களே சாமியோட அருளை நாங்க பெற்றோம்.
6: நல்லது.
7: உங்களுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
6: நன்றிகள், நன்றிகள் ஐயா, நன்றிகள்.
7: பொதுவாகவே நல்ல நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பண்பலை தேடி பிடிச்சி புதுசு புதுசா நிகழ்ச்சியெல்லாம் நல்லா கொடுக்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை நல்லா சிறப்பா செஞ்சு கொடுத்த ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.
6: நன்றிகள் ஐயா. நீங்க சொன்ன நன்றிகள் அவரை சென்று சென்றிருக்கும்னு நம்புறோம். இங்க இருந்தபடியே திட்டையில இருந்து தரிசனத்தையும் பாத்துட்டோம் நம்ம, இல்லீங்களா?
7: ஆமா மேடம்.
6: சரி, குரு பயிற்சி எல்லாருக்கும் நன்மையாகவே நடக்கும் என்று வேண்டிட்டு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
7: எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். எனக்கு படம் வந்து மேடம் மகுடி, அதுல ஒரு தாலாட்டு பாட்டு நல்லா இளையராஜா ஐயா பாடியிருப்பாரு, கரெக்டோர மூங்கில் காடு அப்படின்னு வரும்.
6: சரி சரி.
7: இனிய முற்பகல்ல 102.1 வழியா காற்றுல தமிழை விடுங்க, அனைத்து இதயங்களை தொடக்கம். இந்த பாட்டு வடக்கு ஆண்டாரி வீதி பூம்புகார் கல்யாணம், வாரியங்காவல் கதிரவன், கீரனூர் நை முகமது அனிஃபா மற்றும் 102.1936 இரு அலைவரிசை நேர்கா கொடுங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
6: நன்றிகள் ஐயா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, இளையராஜாவின் இசையில் அவரே பாடியிருக்காரு. இந்த பாடலை கேட்கலாம் மகுடி திரைப்படத்திலிருந்து.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?

0: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில, டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
2: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்

0: 11:33 நம்மோடு உங்களோடு நாங்க என்ன இணைகிறார். வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? இளஞ்சியா மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, என்ன பாடல் வேணும்?
1: அரமணக்கிளையில இருந்து
0: ராத்திரியில் பாடும் பாட்டு. சரிம்மா, நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குமா. இடைப்புல வந்ததுக்கு நன்றிகள்.
1: தேங்க்ஸ் மேடம்.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளை இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: 11:40 இணைந்திருக்கிறோம் உங்களோட நாங்க. என்ன இனி நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு? குட்டி குரல் யாரோடது?
8: உப்பிளையாபுரத்துல இருந்து பேசுறேன் மேம்.
0: உப்பிளையாபுரத்துல இருந்து பேசுற அந்த குட்டியோட பேர் என்ன?
8: மோகித்.
0: மோகித் என்ன படிக்கிறீங்க?
8: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு என்ன சொல்றீங்க? என்ன பாட்டு
8: வேணும்?
0: கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிகள் குட்டி.
8: தேங்க்யூ மேடம்.
0: யூத் படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் இந்த பாடலை கேட்கலாம். மணி சர்மா இசையில்.

0: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இறைவனோட அருளால. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா.
1: மதுரையில வெயில் எல்லாம் எப்படி இருக்கு?
0: கொளுத்துதுங்கம்மா.
1: இங்க அதேதான். அதாவது நம்ம இடத்துல மாத்திர வெயில் இருந்து மத்த இடத்த வெயில் இல்ல அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டா பொறாமையை தட்டி விடும். அங்கேயும் வெயில் தான் அப்படின்னு போது சந்தோஷமா இருக்கு. என்ன பாடல் வேணும் ஐயா உங்களுக்கு?
0: ஆமா, எஜமான் படத்துல இருந்து ஆலப்போ வேலப்போ ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே.
1: அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் சித்ரா பாடின இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. கேட்போம்.
0: நன்றிங்கம்மா.

0: இதமான பாடல்களோட இணைந்திருக்கிறோம் உங்களோட நாங்க என இணை இணைக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கப்பா?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் செயல்படிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
5: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
8: நிகழ்ச்சி நிறைவு நேயராய் இணைகிறார். வணக்கம்.
9: திருச்சி பண்பலை 102.1 நேயர்கள் அனைவருக்கும் அறிவிப்பாளர் ஜெயந்தி அம்மாவுக்கும் உற்சாகமான முற்பகல் நேர வணக்கங்கள் அம்மா.
8: வணக்கங்கள், வணக்கங்கள். சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க? குரல் ரொம்ப தெரிஞ்ச குரலாக இருக்கிறது.
9: நான் வந்து குரூர் தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து உங்களுடன் நான் பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
8: என்ன பாடல் வேணும் தங்களுக்கு சொல்லுங்க.
9: உழைப்பாளி படத்தில் இருந்துமா, உழைப்பாளியும் நானே முதலாளியும் நானே, அந்த சோளக்கிளியே அப்படியே சோள வெளியே பறக்க விடுங்கம்மா.
8: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. SP பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள் ஐயா.
9: நன்றி, நன்றி சகோதரி.

0: நிறைவு பெற்றது விருப்ப பாடல்கள் கேட்டு உங்களோடு நாங்கள். நேரம் இப்பொழுது 11:59:27 இருக்கிறது. நேர்களை உங்கள் நினைவிற்கு 12:10 இன்னைக்கு மங்கையர் உலகம். இதில் வந்து பதப்படுத்திய பண்டங்கள், நீண்ட கால பயன்பாட்டிற்காக நீங்கள் பதப்படுத்தி வைத்து கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள், இந்த ஊறுகாய், வடகம், இது மாதிரி விஷயங்களை பற்றி தோழிகள் தொட்டு வரலாம். எங்களோட தொலைபேசி எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 04311 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. நேரம் இப்பாச்சு 12:00, கேட்கலாமா இனி?
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். புதுடெல்லியில் குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் நிறைவடைந்தது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், குவாட் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். படைப்பாற்று திறன், புதுமையான சிந்தனைகளை முன்னெடுத்து செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக கூறினார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை உயர் முன்னுரிமுடன் முன்னெடுத்து செல்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்பாக வானிலை மைய தகவலின் அடிப்படையில் நடைபெறுகிறது. பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையொட்டி இன்று முதல் வரும் 30 வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் வரும் 15 நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். விவசாயிகள் கௌரவ நிதித்தொகை பெறுவதில் சிக்கல் இருப்பின் அந்தந்த பகுதி வேளாண் தோட்டக்கலை உள்ளிட்ட துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண் சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ

தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்த விபத்தில் 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். வேதாரண்யம் அரசு தலைமை மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக இவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்ட ஒரு மீனவரை தேடும் பணியில் மீனவர்கள் மற்றும் கடலோர காவல்படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட ஆலயங்களில் குரு பெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: மல்லி மல்லி, என்ன சத்தத்தையே காணோம்? சரி, தோட்டத்து பக்கம் போய் பாப்போம்.
3: வா லட்சுமி, வா வா. ஏது இந்த பக்கம்?
2: சாயங்காலம் கோயிலுக்கு போறேன், அதான் நீயும் வாரியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன்.
3: நானா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா.
2: அப்படி என்ன வேலை? ஆமா, தோட்டத்துல அங்கங்க கொத்தி போட்டு வச்சிருக்கியே, என்ன இது?
3: ஒரு செய்தி தெரியுமா? நேத்து பக்கத்து தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்க லட்சுமி. அதான் நம்ம வீட்டு தோட்டத்தையும் சுத்தம் பண்ணலாமே அப்படின்னு காலையிலேயே வேலையா ஆரம்பிச்சிட்டேன்.
2: ஆட, பாம்புனா அவ்வளவு பயமா உனக்கு?
3: இல்லையா பின்ன, 6 அடி பாம்பு பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அள்ளு விடுது. எங்க பார்த்தாலும் பாம்பு மாதிரியே தெரியுதுன்னா பாத்துக்க.
2: அடியாத்தி, அப்படியா?
3: ஆமா லட்சுமி, ஆமா லட்சுமி. இதுல இன்னொரு செய்தி தெரியுமா? நேத்து பத்திரிகையில படிச்சேன். உலகத்திலேயே சின்ன பாம்பு பார்படோஸ் த்ரெட்னு பேரு. நல்லா வளர்ந்த பாம்பே வெறும் 20 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஒரு கம்பளி பூச்சியை விட 2 மடங்கு பெருசுன்னா பாத்துக்கோயே. 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாம்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
2: கேக்குறப்பயே ஆச்சரியமா இருக்கே. ஆய்வுகள்லாம் பண்ணா பதிவு பண்ணி வைப்பாங்க தானே?
3: கரெக்ட். இந்த பாம்பே இல்ல, இது அழிஞ்சு போன வகையில ஒண்ணு அப்படின்னு இதை சேர்த்துட்டாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
2: அது சரி மல்லி, எதனால இதெல்லாம் அழிஞ்சு போச்சா?
3: ஏன் தெரியுமா? பார்படோஸ்ல இந்த பெண் பாம்புகள் 1 தடவை 1 முட்டை தான் போடுமா. விவசாயம்லாம் அதிகமாயிடுச்சு இல்ல, அதனால இந்த பாம்புகளுக்கு இடமே இல்ல, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. விஷப்பாம்பு இல்ல அப்படின்னாலும் இதுவும் கொஞ்சம் பயம்தான்.
2: இரு இரு, பார்படோஸ் பாம்புகளால நம்மள மாதிரி சனங்களுக்கு என்ன பிரயோஜனம்?
3: என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்ட? மத்த பெரிய பாம்பெல்லாம் தனக்கு ஏத்த சைஸ்ல பெருச்சாளியில இருந்து சின்ன எலி வரைக்கும் பிடிச்சு தின்னு விவசாயிகளை காப்பாத்துதா இல்லையா? இந்த பாம்பு சின்னது தானே, அதனால சின்ன சின்ன பூச்சி கரையா எறும்பு அப்படின்னு சாப்பிட்டு விவசாய நிலங்களை பாத்துக்குது. அதுங்களுக்கு பார்வையும் இல்ல, தரையில ஓட்ட போட்டு பூச்சிகளை சாப்பிடுதுன்னா பாரு.
2: அப்ப அந்த பார்படோஸ் பாம்பை நாம பத்திரமா பாத்துக்கணுங்கற?
3: கண்டிப்பா. அத பார்படோஸ்

0: வாசல இருக்கிற மக்கள் பாத்துக்குவாங்க. இங்க இருக்கிற பாம்புகளை நாம நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். சரி சரி, வந்தது வந்துட்ட. அந்த பக்கம் கரையா கூடு கட்டியிருக்கு, கொஞ்சம் வாயன் ஹெல்ப் பண்ண, அதை சுத்தம் பண்ணிடலாம்.
1: ஐயோ, ஆளை விடுமா சாமி?
2: நேர்களே, அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் மங்கை உலகம். இன்று பதப்படுத்திய பண்டங்கள். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்து செல்ல காத்திருக்கிறது பாப் கார்னர். 1 காவிய கானங்களின் சங்கமமாய் வர இருக்கின்றது மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் மண்வள பாதுகாப்பில் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சிவரஞ்சனி அவர்கள். பிற்பகல் 2:30 ஒயிலாட்டம் வழங்குகிறார்கள் மணப்பாறை கே தமிழன் குழுவினர். வரையிருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை எங்களோடு. FM ரெயின்போ 102.1.
3: 10 IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: சம்ம சம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேரம் பகல் 12:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பதப்படுத்திய பண்டங்கள் அப்படிங்கிற கருப்பொருளோட தான் உங்ககிட்ட கருத்துக்களை கேட்க போறோம். தோழிகளே, 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண் வழியா அறிமுகமாக கூடிய தோழிகள் நீங்க பங்கேற்கலாம். அறிமுகமான வழக்கமான தோழிகள் 4-3-1-246-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. அதாவது நீண்ட காலம் அப்படின்னாலே இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி நீண்ட கால தேவைக்காக நீங்க பதப்படுத்தி வச்சுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன, அதை எப்படியெல்லாம் நீங்க பதப்படுத்தி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற கூடுதல் தகவல்களை, நிறைய தகவல்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய தகவல் யாருக்காவது உதவும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா, அதற்காக தான் காத்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களோடு அதிபதி.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மங்கை உலகம். மங்கை உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு பதப்படுத்திய பண்டங்கள் அப்படின்னு தான் தோழிகள்கிட்ட கருத்துக்களை கேட்க போறோம். முதல் தோழியா இனிப்புல யாரு இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க?
1: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து.
0: எப்படிமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லாருமே நல்லா இருக்கும். ஆனா நம்மளோட இனிப்புல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேம்மா.
1: இல்ல, நல்லாதானே எனக்கு கேக்குது?
0: நல்லா கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குது, நீங்க பேசுறது எனக்கு ஏதோ விட்டு விட்டு கேக்குற மாதிரியே இருக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க, இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இன்னைக்கு நம்ம விஷயத்துக்கு வந்துடலாமா? உங்களுக்கு வந்து பதப்படுத்திய பண்டங்கள் அப்படிங்கிற கருத்துக்களை கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா?
1: ஆமா சார்.
0: நீங்க என்னென்ன பண்டங்கள்லாம் அப்படி பதப்படுத்தி வச்சுக்கிறீங்க?
1: நாங்களா மாவடு போடுவோம் ஒரு வருஷத்துக்கு. அது நல்லா இருக்கும். ஆவக்காய் ஊறுகா.
0: சரி.
1: அப்புறம் வண்டி வடகம் போடுவோம், அதெல்லாம் ஒரு வருஷம் ஆனாலும் கிடையாது.
0: சரிங்க. இந்த வடகம்னா என்னென்ன விதமான வடகம்லாம் பயன்படுத்துவீங்க? இருக்கீங்களா?

அவங்களுக்கு இணைப்பில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். தோழிகளை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துலேருந்து பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப விலைமதிப்பற்றது அப்படின்னு தான் நாங்கள் கருதுகிறோம். அதுக்காக நம்ம பேச வேண்டிய விஷயம் நாலு பேத்துக்கு நல்லா தெளிவாக கேட்கணும், அதுதான் எங்களுடைய எண்ணமும். இப்போ முதல் தோழி வந்து வடகம் போட்டுக்கிறோம், மாவடு வச்சுருக்கிறோம், வத்தல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம்.

0: பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பதப்படுத்திய பண்ணங்கள் அப்படின்ற தோழிகள்கிட்ட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா இனிப்புல இருக்கிறவங்க யாரு என்னன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க. யாருங்க?
8: தஞ்சாவூர் அபிரகாம் படுதனக்கு பத்மாவதி.
7: சொல்லுங்கம்மா, நீங்க நீண்ட காலத்தை
8: கழிச்சு மங்கையரோட உங்கள்ட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி.
7: மகிழ்ச்சிமா, சொல்லுங்க அப்படியே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
8: பதப்படுத்த உணவுகள்லாம் இந்த சீக்கிரம் வீணா போறது செய்ய மாட்டோம். இந்த பொடிகள் நல்லா எடுத்து வச்சுக்கோம் சாப்பாட்டுக்கு. இந்த தோரை, பருப்பு பொடி, பூண்டு பொடின்னு சாத்திரம் போட்டு பனிஞ்சு சாப்பிடற மாதிரி, அதுதான் நாங்க எப்பவுமே சாக்கு வச்சுக்குவோம். ஏன்னா சமயத்துல குழம்பு வைக்க முடியாத நேரத்துல அவசரம் டக்குன்னு அதை சாத்திரம் எடுத்து போட்டு பனிஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். அப்புறம் மாவை வச்சு அது 3 நாள் நம்மகிட்ட ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த ஒரு தண்ணி பாத்திரத்துல வச்சு வச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டு போகாது, புளிச்சு போகாது. அதெல்லாம் அம்மா கைப்பக்குவம் தான். இதெல்லாம் நம்ம எனக்கு தெரியாது, எல்லாம் அம்மாவோட கைப்பக்குவம்
7: தான். நீங்க ஏதாவது செய்வீங்களா?
8: தெரியாது
7: தெரியாது.
8: அம்மா பக்குவம் நம்மளுக்கு வராது.
7: அம்மா பக்குவம், அம்மாவோட கைப்பக்குவம் உங்களுக்கு வராதுங்கிறீங்களா?
8: அடுத்த
7: வருஷம் நம்ம ப்ரோக்ராம் பண்றப்போ அப்படியே இந்த நீண்ட காலமா பயன்படுத்திட்டு இருக்கோம்.
8: கண்டிப்பா சொல்லுவேன்.
7: சரிங்கம்மா, சரிங்கம்மா. இணைப்புல வந்ததுக்கு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி, பாராட்டுகள். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 இல். இது மங்கையர் உலகம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மங்கையர் உலகம்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு

0: திருச்சி சாரதாஸ்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்குல்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
9: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
10: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து

0: சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
1: இருக்கு.
2: திருச்சி சாரதாஸ்.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
9: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகத்தோடு இணைந்திருக்கின்றோம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அடுத்ததா நான் பதப்படுத்திய வண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்காக யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் சார்.
10: வணக்கங்க. யாருங்க?
11: தேவையான வத்தெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சார். பக்கடா வத்த, ஜவ்வரிசி வத்த, முறுக்கு வத்த, சுண்டை வத்த, கொத்தரை வத்த, கத்தரி வத்த, இதெல்லாம் நல்லா காய போட்டு வச்சுட்டோம்னா இதுதான் சார் சொன்னோம். அந்த மாதிரி மழை மத்தபடி எதுவுமே போட்டா நல்லா இருக்காது. இந்த ஊறுகாயெல்லாம் கூட தேவையில்லாது. அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதியானது, அதுல உப்பு அதிகமா சேர்க்கப்படும். அதனால அந்த ஊறுகாய் கூட நம்ம பயிற்சி எடுத்துதான் அந்த ஊறுகாய் எல்லாம் நம்ம கத்துக்கணும், இல்லன்னா பூசணம் முடிச்சு போயிடும்.
10: அதையும் முறையா செய்யணும்.
11: அதே நல்லா கரெக்டா பக்குமா செஞ்சாச்சா அந்த ஊறுகாய் நம்ம சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. அதுவும் கொஞ்சமா தான் இப்ப எல்லாம் சாப்பிடணும். எடுத்து வச்சு நிறைய எல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புல உப்பு ஏறி போயிருச்சா.
10: சரிம்மா, செஞ்சு வச்சுக்கலாம், பதப்படுத்தி வச்சுக்கலாம், இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத தாண்டி நீங்க என்ன செய்யறீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க?
11: மக்களா வத்தெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் சார். மக்களா வத்த எல்லாம் வத்தெல்லாம் போட்டு வச்சுட்டேன் சார். இப்ப இந்த காற்றுள்ள போது அது அது ஆடி கத்தெல்லாம் போட முடியாது, காத்துல மண்ணு வந்து பறந்துடும்.
10: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
11: அதனால ஆடிக்கு முன்னாடியே நம்ம போட்டு வச்சுக்கணும். இந்த பக்கடை வத்தல், முறுக்கு வத்தல், ஜவ்வரிசி வத்தல குழந்தைங்களுக்கு சாயங்காலத்துல ஸ்நாக்ஸ் வறுத்து கொடுக்கலாம்.
10: சரிங்கம்மா, சரிங்கம்மா. சிறப்பு, உங்களுடைய சிறப்பான தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு 3 தோழிகள் பங்கெடுத்துட்டு இருந்தாங்கூட நீங்க வந்து நிறைய இந்த வத்தலை நல்லா போக்கஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நீண்ட காலத்துக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய தோழிகள் நீங்களும் அவங்களே ஏதோ இன்னைக்கு பரபரப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அடிக்கிற இந்த வெயிலே நாங்க இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். அடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பள்ளிகள்லாம் திறக்க போறாங்க, அதுக்கும் கூட எல்லாருமே இப்ப முன்னேற்பாடோட நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில பங்கேற்ற, பங்கு பெற முயற்சித்த தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்வள பாதுகாப்பில் விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சிவரஞ்சினி அவர்கள். பிற்பகல் 2:30 ஒயிலாட்டம் வழங்குவோர் மணப்பாறை கே தமிழன் குழுவினர். 3 இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் எண்ண விமர்சனங்களோடு இசைத்தூரல். மாலை 4 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் வண்ண கோலங்கள். 5 இதமான ராகங்களோடு இடைக்கால ராகங்களின் அணிவகுப்பில் வர இருக்கின்றது பொன்மாலை. மாலை 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். இரவு 7 கரிசல் இலக்கியத்தின் விதாமகர் உரை வழங்குகிறார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள். தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். இணைந்திருங்கள் நேயர்களே, எங்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இனி நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்திய

0: இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் இரண்டாம்

0: நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:25. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: டிஜிட்டல் கடிகாரத்தில் நேரம் இப்பொழுது 1 மணி. கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டெடுப்புகளை முன்னெடுத்து செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். நாட்டின் செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளைச் சேர்ந்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையாவும் தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை முதலமைச்சர் திரு விஜய் ராஜினாமா செய்ததையடுத்து தற்போது 5 தொகுதிகள் காலியாக உள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கான 3 நாள் பயிற்சி நாளை வரை நடைபெறுகிறது. இதில் பயிற்சி பெறுவோர் வீடுகளில் துல்லியமாக கணக்கீடுகளை மேற்கொள்ள ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் வேதாரண்யம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கடலோர காவல்படையினர், கடற்படை காவலர்கள், உள்ளூர் மீனவர்கள் உள்ளிட்ட

உள்ளிட்டோர் காணாமல் போன மீனவரை தொடர்ந்து தேடி வருகின்றனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இது எல்லாமே இயற்கையான ஒன்றுதான். எந்த ஒரு சூழலையுமே நம்ம கடந்து செல்வதற்கு இயற்கையே நமக்கு அளித்த பரிசு தான் இந்த இசை. எந்த மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலுமே அனைத்து மக்களாலையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி இசை. தனிமையான நேரங்களில் தக்க துணைவனாகவும், சோகமான நேரங்களில் தோள் கொடுக்கக்கூடிய தோழனாகவும், உறங்கும் நேரத்தில் அன்னையின் தாலாட்டாகவும் இருக்கக்கூடியது இசை மட்டுமே தான். எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கவிருக்கிறோம் நேயர்களோட விருப்பமா மதுர கீதம் பழைய திரை இசை பாடல்கள். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா வானம் பாடி இந்த திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எல்லாரீஸ்வரி பாடிய இந்த பாடலை கேட்டிருக்காங்க ராமேஸ்வரம் தாரிக் முகமது ஹபி. இந்த வானம் பாடி என்கிற திரைப்படம் பெங்காலி மொழி படமான ஷேஷ் பர்கோய் என்ற படத்துடைய ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது. கேட்கலாமா இனி இந்த பாடலை?

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
11: மதுர கீதத்தில் கடித வழி விருப்ப பாடலா இந்த பாடலை கேட்டிருக்காங்க. பரிசு திரைப்படத்துல இருந்து TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடின இந்த பாடல். உலகநாதபுரம் முருகேசன், கல்லுக்குழி அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவங்களுடைய விருப்ப பாடல்.

மதுரை கீதத்தில் இனி கேட்கவிருக்கக்கூடிய பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படம் சிவந்த மண். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் இந்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. சிவந்த மண் பற்றிய ஒரு சிறு குறிப்பு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் தான் முதல் முதல்ல இந்தியாவை தாண்டி சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஆல்ப்ஸ் இந்த மாதிரி வெளிநாடுகளில் படம் பிடிப்பு ஏற்படுத்தப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வரக்கூடிய பாடல் தான் எங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கடித வழியாக அனுப்பியிருக்காங்க மதுரை கீதம் பகுதிக்காக. மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி, சூர்யா நாராயணன், வாசுகி பார்கவி, மீரா சீதாமணி, சிவா மஞ்சுளா, சக்தி ஜனார்தனன், நந்தினி மோதிலால், ரமேஷ் பாபு, மணிமாலா, வசந்தி, கதிரவன், மந்தாகினி, மண்டோதரி ஆகியோர். கேட்கலாமா இந்த பாடலை?

ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓரத்தில் மானைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வில்லிவாக்கத்துல இருந்து குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருமழிசை மல்லிவண்ணன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் வாரியங்காவல், கதிரவன், திட்டக்குடி செல்வராஜ், பொன்னியம்மன் மேட்லேருந்து கணேசன், இவங்க கேட்டிருக்காங்க பாசமலர் படத்திலேருந்து இந்த பாடலை. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடின இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கண்ணதாசன் இந்த பாடலுக்கு அழகான வரிகளை கொடுத்திருக்கார். கேட்கலாமா இந்த பாடலை? மதுர கீதத்தின் நேரம் இப்பொழுது 1:24 ஆச்சு. அழகிய ஒரு பாடலோடு

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: திருச்சி சாரதாஸ்,
11: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
10: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
12: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
13: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
14: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
13: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
14: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
13: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: போத்தி சின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தி சின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பால்.

0: தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: காற்றலையில் கருப்பு வெள்ளை கானங்கள் மதுரை கீதமாய் கேட்டுட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய பாடல் சிரித்து வாழ வேண்டும். இந்த படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க இந்த பாடல். இசையமைச்சிருக்கார் எம் எஸ் விஸ்வநாதன். வாலியின் வரிகளில் இந்த பாடலை தன்னுடைய விருப்ப பாடலா மதுரை கீதம் பகுதிக்காக கேட்டிருக்காங்க. கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா வீரமுத்து பெரியக்காள் கண்ணன் சிவகாமி அருண் ஆகியோர் கேட்கலாமா இனி அந்த பாடலை?

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவங்க தான் இன்றைய மதுரை கீதத்தின் நிறைவு பாடலா கவரிமான் படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. SP பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜாவின் இசையில் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடல்.

நிறைவு பெற்றது மதுரை கீதம். நேர்களே, உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் மதுரை கீதம் பகுதியில் ஒலிபரப்பப்படணும் அப்படின்னா, நிலைய இயக்குனர் அவர்கள் மதுரை கீதம் பகுதி ஆகாஷ்வாணி பண்பலை வானொலி அப்படிங்கிற அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளிங்கிற அட்ரஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் எழுதி அனுப்பலாம் போஸ்ட் கார்டு வழியே. சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் நேயர்களே, நமது நிலையத்திலிருந்து அஞ்சலாகக்கூடியதை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம்

0: மயிலாடுதுறை தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கோரி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய PM வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51st கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணையத்தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 மணிக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச் சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் குவிந்தனர்.

0: காலை தொடங்கிய ஆட்டுச் சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ரூபாய் 55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது.
1: நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
2: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 4,000-க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
2: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் இப்பொழுது 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: minimum of 2.5 millimeters of rainfall for two consecutive days after May 10. Wind speed and inset satellite data will also be considered before confirming the onset of the monsoon. While districts from Thrissur northwards have not received significant rainfall since this morning, several southern regions continue to witness steady showers. Places including Kochi, Moonar, Kumaragam, Nilakkal, Kummali, Shabarimala, Varkala and Ponmudi have recorded around 5 millimeters of rainfall since 10 o'clock this morning. Nidhi M. Palliruthi, Akashvani News, Thiruvananthapuram.
1: Under sports, the playoffs in IPL cricket are beginning today with Gujarat Titans taking on defending champions Royal Challengers Bengaluru in qualifier 1 in Dharamshala this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. The winner of the match will directly advance to the final, while the losing side will get another opportunity in qualifier 2. And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar chairs Quad Foreign Ministers meeting in New Delhi. Quad commits to stable and secure energy markets. India and the US sign key agreement to strengthen supply, mining and processing of critical minerals and rare earths. Union Home Minister Amit Shah visits Sanchu border post in Rajasthan, launches Vibrant Villages program 2 in border regions of the state. Millions of pilgrims begin main ritual of Hajj pilgrimage in Saudi Arabia. And in the IPL qualifier 1, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in Dharamshala this evening. And with that, we end the midday news.
2: நேரம் பிற்பகல் 2:15. நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
3: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இப்போது மண்வளத்தை பாதுகாக்கும் வழிமுறைகளை பகிர்ந்து கொள்கிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. சிவரஞ்சனி அவர்கள்.
4: மண் அரிப்புனால எந்த அளவுக்கு இந்த பயிர்களுடைய விளைச்சல் பாதிக்கப்படும்? வயலிருக்கு சுத்தில வரப்ப கட்டியிருக்கோம், மண் அரிப்பு எப்படி இருக்கும்? மண் எங்க போகும்? வெளியில போகாது இல்ல
5: சார். நம்ம மண்ணுக்கு இந்த மாதிரி மண் அரிப்பெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு நம்ம ஒன்று நினச்சிட்டே இருக்கோம். என்னன்னா, இதெல்லாம் அதிகமாக ஊட்டி கொடைக்கானலில் இருக்கும்னு மட்டுமே நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் அது நம்ம மண்ணிலையும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மண் அடுக்குகள்னு சொல்லுவோம் சார், ஆங்கிலத்தில் சாயில் ஹொரைசான்னு சொல்லுவோம். அதில் OABCR 5 ஒரைசான் இருக்கும். ஸோ அதில் ஓ ஒரைசான்னு சொல்லக்கூடிய மேல் அடுக்கு சார், அது மொதல் 10 சென்டிமீட்டர். அந்த மோதோ 10 சென்டிமீட்டருக்குள்ள தான் அங்கக கரிமால இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, மண் அரிப்புன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா மினிமமா ஒரு 5 சென்டிமீட்டர் அடிச்சுட்டு போயிருமா மேல இருக்கிறதுல? அப்போ அதுல இருக்கக்கூடிய அங்கக கரிம அளவு அப்படியே பாதியா குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு விளைச்சல்ல அப்படியே நிற்கும். சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பண்டுன்னு சொல்லக்கூடிய வரப்புகளை உயர்த்த வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நெல் அறுத்துறோம். நெல் அறுத்த உடனேயும் அந்த வயலுக்கே போறதில்ல. என்னைக்கு மறுபடியும் நம்ம போய் நெல் போட போறோமோ அப்ப உழவு செய்வோம், நர்சரியில ரெடி ஆயிட்டே இருக்கும் பயிர். இன்னைக்கு ஒரு படி மேல போய் நம்மளே நாற்றங்கால் உருவாக்காம பக்கத்து வயல்ல அதிகமா போட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்டே இருந்து வாங்கி அதை பண்ணிடுறோம். சோ இந்த நாற்றங்கால்ல 21 நாள் to 25 நாள் இருக்கிறப்பதான் நம்ம மீறி இருக்கிற வயலை சரியே செய்வோம். எப்படி சரி செய்வோம்? வரப்ப உயர்த்துறது, தண்ணி வெளியில வேற எங்கேயும் போகாம அடைக்கிறது, மண்ணை நல்ல உழவு செய்யறது. நம்ம மண்ணுக்கு நல்ல பொலப்பொழப்பு தன்மை தரணும்னா ஜிப்சம் போடணும். அதுவும் இந்த காலத்துல சப்சிடி ரேட்ல விவசாயம் சார்ந்த அங்காடியில நீங்க அணுகுனீங்கன்னா கண்டிப்பா ஜிப்சம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, உயிர் உரங்கள் இது எல்லாமே தருவாங்க. நீங்க இது எல்லாமே இடுறதுனால மண் அரிப்பை ஓரளவுக்கு நம்மளால தடுக்க முடியும். இயற்கையால மண் அரிப்பு வர்றத நம்மளால தடுக்க முடியாது, ஆனா அதை சரி செய்வதற்கு இதெல்லாம் நம்ம பயன்படும்.
4: அதே போல இந்த பயிர் சுழற்சி முறைன்னு இருக்கு, அதுலயே மல்டிபிள் கிராப்ஸ் சொல்றாங்க. இந்த பயிர் சுழற்சி முறையும் சரி மல்டிபிள் கிராப்ஸும் சரி, எப்படி இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுல பயன்படுது, அது ஏன் பண்ணா நல்லா இருக்கும் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க.
5: ஓகே சார், அதுல முதல் விஷயம்

பயிர் சுழற்சியோட இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவம், அறிவியல் ரீதியா என்னெல்லாம், எக்கனாமிக் ரீதியா என்னெல்லாம் நமக்கு தரம் உயர்த்தலாம் அப்படின்னா, மொத விஷயம், நம்ம நெல் முடிச்சதுக்கு அப்புறம் உளுந்து போறது, பயிர் போறது நல்லது. அது எல்லாருமே பண்ணுவோம். ஏன் பண்ணுவோம் அப்படின்னா, அதற்கு மறுபடியும் உழவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, மொத விஷயம். ரெண்டாவது விஷயம், உர தேவையே இருக்காது, நம்ம உரமே பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா தேவைக்கு அதிகமாவே நம்ம அங்க உரம் பயன்படுத்தி விட்டோம். சோ அதனால இங்க நம்ம உரம் பயன்படுத்த தேவையில்லை. அதுல பயிர் சுழற்சி முறையில மொத விஷயம், இந்த நெல்லுக்கு அப்புறம் உளுந்து போறோம்னு சொல்றோம். அந்த உளுந்து இன்னைக்கு என்ன ஆயிடுது, அன்னைக்கு தெளிச்சு விட்டோனே வந்துருச்சு சார், போய் நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டைன்னு அறுத்துட்டு வந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு மூட்டை வர்றதே பயங்கர கஷ்டமா இருக்கு. அதற்கு நீங்க கொஞ்சம் அதற்காக ஸ்ரத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்.

0: நீங்க கொஞ்சம் அதற்காக ஸ்ரத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி நெல்லு வந்து கயிறு பிடிச்சி நடுவீங்க, இன்னைக்கு அப்படிதான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம், ஸோ எஸ்ஆர்ஐ மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம உளுந்தும் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து, ஏன்னா நமக்கான செலவினங்கள் உழவு ஓட்டுறது இல்லை, தென் உரம் போடுறது இல்லை, ஆனா இந்த உளுந்து நம்ம தெளிக்கிறப்போ இதற்கான ஸ்ரத்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த மூணு மூட்டை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா பாப்புலேஷனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். எங்கெங்க செடி இல்லையோ மறுபடியும் உடனே அடுத்த மூணாவது நாள் அந்த இடத்துக்கிட்ட செடி வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போய் போடுவோம். நம்ம சுற்றிலும் தெளிச்சிருக்கப்போ நமக்கு என்ன தோணும், வந்துடும், கொஞ்சம் பொறுமையா வரும், அந்த இடத்துல நம்மளோட கவனம் அவ்வளோ அதிகமா இருக்காது. ஆனா இதே நம்ம லைன் சோயிங்னு சொல்லக்கூடிய கயிறு பிடிச்சி போடுறப்ப சீடோட அளவும் கம்மியாகும், அதே மாதிரி அதுக்கான விளைச்சலும் ரொம்ப அதிகமா எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உளுந்துன்னு மா நீங்க சொல்லிட்டீங்கம்மா, உளுந்து போட்டா எல்லாம் மஞ்சள் ஆயிருது, எல்லோ மொசைக் வைரஸ் வந்துருது, எதுவுமே பண்ண முடியறது இல்ல அப்படின்னா, அது இந்த மாதிரி நம்ம லைன்ல போடாம அதிகமா தெளிக்கிறதுனால ரொம்ப ஈஸியா அது பரவிடுது. இதே நீங்க லைன்ல போடுறப்ப உங்களோட கவனம் இருக்கும், அது ஒரு இடத்துல வந்திருந்தா கூட அதை நம்ம என்ன பண்ணிரலாம்னா உடனே ரிமூவ் பண்ணிரலாம், மத்ததை காப்பாத்திட முடியும். இத வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் உரங்கள், அதுல முக்கியமா பெசிலஸ் சப்டிலஸ்னு சொல்லுவோம், ட்ரைகோடர்மா விரிடின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எல்லா விவசாயிகளுக்கும் இந்த பெயர்கள் தெரியும், பெசிலஸ் சப்டிலஸ், ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், அடுத்த அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, முக்கியமா ரைசோபியம். நம்ம உளுந்துன்னு போறோம் அப்படின்னா ரைசோபியம் ரொம்ப முக்கியம், அடுத்தது ட்ரைகோடர்மா விரிடி, அடுத்து பெசிலஸ் சப்டிலஸ், இது மூணை வச்சு நம்ம விதை நியர்த்தின்னு ஒன்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மஞ்சள் தாக்குதல் மிக மிக குறைக்கலாம். நீங்க லைன் சோயிங் போறப்ப ரொம்ப அதிகமான பரவல் இல்லாம உடனடியா எடுத்துடலாம். அதே மாதிரி அதற்கு தண்ணீர் மிக குறைந்த அளவுல இருந்தாவே ரொம்ப போதுமானது.
1: சோ மண்வளத்தை இதன் மூலமா பாதுகாத்து.
0: ஆமா சார். அடுத்தது இந்த உளுந்து மட்டும் இல்லாம எண்ணெய் வித்து பயிர்கள். உளுந்து வந்து நமக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும், ஆனா இன்னைக்கு எண்ணெய் வித்து பயிர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் செசாமம்னு சொல்லக்கூடிய எள்ளு, இன்னைக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்ப அது பண்ணணும்னாலும் நமக்கு மிக குறைந்த அளவுலேயே பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆனா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யறோம், உயிர் உரங்களை நம்ம வந்து பயன்படுத்துறோம், அது கூட ஜிப்சம் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஏன் அப்படின்னா அதுல ஸ்பெஷலா சல்ஃபர் இருக்கு, சல்ஃபர் இருந்தா எண்ணெய் விட்டு பயிர்களுக்கு மிக அதிகமான விளைச்சலையும் அந்த எண்ணெயோட கண்டென்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி தரும். சோ வேற எந்த விதமான உரங்களும் இல்லாம இந்த பயோ ஃபர்டிலைசர், பயோ கண்ட்ரோல், அப்புறம் ஜிப்சம், இந்த மூணை வச்சுமே நம்மளால மிக அதிக விளைச்சலை கொண்டு வர முடியும் மிக குறைந்த பராமரிப்புல.
1: அப்புறம் மேடம், முக்கியமா இன்னைக்கு வந்து என்னன்னா பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைய இருக்கு, இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து இந்த மண் வளத்தை எப்படி பாதிக்குது, நீங்க எப்படி இதெல்லாம் உணர்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க
0: சார். இன்னைக்கு மறுபடியும் பேக் டு த ஃபார்ம்னு சொல்ற மாதிரி மஞ்சப்பைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லா கல்யாண விசேஷங்கள்ல எல்லாருமே வந்து மறுபடியும் மஞ்சப்பைங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், நமக்கு மறுபடியும் அறிவுறுத்துறது நெகிழிய வந்து பயன்படுத்தாமலேயே இருக்கணும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை தருது அப்படின்னா, இன்னைக்கு கால்நடைகள் வந்து மண்ணை சார்ந்தே இருக்குது, அது மட்டும் இல்லாம மண்ணுக்குள்ள கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கு. அதனாலதான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சாங்க. ஒரு மண் ஒரு மண்ணா உருவாகிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் ஆகுது, அத ஒரு தரமான மண்ணா மாத்துறதுக்கு அதுலேருந்து ஒரு 100 வருடங்கள் ஆகுது. ஆனா இந்த நெகிழிங்கிற ஒண்ணு இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளோட 1 நிமிட கவனக்குறைவுனால, நம்ம பயன்படுத்தும் முறைனால, நம்ம வாழ்க்கை முறையினால, நம்ம ஈஸி ஈஸின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கைய நம்மளோட பசங்களுக்கு மிக தரமற்ற ஒண்ணா கொடுக்க போறோங்கிறத யாருமே மறந்துட வேணாம். அதனால நம்ம கம்ப்ளீட்டா இதுலேருந்து வெளியில வர்றதுதான் நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் நம்மளோட மண்ணுக்கும் மிக மிக நல்லது. ஏன்னா அந்த ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஜீவனும் சரி, 6 அறிவு இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் சரி, அது கெட்டதுங்கிறப்ப அதுலேருந்து நம்ம தவிர்த்து வெளியில வந்துடுறது தான் நம்ம இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலாயிருக்கும்.
1: சிறப்பு. இப்ப கூடவே சொன்னீங்க, நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளான ஆடு மாடு இதெல்லாம் வந்து கூட இந்த மண்ணிலிருந்து தான் இடத்தையும் எடுத்துக்குது, அதுக்கும் கூட பாதிப்பு வருது அப்படின்னீங்க. இந்த மண்ணுக்கும்

0: விலங்குகளுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் உள்ள தொடர்பு, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக சார். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஆர்கானிக்காக ஒரு உணவு சாப்பிடணும், தரமான உணவு சாப்பிடணும், குவாலிட்டியான ஒரு உணவு சாப்பிடணும் அப்படின்னே சொல்லிட்டே இருக்கும். இந்த பால்னு ஒன்று இல்லாமல் நம்மளோட உணவு முடிக்கிறதே இல்லை. ஒரு நாளில் தரக்கூடிய விலங்கு மாடு. இன்னைக்கு விவசாயம் நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு மாடு மிக மிக மிக அவசியம். மேடம் நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். மேடம் நீங்க
0: மாடு
1: மாடு
0: வச்சு பாத்திருந்தா தானே தெரியும்.
1: பாத்திருந்தா தான் தெரியும் அப்படின்னு. ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மாடு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ல நீங்க பால்லேருந்து உடனடியா கிரீமை வந்து நீங்க பிரிச்சு எடுக்கக்கூடிய கருவி வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க அதற்காக பதப்படுத்தணும், அதை காய்ச்சணும், அதுக்கப்புறம் அதை உர ஊத்தணும், அதுக்கப்புறம் நம்ம அதை தயிர் ஆக்குறதுக்கு டைம் வேணும், அதுலேருந்து நீங்க வெண்ணெய் எடுக்கணும், மோர் போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் போய் ரொம்ப நவீனமா நம்ம அதுலேருந்து எப்படி கிரீமை உடனே பிரிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் அதுல அந்த பாலோட தரம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பிரிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். ஸோ அதுவும் நமக்கு எக்கனாமிக்க தரக்கூடியது. ஸோ அக்ரிகல்ச்சர் ஒரு கால்நடை துறை இல்லாமலோ கால்நடையோட பங்கு இல்லாமலோ முழுமை அடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல. அதே மாதிரி கால்நடைகளோட பராமரிப்பு அதிகமா இருக்கலாம், அதோட விலைகள் அதிகமா இருக்கலாம். இன்னைக்கு கால்நடை துறை வந்து ரொம்ப அதிகமான கவனம் வந்து விவசாயிகள் மேல செலுத்துறதுனாலதான் அறிவியல் நிலையங்கள்ல நிறைய பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வானொலியிலேயே வந்து நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ கால்நடைய வந்து பராமரிக்கிறதுக்கும் சரி, அதை வளர்க்கறதுக்கும் சரி, அதற்கான அறிவுரைகளை கொடுக்க கால்நடை துறை வந்து மிக மிக ஆவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதற்கான சப்சிடிஸ் தந்துட்டே இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். ஆடு வளர்ப்புக்கு நீங்க மினிமமாவே 50 லட்சம் சப்சிடி வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா கூட நீங்க சாதாரணமா செய்ய முடியும், உங்ககிட்ட இடம் இருந்தா மட்டும். ஸோ அதற்கான வழிமுறைகளை சொல்றதுக்கு தான் எங்களை மாதிரியான தொழில்நுட்ப வல்லுநர் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் வரலாம். கால்நடை துறை சார்ந்த எந்த விரிவாக்கத்துறை சார்ந்த, அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் சார்ந்த எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம்.
0: அப்புறம் இந்த மண்ணை வந்து பாதுகாத்துருக்கிறதுல இப்போ ஒரு சில விவசாயிகள் வந்து நல்ல விளைநிலத்துக்கு உப்பு தண்ணியை கூட பாய்ச்சிடுறாங்க. அவருக்கு வேற வழியும் இல்லை, அந்த உப்பு தண்ணி தான் பாய்ச்சி ஆகணும். அப்படிங்கும் போது அவர் எப்படி அந்த மண்ணுடைய வளத்தை பாதுகாத்துக்கலாம்?
1: மண் பரிசோதனை, மண் வள அட்டைன்னு மட்டும் பேசணும் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா விவசாயிகளும் உங்களுக்கு கிணறு இருக்கா, அப்படி இல்ல நீங்க போர்வெல் யூஸ் பண்றீங்களா, இல்ல தண்ணி பாய்ச்சறதுக்கு நம்ம வாய்க்கால்ல வர தண்ணி ஆகட்டும், இதை என்ன பண்ணிருங்க, மண் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்கறப்பவே இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல இந்த தண்ணியை பரிசோதனை செய்வதற்கான மாதிரியும் எடுத்து வந்து தந்துருங்க. அப்ப உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து அந்த மண் வள அட்டையில நாங்க கொடுத்துருவோம். சோ இதுல உப்பு தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜிப்சம், எந்த இடத்துக்கிட்ட தண்ணீர் பாய்ச்சறாங்களோ அந்த இடத்துக்கிட்ட நீங்க ஜிப்சம் மூட்டைய, சணல் சாக்கு இருக்குல்ல அந்த சணல் சாக்குல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கிலோ 20 கிலோவா கட்டி அதுக்குள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய உப்பு கால்சியமோட ரீப்ளேஸ் ஆகி கால்சியமா உங்க மண்ணுக்கு போகும். அதனால உங்க உப்போட தன்மை அதுல மிக அதிக அளவுல இருக்காது.
0: அதே போல இந்த கலர் மண்ணுன்னு சொல்றாங்க, கலர் மண்ணெல்லாம் எதுவும் வராது அப்படின்றாங்க. அந்த கலர் மண்ணை எப்படி நம்ம வந்து ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணா மாத்திக்கிறது அப்படிங்கிறது?
1: கண்டிப்பா இந்த காரத்தன்மை அமிலத்தன்மைன்னு சொல்றோம்ல, அதுல காரத்தன்மை மிக அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமா 8.5க்கு மேல இருக்கும். இன்னைக்கு திருச்சியை சுத்தி இருக்கிற எல்லா விவசாயிகளும் கண்டிப்பா 8.5க்கு மேலதான் இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கு ஏற்ற பயிர் ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்ம திருச்சிக்கு திருச்சி 3ங்கிற ரைஸ் வெரைட்டி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப காலங்களா போயிட்டு இருக்கு. இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் அதுதான் எவர்கிரீன் ரைஸ் வெரைட்டி, அதுதான் இட்லி ரைஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதுல உவரி மிக மிக அதிகம், அதற்கு செலவும் ரொம்ப கம்மி, அதற்கான ஈல்டும் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம திருச்சி 5ன்னு அடுத்த ஒரு வெரைட்டியும் வந்துருச்சு, அது சன்ன ரகம். அதை நீங்க சாப்பாட்டுக்கு கூட பயன்படுத்தலாம். அதுவும் உப்ப தாங்கி வளரக்கூடிய ஒரு நல்ல ரகமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம சணப்பை, டெஞ்சா, இதெல்லாமே நீங்க இந்த கோடை காலத்துல பயிர் செஞ்சு மடக்கி உழுவுறதுனால அந்த உப்போட தன்மையை நம்ம குறைக்க முடியும். அடுத்து மண்புழு உரம் பயன்படுத்துதல், அடுத்து தொழு உரம் பயன்படுத்துதல், அடுத்து ஊட்டமேற்றப்பட்ட தொழு உரம் பயன்படுத்துதல். அந்த ஊட்டமேற்றப்பட்ட தொழு உரமும்

0: செறிவூட்டம், செறிவூட்டப்பட்ட தொழு உரம் பயன்படுத்துதல், அதில் பர்டிகுலராக ஜிங்க், இந்த விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உப்புத்தன்மையை தாங்கி வளர்க்க முடியும்.
1: சிறப்பு. அம்மா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு மண்ணுனா என்ன, கடின உலோகங்கள் மண்ணில் கலந்துருச்சுன்னா அதை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன பயிர் செய்யலாம், தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், கிராப் ரொட்டேஷன் செய்யும்போது மண் வளத்தை எப்படி பாதுகாத்துக்க முடியும், மண்ணரிப்பு அந்த இதை வந்து நீங்கள் கடந்து போயிடாதீங்க, அதுக்கு வரப்பை நல்லா உயர்த்தி கட்டிக்கோங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஆலோசனையும் சொன்னீங்க. நிகழ்ச்சி முழுக்க ஆலோசனை நல்ல தகவல்களை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றியா? நன்றி.
2: பூமி தாயின் நாடைகள்.
3: இதுவரை நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள் மண்வள பாதுகாப்பு குறித்து பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: சித்திக்கும் நிகழ்ச்சிகள் தினந்தோறும் திருச்சி வானொலியில் அரங்கேறும். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.
5: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது தமிழன் குழுவினரின் ஒயிலாட்டம்.

0: நேயர்களே, அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் இசைத்தூறல். நேரம் பிற்பகல் 3 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுதில்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்து நிதியுதவியை அவர் கோர இருப்பதாக தெரிகிறது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்துள்ளார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகள் காலியிடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக்கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் ஆதி திராவிட பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலர் டாக்டர் சுப்பையன், வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் உள்ளிட்ட துறைசார் அலுவலர்கள் பங்கேற்றனர். கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு பொழுது எப்படிங்க தொடங்குனீங்க அப்படின்னு யார்கிட்டயாவது இப்போதைக்கு கேட்டோம் அப்படின்னா, அதுவா அதுவா அது வந்து அப்படின்னு சொல்லி மறந்து கூட போயிருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, காலையில் ரொம்ப பரபரப்பாக நம்ம வேலையெல்லாம் ஆரம்பித்து சிலுசிலுப்பாக நம்மளோட செயல்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஏதாவது ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அசந்து கூட உட்காந்துருந்துருப்பீங்க. நிறைய பேர் பயணங்களை தொடர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இந்த நேரத்தை வந்து இதமான பாடல்களோட கொண்டு போவோமா? கூடவே இடையிடையே தகவல்களோட உங்களுடைய நம்ம நிகழ்ச்சிகள் பற்றின என்ன விமர்சனங்களோடவும் இசைந்திருங்கள். எங்களோடு FM Rainbow 102.1 இசைத்தூரல்

0: அன்பருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங்

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
3: மூன்று மணி 10 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில பாரசீகத்திலிருந்து உலகம் முழுவதும் பரவிய சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2000 to 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே சுமேரியர்கள், ஆசிரியர்கள், கிரேக்கர்கள், இப்படி பல்வேறு நாகரிகங்களை சேர்ந்த ஆண்கள் எல்லாம் வந்து பாவாடை மாதிரியான ஆடைகளை தான் அணிஞ்சிருந்ததா சொல்றாங்க. ஜெர்மன் தொல்பொருள் நிறுவனத்தினுடைய ஒரு ஆவணப்படத்துல இப்படிதாங்க தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாரசீகர்கள் தங்களுடைய மூதாதையர் மரபு காரணமா கால் சட்டைகளை அணிஞ்சிருக்கிறாங்க, அதாவது நம்ம பேண்ட் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி. பாரசீகர்கள் யூரேசியாவோட புல்வெளிகள்ல இருந்து வந்தவங்க குதிரை சவாரி செய்யும் நாடோடிகளா இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த படத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க ஏன் கால் சட்டைகளை அணிஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இவங்க நீண்ட தூரம் பயணம் செய்யறப்போ தங்களோட உடலை பாதுகாக்கிறதுக்கு வசதியா இருக்கவும் அவங்க இந்த விஷயத்த அணிஞ்சிருக்கிறாங்க, அதாவது கால் சட்டைகளை அணிஞ்சிருக்கிறாங்க. அது அப்படியே மரபா மாறி மாறி மாறி இப்ப எல்லாருமே இதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் சட்டை அணியறது நம்மளா இருந்தாலும் இதோட மரபு எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு, உங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருந்திருக்கும் நினைக்கிறோம். இதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் பாரசீகத்திலிருந்து வந்திருக்குது. அதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் FM ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

3:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு இணைந்திருக்கின்றோம். இசைத்தூரல்ல நம்மளுடைய நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க கடிதம் வழியில. அதுல குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர் இவங்களுடைய மின்னஞ்சல் மன்னிக்கணும் கடிதம் வழியான கருத்துக்கள் இது. இந்த கடிதத்தோடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கருப்பு, மஞ்சள், பச்சை, ரோஸ், பிரவுன், சிவப்பு இப்படி பல நிறங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. 15ஆம் தேதி என்று, அதாவது 1 மணிக்கு ஒழித்த காவிய கானங்களோட வந்த மதுரகீதம் நிகழ்ச்சி, நேயர்களின் விருப்ப பாடலின் தேர்வாக அரங்கேறிய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம், லயித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒழித்த அக்கால கவிதை கீதங்கள் ஒவ்வொன்றும் தேன்மலர் போல தித்தித்தன. அதாவது பழனி படத்தில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தரராஜன், பி சுசிலா பாடிய வட்டவட்ட பாறையிலே, ஒளிவிளக்கு படத்தில் TMS எல்லாரீஸ்வரி பாடிய ருக்மணிய பாடல் போன்றவை இனிமையாக இருந்தது. 16ஆம் தேதி என்று மாலை 5:30 மணிக்கு 5:30 மணி முதல் 6 மணி வரை நமது வானொலியின் 87ஆம் ஆண்டு பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக வானொலி சுரங்கம், மேனாள் தேர்வு நிலை மூத்த அறிவிப்பாளர் மரியாதைக்குரிய சுப செல்வம் அம்மா அவர்களின் அனுபவ பகிர்வுகளை கேட்டு ரசித்தோம், ருசித்தோம். 17ஆம் தேதி என்று 4 மணி முதல் 5 மணி வரை வாரத்தின் இறுதி நாளில் வந்தோரை வெல்ல வைக்கும் வண்ணமிகு வண்ண கோலங்களில் குறுக்கழுத்து போட்டி நேரலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பு அறிவிப்பாளர்கள் லோகநாதன் மற்றும் மரியா இருவரும் இணைந்து இனிய நேயர்களை இணைப்பில் அழைத்தார்கள். நேயர்கள் ஒவ்வொருவரும் குறிப்புகளை கொண்டு பதிலை சிறப்பாக சொன்னார்கள். அவரும் கூட அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாரன்னு தெரியல, ஆனா அழகா அந்த குறுக்கழுத்து போட்டிக்கான கட்டம் போட்டு சிறப்பா விடைகள் அனுப்பியிருக்கிறாங்க கடிதம் வழியாகவே. அதேபோல 19ஆம் தேதி என்று ஒளிபரப்பான மாலை பொழுதில் இளம் தென்றல் இன்னிசையோடு பேசும் இனிய வேளையில் எங்கள் இதயங்களோடு சங்கமிக்க வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு பண்பலையோடு இசைந்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தோழர் சுரேஷ் அவர்களின் கவித்துவமான தொகுப்பில் காற்றில் வளம் வந்தது பொன்மாலை நிகழ்ச்சி. கவிதையும் கானமுமாய் எங்கள் காதோறும் கவிபாடி சென்றது. அதாவது இளமை காலங்கள் படத்தில் ஜேசுதாஸ் பாடிய ஈரமான ரோஜாவை பாடல் அருமையோ அருமை இனிமை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர் இணைந்திருங்கள் நேயர்களே. இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மூன்று மணி 23 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். நம்ம சுதந்திரமா வாழ்றதுக்கு நிறைய சட்டங்கள் வழிவகை செய்து, மக்கள் சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை குறித்த முதல் பிரகடனம் பாரசீகத்திலிருந்துதான் உலகம் முழுவதும் பரவி இருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. 2500 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு பொருள், அதாவது அது வந்து ஒரு சின்ன களிமண் துண்டு, அது வந்து சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாரசீக மன்னருடைய சீர்திருத்தங்கள் வந்து கியூனிஃபார்ம் எழுத்துக்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் மனித உரிமைகளுக்கான உலகத்தின் முதல் சாசனமா கருதுறாங்க அவங்க. இதோட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 539 ஆண்டுன்னு சொல்றாங்க. அப்பதான் பாபிலோனை கைப்பற்றி இருந்த மகா சைரஸ் உலகில் முதல் பெரிய பேரரசை வழிநடத்தி இருக்கிறாரு. அடிமைப்படுத்தப்பட்ட கைதிகளை விடுவிச்சது மட்டும் இல்லாம அவங்க தங்களுடைய சொந்த நிலங்களுக்கே திரும்பவும் போறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரு பல இன சமூகங்களுடைய மரபுகளையும் மதங்களையும் மதிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத இந்த தகவல் மூலமா நமக்கு வெளிக்காட்டி இருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள் உங்களின்

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: மூன்று மணி 30 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நம்மோடு சேர்ந்து கொண்டிருக்கின்றது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சிக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றி. நேற்றைய திரைக்களஞ்சியம் பிரமாதம், அபூர்வ ஜோடி குரல் என்ற தலைப்பில் பாடல்கள் சூப்பர், தொகுப்புரையும் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலை மலர்ல மலர்ந்த மலர்களை அழகா மாலையாக தொடுத்து நேயர்களுக்கு அளித்த கண்மணிக்கு வாழ்த்துக்கள். கரூரில் அகில இந்திய கூடைப்பந்து விளையாட்டு நடப்பதையொட்டி செய்திகள் காலை மலரில் பகிரப்பட்டது. மருத்துவ நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்க வழிமுறைகளை பகிர்ந்த பெண்கள் நல மருத்துவருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் இருந்து குரு பெயர்ச்சி விழாவின் நேரலையை நமது பண்பலை ஒளிபரப்பியதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயக்குநர் RV ஐயா அவர்களுக்கும், விஜயலட்சுமி ராம்குமார், கமலம் சாந்தி, சரவணகுமார், கோவில் அமைப்பையும் குரு பெயர்ச்சியை ஒட்டி கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிறப்புகளையும் கண்முன்னே கொண்டு வந்தது சிறப்பாக இருந்தது. இப்படி ஒரு மின்னஞ்சல, நீண்ட நெடிய மின்னஞ்சல யார் அனுப்பியிருக்காங்கன்னு எல்லாரும் கேட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம குமரன் நகர்ல இருந்து லட்சுமி தான் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய மின்னஞ்சலுக்கு நன்றி. நேர்களை, இதே போல நீங்களும் நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல்ல எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி AARTRICHY@gmail.com.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மூன்று மணி 36 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேரு வீட்டுல தோட்டம் வச்சிருப்பீங்க, இல்ல தோட்டத்துக்கு போனாதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா. பெரும்பாலான வீடுகளில் தோட்டம் இருந்தாலும் அதை முற்றம் அப்படின்லாம் சொல்லுவோம், என்னென்னமோ ஒரு பேரெல்லாம் வச்சு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு பாரசீகர்கள் தான் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஜானி தாம்சன் வந்து நவீன உலகத்தை வடிவமைத்த 5 வழிகள் அப்படிங்கிற கட்டுரையில் எழுதியிருக்கிறாருங்க. எகிப்தியர்கள்ட்ட சோலைகளும் பாபிலோனியர்கள்ட்ட தொங்குற தோட்டங்களும் இருந்தாலுமே கூட தோட்டங்களை பிரபலப்படுத்தினது பாரசீகர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோட்டம்லாம் எதுக்கு பயன்பட்டுருக்கு தெரியுமா? அந்த காலத்தில் ஆட்சியாளர்களுடைய மகிழ்ச்சிக்கான இடங்களாக அதை பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தோட ஒரு நல்லிணக்கத்தை தேடக்கூடிய ஒரு நல்ல இடமாகவும் அமைதியை கட்டறக்கூடிய ஒரு பொது இடமாகவும் இந்த தோட்டங்களை அவங்க பார்த்துருக்குறாங்க. அது என்னவோ உண்மைதாங்க. இப்போ வரைக்கும் நம்ம தோட்டத்திலலாம் செடிகளோட போயிட்டு அதை பராமரிக்கிறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, செடிகள்கிட்ட நிறைய பேர் பேசுகிறதும் நம்ம அங்கே போய் நிற்கும்போது செடிகளுடைய அந்த தெரப்பி அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே செடிகளோட பேசுகிறதும் மனதுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒளிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குநர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் June 30. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: ஜி கலை அறிவியல் கல்லூரி,
1: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேர்களை அடுத்ததாக FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. தொடர்ந்து இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது 5 மணிக்கு பொன் மாலை. நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியாக அனுப்பியிருக்கிறாங்க பெரம்பலூரிலிருந்து நிறைமதி அவர்கள். நேற்று பொன்மாலை நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் தனது இதமான குரலில் வழங்கிய அழகான காதல் கவிதைகள், அதற்கு ஏற்றாற்போல் அமைதியான அழகான காதல் பாடல்கள் என நேர்த்தியாக இருந்தது. இவர் வழங்கும் பொன்மாலை நிகழ்ச்சியை முடிந்தவரை தவறாமல் கேட்கிறேன். குடும்பச் சூழல், பணிச்சூழல் காரணமாக மாலையில் எவ்வளவு மன அழுத்தத்துடன் இருந்தாலும் அதை சரி செய்து ஒருவித நம்பிக்கையை, ஒரு அமைதியை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு மனநல ஆலோசனை போல் எனக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இந்த அருமையான மின்னஞ்சலை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க பெரம்பலூரிலிருந்து நிறைமதி அவர்கள். அவங்களை தொடர்ந்து நேற்று காலை இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் மழையின் பெருமைகளை பற்றி பேசியது அருமை. வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியில் சின்கோண சவுக்கு சாகுபடி பற்றி உரையாடிய RVIA மற்றும் முருகானந்தம் தியாகராஜன் ஆகிய இருவருக்கும் பாராட்டுகள். செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ரமா ராமநாதன் அவர்கள் புத்தக வாசிப்பின் சிறப்புகளை பற்றி கூறியது சிறப்பு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி அவர்கள் பெண்களின் நலம் குறித்த ஆலோசனைகளை வழங்கியது சிறப்பாக இருந்தது. மதிய மதுரகீதம் நிகழ்ச்சியில் காற்றில் மிதந்து வந்த காவிய கானங்களை இயற்றியவர், பாடியவர்கள் மற்றும் இசையமைப்பாளர் ஆகியோர்களின் பெயர்களுடன் ஒளிபரப்பியது நன்றாக இருந்தது. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி பயன்பாடு முறை பற்றி கூறிய தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய பண்பலை

நன்றி இந்த மின்னஞ்சல நமக்காக பகிர்ந்திருக்கிறாங்க. கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். இணைந்திருங்கள் உறவுகளை எங்களோடு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT

0: பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேயர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியாகவும் கடிதங்கள் வழியாகவும் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. இந்த கடிதங்களை பரிமாறக்கூடிய அஞ்சல் சேவை கூட, அதாவது முறையான அஞ்சல் சேவையும் கூட பாரசீகர்கள் தான் உலகத்திற்கு பரவியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எகிப்தியர்களும் அசிரியர்களும் தூதர் சேவைகளை வச்சிருந்தாலும் கூட உலகத்தோட அதோடைய முதல் தொடர் அஞ்சல் மற்றும் அஞ்சல் நிலையங்களோட வலையமைப்பை வழங்கியது பாரசீகர்கள் தான் அப்படின்னு ஜானி தாம்சன் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கலைநயமிக்க புகழ்பெற்ற கம்பளங்கள் கூட பாரசீகர்கள் தான் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நேயர்களே, இன்னைக்கு இதமான பாடல்களோட இடையிடையே தகவல்களோடைய உங்களுடைய என்ன கருத்துக்களோட அழகா அரங்கேறிச்சுன்னு தான் சொல்லணும் இசைத்தூரல். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமா எங்களோட பகிர்ந்துக்கங்க. அதற்கான மின்னஞ்சல் முகவரி AIR@gmail.com.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியாக வர காத்திருக்கிறது வண்ண கோளங்கள். இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், மாலை 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று

0: இரவு 7 மணிக்கு கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் உரை வழங்குகிறார் மா பாண்டிசெல்வம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வேளாண்மை துறை தரக்கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேரலை. இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள 1வது உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டி இந்தியாவின் பாரம்பரிய ஆரோக்கிய பயிற்சியை ஒரு உலகளாவிய விளையாட்டுத் துறையாக நிலைநிறுத்துவதில் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், இப்போட்டிக்காக 75 நாடுகள் பதிவு செய்துள்ளதாகவும் உலகம் முழுவதிலுமிருந்து 500க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். கர்நாடக அரசால் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை தொடர்பாக ஒத்தேசிக்கப்பட்டுள்ள பூர்வாங்க பணிகளை தொடர்ந்து தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிடவும் விவசாயிகள் நலனை காத்திடவும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்தை ஜல்சக்தி அமைச்சகம் நிராகரிக்குமாறு பிரதமர் அறிவுறுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோபாலபுரம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் பொது விநியோகத் திட்ட செயல்முறை கிடங்குகள் அமுதம் நியாயவிலை அங்காடிகளில் மாநில உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்யக்கோரியும் உர விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் விழுப்புரத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் திரு நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறுதி நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண் சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமோ தெரிவித்து தீர்வு பெறலாம். தஞ்சையில் மேட்டூர் அணையை வரும் 12ஆம் தேதி திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்த விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையை ஒட்டி இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட ஆலயங்களில் குரு பயிற்சி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்க இருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
0: நேரம் 4:04 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இன்னைக்கு
2: வந்து தமிழ்

0: ரோடு விளையாடு கரெக்டா அந்த டைம் சொல்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போலயே.
1: இல்ல கண்ணுல படுதுங்க அப்படி நேரம் எப்படி பாருங்க நாலு நாலு நாலு.
0: சரி ரைட். இன்னைக்கு தமிழோடு விளையாடு நேயர்களே, வழக்கம் போலவே நீங்க தொட்டு வரலாம். தொலைபேசி எண்கள் 04-3-1-246-1 அல்லது 240-102-1. வனக்குளங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்க. வழக்கம் போலவே உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே எளிமையான கேள்விகளோட நானும் அதிபதி அவர்களும் காத்திருக்கோம். வாங்க விளையாடலாம் வண்ணக்கோளங்கள்.
1: வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்று வண்ணக்கோளங்கள் இணைகின்றோம். தொடருங்கள் எங்களோடு, நாங்கள் தொடர்கிறோம் உங்களோடு.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966 06.
2: Chill, chill, summer, hey! Cool, cool, shopping, hey!
3: நாள்தோறும்
4: காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: நேரம் 4:11 ஆயாச்சு. திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழோடு விளையாடு.
7: தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் நேர்களே, இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்களே எங்களோட சேர்ந்து பேசலாம். 4:31 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு என்னோட 240-102.1 மற்றும் 246-102.1 இந்த எண்களை நீங்கள் தொட்டு வரலாம்.
6: முதல் நேயர் வந்தாச்சு போலே. யார் எங்கிருந்து? வணக்கம் ஐயா. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆஹா, அவர் இணைப்பில் தான் இருக்காரு, ஆனால் இணைப்பில் இருக்கோங்கிறது ஐயாவுக்கு தெரியல. சரி, இன்றைக்கி தமிழோடு விளையாடுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் பாட்டுக்கு தமிழ் தான் ரொம்ப பெருசுன்ட்டு நிறைய கேள்வியெல்லாம் வச்சுருக்கீங்க போல்.
7: தமிழ் தான் பெருசுன்னு இல்லைங்க, தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சின்னதாக இருந்தாலும் இது வந்து பலருடைய பாரம்பரியம், இது வந்து ஒரு பெரிய வாழ்வியல் அப்படின்லாம் நான் வளைச்சிக்கிட்டே போகலாம்.
6: போய்கிட்டே இருக்கீங்களே, நம்மளோட நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
8: மாலை நேரம். வணக்கம் ஐயா.
6: வணக்கம் ஐயா. சொல்வது யார்?
8: கந்தரபோட்டை வட்டம் புதுநகர் சிற்றுண்டி கிராமத்திலேருந்து பேசுகிறேன் ஐயா.
6: ஐயா, உங்கள் பேர்?
8: என்னோட பேர் வந்து முத்து என்று கூறுகிறேன்.
6: முத்து.
7: தமிழோடு விளையாடு
6: விளையாடுனா ஆரம்பத்திலேருந்தே ஐயா தூய தமிழில் தான் பேசுன்ட்டுருக்காரு. முத்து ஐயா, தமிழ் மீது ரொம்ப ஈடுபாடா?
8: கண்டிப்பாக இருக்குமா ஐயா.
6: இருக்கு. சரிங்க, உங்களுக்கான கேள்வியை கேட்டுடலாமா?
7: மன்னித்து கொள்க சொல்றதுக்கு இணையான சரியான தமிழ் சொல் எது?
6: இன்னைக்கு
7: தமிழோடு விளையாடு பகுதியில் இருக்கக்கூடிய கேள்வி இதுதான். அதாவது மன்னித்துக்கொள்க அப்படிங்கிறதுக்கு சரியான இணையான தமிழ் சொல் எது? தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். 4:31 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு என்னோட 240-102.1 மற்றும் 246-102.1 இந்த எண்கள் வழியாக.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
0: நான்கு மணி 18 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டுக் கொண்டிருப்பது வண்ண கோலங்களில். இன்று தமிழோடு விளையாடு.
3: நம்மோடு வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம். வணக்கம் ஐயா.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. ஐயா யார் இங்கிருந்து?
4: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
3: சேரங்கசாமி ஐயா,
4: அப்படித்தான்
3: கூறினீங்க. அப்படித்தான் கூறினேன் ஐயா. அருமையா சொல்லிருக்காங்க.
0: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: சரிங்க. அதாவது அவர் முன்னாடி வந்த நேயருக்கு கேட்டிருந்தோம், முதல்ல வந்த நேயருக்கு கேட்டிருந்தோம், மன்னித்துக் கொள்க அப்படிங்கறதுக்கு இணையான சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் ஐயா.
4: அதான் பொறுத்தவர்களுக்கு என்று சொல்லுவாங்க.
3: பொறுத்தவர்கள் சரியான பதில்
0: பதில சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். சரி, இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? நற்றினை, குறுந்தொகை, பதிற்றுப்பத்து, திருக்குறள், இதுல பொருந்தாத ஒரு
3: நூல் எது?
0: நூல் எது?
4: திருக்குறள்.
0: ஆமா,
3: திருக்குறள். ஏன்னு காரணம் சொல்ல முடியுமா ஐயா?
4: இதுல சங்க இலக்கியங்கள் வருது, திருக்குறள் அதுல வராது.
3: சங்க இலக்கியங்கள்ல வராதுங்கறத தாண்டி இன்னும் துல்லியமா சொல்ல முடியுமா என்ன பதில்னு?
4: நான்
3: நீங்க அதாவது திருக்குறள்ங்கிறது சரியான தேர்வு, அதுதான் விடை.

0: ஆனா அதோட வந்து நாங்க இன்னும் துல்லியமான ஒரு காரணத்தை எதிர்பார்க்கிறோம். இன்னும் கூட அது வித்தியாசமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு.
1: இப்பொழுதுதான் தமிழ் ஆர்வமே திறமை
0: சிறப்புங்கய்யா, சிறப்பு. நம்ம
1: கற்றுக்கும்
0: தொடர்ந்து தொடர்ந்து
1: நம்புகிறேன்.
0: நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு கத்துக்கலாம். ஆனா நீங்க சொன்ன விடை சரியான விடைங்கய்யா. நன்றி,
1: வாய்ப்பு
0: நன்றிங்கய்யா,
1: நன்றி.
0: நன்றி. ரெங்கசாமி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை சொல்லிட்டாரு, அந்த வித்தியாசம் என்னங்கிறத சொல்லிட்டாரு. இன்னொரு நேரத்தை கேட்கலாமா?

0: GRK ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRK ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: சரஸ்வதியம்மா செங்கிலியான பொறுத்திருந்து. அம்மா இன்னும் கூட கொஞ்சம் நீங்க சத்தமா பேசலாம், நலமா இருக்கோம்மா, நீங்களும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம்.
1: சரி, எல்லாத்தையும் கேட்டியா சொல்லுங்க. நல்லா இருக்கு, ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு.
0: ஆஹா, நன்றி.
1: பண்ண குழம்பு செமையா இருக்கு, தெரியாததான் தெரிஞ்சுக்கிறேன், ஆனா சொல்லதான் எனக்கு வரமாட்டேங்குது.
2: அப்படி எல்லாம் இல்ல, சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. சரியா, இப்போ முன்னாடி வந்த நேயர் வந்து சரியான பதில சொன்னாரு. நற்றினை குறுந்தகை பதிற்றுப்பத்து திருக்குறள், இதுல பொருந்தாத ஒரு நூலை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா திருக்குறள் சொல்லிட்டாரு. இதுல இந்த திருக்குறள் ஏன் இதுல பொருந்தாது அப்படின்னு உங்களால ஏதாவது சொல்றதுக்கு முடியுமாமா? சரி சரி விட்டுங்க. சரி, திருக்குறள் எல்லாம் படிப்பீங்களா? விளையாடுறதுக்கும் நினைக்கிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தமிழ், கண், காலம், ஆமை, இதுல திருக்குறள்ல இடம்பெறாத ஒரு சொல் இருக்கு, அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: மறுபடி சொல்லுங்க சார்.
0: நான்கு சொல் இருக்கு, அதிபதி சொல்றாரு கேளுங்க.
2: தமிழ், கண், காலம், ஆமை.
0: இதுல ஒரு சொல் மட்டும் திருக்குறள்ல 1330 குறள்ல இல்லவே இல்ல. அந்த ஒரு சொல் என்ன சொல், மிச்சம் மூணு சொல் இடம்பெற்று இருக்கு. ஆமையா? ஒருமையுள்ள ஆமை போல்னு வள்ளுவர் சொல்லிருக்காரே.
2: இருந்தாலும் பரவாயில்லங்க, பரவாயில்ல. நீங்க வந்து நல்ல ஒரு தைரியமா நீங்க வந்து விளையாடுறதுக்கு
1: சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த விளையாட்டு.
2: சிறப்பு சிறப்பு.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிமா, நன்றி நன்றி.
2: ஒரு ஆர்வத்தோட முழு முயற்சியோட முழு மனதோட வந்து விளையாடிக்க போயிருக்காங்க சரஸ்வதியம்மா, அவங்களுக்கு பாராட்ட சொல்லணும். இதே போல நேயர்களே, நீங்க இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில எங்களோட சேர்ந்து விளையாடலாம். வண்ணக்கோளங்கள்ல இன்னைக்கு தமிழோடு விளையாடு. நேரம் பாத்தீங்கன்னா 4:27. எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருங்கள் எங்களோடு.

0: நேரம் 4:25 ஆயாச்சுங்க. திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கேட்டு நினைச்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில தமிழோடு விளையாடு, நம்ம இப்போ விளையாட வரப்போற நேர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். சங்கியாண்டு பற்றி பேசுறேன், சரஸ்வதி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன்கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்லசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சிமற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 4:32 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழோடு விளையாடிட்டு இருக்கோம். நம்மோடு வரப்போற அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்துன்னு கேட்டலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: ராஜாமணி
0: வின்சென்ட். அம்மா
3: தமிழ் அப்படின்ற வார்த்தை தான் இல்லாத
0: இல்லையா? அதாவது நாங்க ஒரு 4 வார்த்தை சொல்லி அதுல வந்து திருக்குறள்ல இடம்பெறாத ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த 4 வார்த்தை என்னென்ன?
4: நற்றினை, குறுந்தொகை, பதிற்றுப்பத்து, திருக்குறள்.
0: அது நூல்.
4: அந்த நூல்
0: அடுத்த கேள்விக்கு வந்துட்டாங்க அம்மா.
3: அது வந்து திருக்குறள் வந்து 12 கேள்வி நூல்கள். இது வந்து 8 தொகை.
4: சிறப்பு சிறப்பு சிறப்பு.
0: கேள்விகள் எதுவாயினும் என்கிட்ட பதில் இருக்கு அப்படின்னு சரியா இருக்காங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
4: இணைப்புல ராஜாமணி அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக அதை மீண்டும் நம்ம அறிவுறுத்தினா. அவங்க ரொம்ப சிறப்பா எப்போதுமே கேட்கிற கேள்விகளுக்கு தரமான கூடுதல் தகவல்களையும் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நேர்னு கூட சொல்லலாம் ராஜாமணி அம்மா. பாராட்டுகள் அம்மா உங்களுக்கு. இப்ப அடுத்தது நாங்க ஒண்ணு கேட்டிருந்தோங்களா, தமிழ் கண் காலம் ஆமை இதுல திருக்குறள்ல இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம்.
3: கண்ணு இருக்குது, ஆமை இருக்குது, அப்புறம் இன்னொன்னு காலம் இருக்குது. அதாவது தமிழ் மட்டும்தாங்க இல்ல, ஏன்னா தமிழ் மட்டும் இல்ல, அவரு எந்த யாரு தமிழனுடைய அடையாளம் எதுவுமே இல்ல. ஒரு ஆறோ, ஒரு கடலோ, ஒரு மலையோ, ஒரு ஆண்டாம் வேந்தர்களோ எதை பற்றியுமே அவர் குறிப்பிடல. அது அதனாலதான் பொதுமறையா சொல்லப்பட்டது.
4: சிறப்பு சிறப்புங்கம்மா. இதுக்காக தான் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க.
0: அதனால்தான் இந்த காரணங்களுக்காக தான் அது வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நன்றிம்மா ராஜாமணி வின்சென்ட் அம்மா.
3: நன்றிம்மா.
4: நேர்களை இதே போல வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில எங்களோட சேர்ந்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். தமிழோடு விளையாடு இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1. பம்டி பம்டி பக்கட்ட பம்டி பம்டி பட பம்டி பம்டி பம்டி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 4:40 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு தமிழோடு விளையாடு அப்படின்னு தான் விளையாடிட்டு இருக்கிறோம். மூன்று நேயர்கள்ட்ட கேள்வியா கேட்டுட்டோம், கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்கிற மாதிரி. ஆனா சொல்றத திரும்ப சொன்னா நல்லா இருக்கும்ல?
1: நல்லாதான் இருக்கும், ஆனா நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டே பேசுற மாதிரி இருக்கு.
0: இல்ல மனசுக்குள்ள வச்சுக்கலங்க, இப்ப வெளிப்படையாவே நானும் சொல்றேன். அடுத்து வந்து இது தமிழோடு விளையாடல வந்து நாப்பரல் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது புள்ளுக்கட்டு இல்லன்னு ஜல்லிக்கட்டு கால மல்லுக்கட்டும்னு பார்த்தா துள்ளிக்கிட்டு போய் அள்ளிக்கிட்டு வந்துச்சு புள்ளுக்கட்டை.
1: என்னமோ சொன்னீங்க புரியல,
0: போற வேகத்துல போற போக்குல சொல்லிட்டு போறது மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். நேயர்கள் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க வழக்கமா. அதாவது டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாப்பரல் பயிற்சி, இது வந்து அப்படியே சரளமா இருக்குங்க, சொல்லும் போது கேட்கும்போது சிரிக்கிறபடியா இருக்கும், ரசிக்கும்படியா இருக்கும். அப்படியெல்லாம் யாரு சொல்ல வராங்க அப்படிங்கறத பாக்கலாம். நேர்களே, நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில எங்களோட நீங்களும் பேசலாம். 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240 102 1 மற்றும் 246 102 1 இந்த எண்கள்ல

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 4:45 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாடு அப்படின்னு தான் விளையாடிட்டு இருக்கிறோம். நேயர்கள் சொல்லி 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240 102.1 மற்றும் 246 102.1 இந்த எண்கள்ல வரலாம்னு சொல்லியிருக்கோம்.
1: முதல் நேயர் வந்துட்டாங்க போலயே. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
2: கவிதா சார்.
1: கவிதாமா வணக்கம், மாலை வணக்கம்.
0: நல்லா கவனிச்சுக்கோங்க. புல்லுக்கட்டு இல்லைன்னு ஜல்லிக்கட்டு கால மல்லுக்கட்டுன்னு பார்த்தா துள்ளிக்கிட்டு போய் அள்ளிக்கிட்டு வந்துச்சு
2: புல்லுக்கட்டு.
0: நம்ம வீட்டுல எடுத்து வச்சிருக்கிறத சாப்பிட்டுட்டு ஓடிச்சா. கவிதா இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்களே. புல்லுக்கட்டு இல்லைன்னு ஜல்லிக்கட்டு கால மல்லுக்கட்டுன்னு பார்த்தா துள்ளிக்கிட்டு போய் அள்ளிக்கிட்டு வந்துச்சு புல்லுக்கட்டை.
2: புல்லுக்கட்டு கால ஜல்லிக்கட்டை தேடி
0: போயிடுச்சு. ஆமா, நம்ம விராலி மலை பகுதியில தான் ஜல்லிக்கட்டு நிறைய நடக்குமே, அப்படித்தானே? வேற யாராவது வராங்களா, அவங்க
1: விளையாடுறாங்களான்னு?
0: குரல்ல வந்து ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இனிப்புல நம்மளும் வந்துட்டோம், வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: இப்போ இந்த நாபிரல் பயிற்சியோடய அடுத்த நேரே நம்ம வந்து தேடி போறோம். நேர்களே அந்த நேர் நீங்களா கூட இருக்கலாம். தொட்டுவாங்க தொலைபேசி எண்கள் 0431 246 102.1 அல்லது 240 102.1. வந்திருக்கக்கூடிய அந்த நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். இருவருக்கும் மாலை வணக்கம். சங்கிலியானபுரம்
1: மணிமேகலை. அம்மா
3: சொல்லுங்க சார்.
1: சொல்றீங்களா, நீங்க சொல்றீங்களா அந்த நாப்பிரல் பயிற்சி?
3: ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க.
0: புல்லுக்கட்டு இல்லைன்னு ஜல்லிக்கட்டு கால மல்லுக்கட்டுன்னு பார்த்தா துள்ளிக்கிட்டு போய் அள்ளிக்கிட்டு வந்துச்சு புல்லுக்கட்டை.
3: புல்லுக்கட்டு இல்லேன்னு ஜல்லிக்கட்டு கால மல்லுக்கட்டுன்னு பார்த்தா துள்ளிக்கிட்டு போய் அள்ளிக்கிட்டு வந்துட்டு
1: சூப்பர்மா. புல்லுக்கட்டை வேக வேகமா சொல்லுங்க பாக்கலாம்.
3: சரி சார். புல்லுக்கட்டு இல்லேன்னு ஜல்லிக்கட்டு கால மல்லுக்கட்டுன்னு பார்த்தா துள்ளிக்கிட்டு போய் அள்ளிக்கிட்டு வந்துட்டு புல்லுக்கட்டை. புல்லுக்கட்டு இல்லேன்னு ஜல்லிக்கட்டு காலம் மல்லுக்கட்டுன்னு பார்த்தா துள்ளிக்கிட்டு போய் அள்ளிக்கிட்டு வந்துட்டு புல்லுக்கட்டை.
1: சரியா சார்?
0: கலக்கிட்டீங்க. என்ன சொல்லணும், பாராட்டுகள்.
3: நன்றி சார. நன்றி சார். நன்றி சார்.
0: அடுத்ததும் வந்து இதே மாதிரி ஒரு நாப்பிரல் பயிற்சி தான் இருக்கு. அதுவும் அந்த அதிர்ஷ்டசாலி நேயர் யாரு, திறமைசாலி நேயர் யாரு, தெளிவான நேயர் யாரு அப்படின்னு
1: பாக்குறேன்.
0: ஆமா, நாங்க காத்திருக்கிறோம்.
1: சரி, அது ஒரு வாட்டி சொல்லிருவீங்களா மாட்டீங்களா?
0: சொல்லிடலாமா? சொல்லிட்டா கூட நல்லாதான் இருக்கும். கொடக்குள்ள கடை இருந்தாலும், கூட கடைக்குள்ள இருந்தாலும், கூடக்குள்ள இருக்கிற காடை கேக்குற விலைக்குள்ள இருந்தாதான் வாங்க முடியும்.
1: மறுபடியும் அதே மாதிரிதான் இருக்கு. என்னமோ சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நேர்களை இதுக்கான இதை என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தொட்டுவாங்க. தொலைபேசி எண்கள் 0431 246 102.1 அல்லது 240 102.1.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி சாரதாஸ்.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்றுத் தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: நேரம் 4:54 ஆயாச்சு. திருச்சி ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்களில் இன்னைக்கு தமிழோடு விளையாடு அப்படின்னு விளையாடிட்டு இருக்கோம். நம்மோடு இணைய போகிற அந்த நேர் யாரு? வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
9: எனது பெயர் ராஜசேகரன், நான் திருச்சி ஆலம்பட்டி ரோட்லேருந்து பேசுகிறேன்.
8: ஆலம்பட்டி ரோட்லேருந்து ஐயா, ராஜசேகரன் ஐயா. ஐயா, உங்களுக்கு வந்து இந்த நா பிறழ் பயிற்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
9: சொல்லுங்கள்.
8: ஒரு முறை சொல்லிடலாமா என்னன்ட்டு?
10: நாங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நீங்க திரும்பவும் சொல்லணும், ஒரு 3 முறை வேகமா சொல்லணும். கொடக்குள்ள கடை இருந்தாலும், கூடை கடக்குள்ள இருந்தாலும், கூடக்குள்ள இருக்கிற காடை கேக்குற விலக்குள்ள இருந்தாதான் வாங்க முடியும்.

0: இருந்தாலும் கூட கடைக்குள்ள இருந்தாலும் கடைக்குள்ள இருந்தாதான் வாங்க முடியும்.
1: இன்னொரு முறை நான் சொல்றேன், நல்லா கேளுங்க, நல்லா சொல்றீங்க, நல்லா முயற்சி பண்றீங்க.
2: நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்குங்க, அந்த மீட்டர்ல கரெக்டா இருக்கு, ஆனா வார்த்தைகள் கொஞ்சம் மாறி போகுது. கவனிங்களே,
1: கொடைக்குள்ள கடை இருந்தாலும் கூட கடைக்குள்ள இருந்தாலும் கூடக்குள்ள இருக்கிற காடை கேக்குற விலைக்குள்ள இருந்தாதான் வாங்க முடியும்.
2: அருமையான முயற்சிகள் செஞ்சாங்க. இப்ப நம்ம வரப்படும் அடுத்த நேயர் செய்யறாங்களா பாக்கலாம் அதே முயற்சியை. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோங்க. ஏன் சந்திரசேகரையா, இன்னைக்கு காலையில ஏதாவது நிகழ்ச்சியில பண்ணிட்டீங்களா? நேற்று. சரிங்க, அப்ப உங்களுக்காக தான் இந்த நாப்பிரழ் பயிற்சி சொல்றீங்களா?
3: கூடக்குள்ள இருக்கிற காடை சொல்ல வரக்கூடிய விலை இருந்தாதான் வாங்குவோம்.
2: அருமையான முயற்சிங்க, அருமையான முயற்சி சந்திரசேகரையா, வாழ்த்துக்கள். ஐயா வந்து அருமையான ஒரு முயற்சி செஞ்சிருக்காங்க, நிறைவா வந்துட்டு. இன்னைக்கு தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில அந்த கடைசி சுற்றுடர் நேயர்கள் சார்பாக நானே சொல்லிடுறேன். கடைக்குள்ள கடை இருந்தாலும் கூட கடைக்குள்ள இருந்தாலும் கூடைக்குள்ள இருக்கிற காடை கேட்கிற விலைக்குள்ள இருந்தாதான் வாங்க முடியும் அப்படிங்கறதுதான்.
1: அதை நான் ஒரு முறை சொல்றேன் பாருங்களேன். கொடைக்குள்ள கடை இருந்தாலும் கூட கடைக்குள்ள இருந்தாலும் கூடக்குள்ள இருக்கிற காடை கேட்கிற விலைக்குள்ள இருந்தாதான் வாங்க முடியும்.
2: இந்த ஒரு நான் நிகழ் பயிற்சியோட இன்னைக்கு வண்ணக்கோளங்கள்ல தமிழோடு விளையாடு நிறைவுக்கு வருது. நன்றி நேயர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி,
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய PM வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இப்போது கட்டமைப்பு இளைஞர்கள், பயனாளிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தெரிவித்துள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகொள்கிறது என்றார். பெட்ரோல் விலை கட்டுப்பாடு குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறினார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெறுவதாகவும், பெரும் விலை உயர்வை தவிர்க்கவே இப்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கம் ஆணையர் அலுவலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்று வரும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இணையதள முன்பதிவு, நேர ஒதுக்கீட்டு முறை, பக்தர்கள் கூட்ட நெரிசல் கட்டுப்பாடு, தரிசன மேலாண்மை, கட்டணச்சீட்டு விநியோக ஒழுங்குமுறை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் புலியரை அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலில் குரு பேச்சு விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிக்கு மஞ்சள், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் மற்றும் 16 வகை மூலிகைப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, திருப்பத்தூர், விருதுநகர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், மதுரை, சேலம், தேனி, வேலூர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறினார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இந்தோனேஷியாவின் புற்றியை 21-17, 21-18 என்ற நேர் சுற்றுகளில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

புதன்கிழமையின் மாலை பொழுது இதம் கூட்டும் இதயம் வருடும் இனிமையான பாடல்களை வழங்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை கேட்டிருந்திருக்கிறோம். அந்திவானம் சிவந்திருக்கும் இந்த இனிய வேளையில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இப்போது பொன் மாலை.

பொன் மாலை கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நேரம் 5:07 ஆயாச்சுங்க. சாலையோரம் பூத்திருக்கும் பூக்கள் உன் நினைவையே தருகின்றது. உன் நினைவோடே நான் அருகில் செல்கிறேன், அங்கு நீயன்றி அவையே இருக்கிறது. நான் என்ன செய்ய, உன்னை தேடி வரவா, இல்லை பூக்களை பறித்து முகரவா?

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ, அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு.
7: நேரம் 5:15 போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டு நினைஞ்சிருக்கோம். இதமான பாடல்கள் அடுத்தடுத்து.

நேரம் 5:19 ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை கேட்டிணைஞ்சிருக்கோம். காதல் கொண்ட இந்த நெஞ்சை என்னதான் சொல்வது? ஏதோ பார்க்காததை பார்த்தது போல உன்னை கண்டவுடன் இத்தனை சந்தோஷம் கொள்கிறதே, ஏன்?

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 5:24 ஆயாச்சுங்க. பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி FM Rainbow 102.1.

ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 5:30 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். உன்னை பற்றி நினைக்கும் போது மனசு லேசாகிறது. ஆம், மனசு லேசாகிறது என்பது எத்தனை அர்த்தம் பொதிந்த சொல் என்று மனம் கனத்து போனவர்களுக்கு தெரியும்.

பொன்மாலை கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. எங்கிருந்தோ வந்து என் கைகளில் விழுந்திட்ட மலர் நீ, உன்னை மெல்லிதாக ஸ்பரிசம் கொண்டு உன்னை ரசித்து உன் கைப்பிடித்து வாழ்வதே இந்த வாழ்க்கை.

0: பொன்மாலை கேட்டிணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5:39 ஆயாச்சுங்க.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ எடுத்து ஒரு

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஏன்னா 5:44 போகுதுங்க. திருச்சி எஃப்எம் 9.1 பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கும். காத்திருக்கிறேன் நீ வர, என்னோடு பேச நீ வர வேண்டுமென காத்திருக்கிறேன். உன் பேச்சை கேட்டு லயிக்க, சிரிக்க, உன்னை ரசிக்க நீ வர வேண்டுமென காத்திருக்கிறேன். கண்மணி நீ வர வேண்டுமென காத்திருக்கிறேன்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: நேரம் 5:50 ஆக போகுதுங்க. பொன்மாலை

ஆய்வு செய்யப்பட்டதுடன் இந்தோ பசிபிக் தொடர்பான பிராந்திய மற்றும் உலகளாவிய வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் கே நாகராஜ் நாயுடு, கடல்சார் கண்காணிப்பில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் குவாட் நாடுகள் இன்று இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு ஒத்துழைப்பை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக அரசின் மேகதாது அணை தொடர்பான முன்னெடுப்புகள் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் செயல் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிடவும் விவசாயிகள் நலனை காத்திடவும் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், காவேரி படுகையில் அமைந்துள்ள பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெறாமல் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என கர்நாடக அரசிற்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பிற்கு 4ஆம் தேதியும், 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை 1ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெப்பத்தால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்கக் கோரியிருந்த நிலையில் இந்நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சென்ற மாதத்தில் விவாதிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும், வரும் மாதத்தில் காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் மூலம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விருதுநகர், திண்டுக்கல், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியது. இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை அமெரிக்க இணையை 26-28, 21-15, 21-13 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

6:03 ஆயாச்சு. ஆற வாரம் செய்யலாமா திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நம்ம செல்ஃபோன் கீபோர்டில் நம்ம ஒரு வார்த்தையை டைப் பண்ணும்போது பாதியிலேயே இது தானே நீங்கள் டைப் பண்ண வந்தீங்க அப்படின்னு அந்த கீபோர்டையும் நம்மக்கிட்ட கண்டுபிடிச்சி சொல்ல ஆரம்பித்தாச்சு. இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஒரு பக்கம், ஆனால் ஒரு வகையில் இது நம்ம ஆளுமையை தீர்மானிக்குது, நம்மளோட மொழி திறனை இது தீர்மானிக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்தடுத்த வார்த்தைகளை நம்மளோட மொபைல் ஃபோனே நமக்கு சொல்லும்போது ஓகேவாக தான் இருக்குது, இது கரெக்டு தானே அப்படின்னு நம்மளும் சூஸ் பண்ணிட்டு போயிடறோம். ஆனால் உண்மையாலுமே நம்ம டைப் பண்ண வந்தது அதுதானா, இல்லை அடுத்தடுத்து இதுவே கரெக்டாக சொல்லிடுமே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம அது சொல்கிறதையே கேட்டுட்டு போகிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இந்த ஆட்டோ டைப், இந்த கரெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட மொழி ஆளுமையும் நம்மளோட சிந்தனை திறனையும் கூட கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதையும் ஒரு பக்கம் மனசில் யோசிச்சுக்கிட்டே இந்த மாலை பொழுத உற்சாகமாக கொண்டாடலாமா

நேரம் 6:09 ஆயாச்சுங்க. ஆற வாரம் கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடவும். வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்மள்ட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம ஊரில் கரண்ட் இருக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி நம்ம நிறைய வேலை பார்ப்போம். அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கே தெரியும். இப்போது எங்கே கரண்ட் இருக்காது நாளைக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளை, அதாவது புதன்கிழமை அன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சிறுகாம்பூர் பிரிவு அலுவலகத்துக்கு உட்பட்ட இடங்கள், மணச்சநல்லூர் மேற்கு, மணச்சநல்லூர் டவுன் அதுக்கு உட்பட்ட இடங்கள், புலிவளம் பிரிவு. என்னென்ன ஊர்? சிறுகாம்பூரில் அந்த பிரிவு அலுவலகத்துக்கு உட்பட்ட மூவானூர், வேங்கை மண்டலம், தண்ணீர்பந்தல், மேல கண்ணுக்குளம், கீழ கண்ணுக்குளம், பார்வதிபுரம், குருவம்பட்டி, கல்லூர், வேப்பந்துறை, சோழங்கநல்லூர், செந்தாமரைக்கண், சிறுகாம்பூர், கரியமாணிக்கம், சென்னகரை, ராமகிரிப்பட்டி, செங்குடி, வாழ்மாள்பாளையம்.

செட்டிமங்கலம், நெய்வேலி, கிளியநல்லூர், வாத்தலை, மணியம்பட்டி, சிலையாத்தி, துடையூர், பாண்டியபுரம், சுனைபுகநல்லூர், ஈச்சம்பட்டி இந்த இடங்களில், அப்புறம் மணச்சநல்லூர் மேற்கு, மணச்சநல்லூர் டவுன் இந்த பிரிவு அலுவலகங்களுக்கு உட்பட்ட மூவராயம்பாளையம், கவுண்டம்பட்டி, குருவிக்காரன்குளம், காட்டுக்குளம், தீராம்பாளையம், தில்லாம்பட்டி, பழையூர், செங்குழிப்பட்டி, உடையாம்பட்டி, திருப்பஞ்சிலி, திருவரங்கப்பட்டி, பெரமங்கலம், சத்திரப்பட்டி, மாயாண்டிக்கோட்டம், காலவாய்ப்பட்டி, பூணாம்பாளையம், திருவெள்ளரை, ராசாம்பாளையம், சாலக்காடு இந்த ஊர்கள், அப்புறம் புலிவளம் பிரிவு அலுவலகத்துக்கு உட்பட்ட புலிவளம், மண்பாறை, சந்தனப்பட்டி, டீ புதுப்பட்டி, பழம்புதூர், திருத்தலையூர், நல்லையம்பட்டி இந்த இடங்கள்லாம் காலையில் 9 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 6 வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி FM 9.1 102.1.

0: ஆரவாரம் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.
1: உட்கார்றது கூட நேரம் இல்லாம நம்ம உழைச்சுகிட்டே இருக்கோம்.
2: உடல்
1: ஆரோக்கியமா இருந்தாதான் இப்படி ஓயாம நம்ம உழைக்கவும் முடியும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடற உணவுலயும் அக்கறை இருக்கணும், நம்ம வாங்குற உணவு பொருட்கள்லயும் கவனம் இருக்கணும்.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
1: இன்னைக்கு உணவே மருந்த நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
4: நம்முடைய ஆரோக்கியத்தின் அடித்தளம் அதுதாங்க உணவுப் பொருட்களோட லேபிள். உணவுப் பொருட்களின் லேபிளை சரியா படித்து வாங்குவது மிகவும் முக்கியம். சந்தையில கவர்ச்சியான நிறங்கள்ல ஆரோக்கியமானது அல்லது கொழுப்பு குறைந்தது போன்ற வாசகங்களுடன் விற்கப்படும் ஒவ்வொரு பாக்கெட் உணவுப் பொருட்களுக்கு பின்னாலேயோ மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்கு. அது நம்மை நோய் பக்கம் தள்ளக்கூடியது. இந்த பொறியில சிக்காம இருக்க நாம அனைவரும் விழிப்புணர்வு உள்ள நுகர்வோராக மாற வேண்டும். லேபிளை படிப்பதுங்கிறது நாம வெறும் நேரத்தை வீணடிப்பது இல்லைங்க, அது நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு முதலீடு. இது உங்கள் கையில் உள்ள ஒரு ஆரோக்கியத்திற்கான திறவுகோல் அப்படிங்கறத நாம மறக்க கூடாது. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட விளம்பரத்தை நம்புறதை நிறுத்திட்டு நாம கண்டிப்பா லேபிளை பார்த்து அதோட உண்மைத்தன்மையை கண்டறியணும். முதலாவதாக நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லேபிள்ல உள்ள சர்க்கரை கொழுப்பு போன்ற மதிப்புகளை பார்க்கணும். இந்த மதிப்புகள் பரிமாறல் அப்படிங்கிற அளவீட்டுல கொடுத்துருக்கும். அது நீங்கள் ஒரு முழு பாக்கெட்டை சாப்பிட்டா அதில் எத்தனை பரிமாறல்கள் இருக்குதோ அத்தனை மடங்கு நாம அதுல இருக்க சர்க்கரையும் கொழுப்பையும் நம்ம உடல்ல சேர்க்கிறோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. தேவையற்ற கலோரிகளை தவிர்த்து நாம தினசரி தேவைக்கு ஏற்ப உணவை தேர்ந்தெடுக்கணும். மூலப் பொருட்கள் அனைத்தும் அவை பயன்படுத்தப்பட்ட அளவின் இறக்கு வரிசையில் பட்டியலிட்டிருக்கும். அதாவது ஒரு உணவுப் பொருளில் எது அதிகமா இருக்குதோ அது முதல்ல கொடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு சிற்றுண்டி வாங்கும்போது அதன் முதல் மூணு பொருட்கள் கவனிக்க வேண்டும். முதல் மூன்று பொருட்களில் மைதா, சர்க்கரை அல்லது எண்ணெய் இருந்தால் அந்த பொருளை தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் பொருளில் மூன்றில் இரண்டு பங்கு ஆரோக்கியமற்ற பொருட்களாகவே இருக்கின்றது என்று அர்த்தம். அடுத்ததாக சர்க்கரையின் பன்முக பெயர்களை கவனிக்க வேண்டும். சர்க்கரையை ஒரே பெயரில் குறிப்பிடாமல் குளுக்கோஸ், சுக்ரோஸ், கான்சிரப், டெக்ஸ்ட்ரோஸ் போன்ற பல பெயர்களில் சர்க்கரை ஒளிந்திருக்கும். இந்த பெயர்கள் பட்டியலில் அதிகமாக இருந்தால் நீங்கள் சர்க்கரையை அதிகமாக சாப்பிடுகிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்ததாக ஊட்டச்சத்து மதிப்புகள். இங்கே மாவு சத்தின் அளவு, நார்ச்சத்து, புரதம், கொழுப்பு மற்றும் சர்க்கரையின் அளவு கொடுக்கப்பட்டிருக்கும். இதை கவனமாக வாசிக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து இனி ஒரு பொருளை வாங்கும் போது அதன் நிறத்தையோ அல்லது கவர்ச்சியோ அல்லது கவர்ச்சியான விளம்பரத்தை பார்த்தோ ஏமாறாமல் லேபிளின் பின்புறம் திருப்பி அதிலுள்ள உண்மைகளை படிக்கணும். உங்கள் உடல் உங்களுக்குடையது. அதில் என்ன சேர்க்க வேண்டும் என்பது நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே லேபிளை படித்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: உணவுப் பொருட்களை வாங்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.

0: வாரம் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.
1: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு

தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த

0: பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி வார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides. தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT பிரைட்ஸ் ஃப்ரம் GRT ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட்.

நேரம் 6:46 ஆக போகுது. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை. நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இந்த இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி இன்றைக்கி நேரலையில். இன்றைக்கி நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன தெரியுமா? குறுவை சாகுபடியில் சமசீர் உர மேலாண்மை. இந்த தலைப்பில் நம்மோட வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாடுடைய உதவி இயக்குனர் டி. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நேர

இணையிருக்காங்க. நிகழ்ச்சியில் விவசாய பெருமக்களே, உங்களோட சந்தேகங்களை கேட்டு நீங்கள் ஐயாகிட்ட இருந்து விளக்கங்களை பெறலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 246 101 அல்லது 240 102 1. இன்றைக்கி உழவர் உலகம் நிகழ்ச்சி 7/25 குறுவை சாகுபடியில் சம சீர் உர மேலாண்மை நிகழ்ச்சியில் வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் ஐயா பங்கேற்க இருக்காங்க.

ஆற வாரம் கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளோட பகிர்ந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் எல்லா வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களையும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருவாய் தீர்வாயம் நடக்க போகுதான். அதாவது ஜமாபந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜமாபந்தியில் நம்ம போயிட்டு நில உடைமையாளர்கள் பட்டா மாறுதல், அப்புறம் வந்து எல்லை பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அதுக்கு, அப்புறம் வீட்டு மனை ஒப்படைப்பு, நில ஒப்படைப்பு, அப்புறம் முதியோர் உதவி வகை, இது தொடர்பான கோரிக்கை மனுக்களை அளித்து நம்ம வந்து தீர்வு காணலாம். அதிகாரிகள் வந்து அந்தந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் தயாராக இருப்பாங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நாட்களில் வேலை, நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த சிறப்பு முகாம் நடைபெறப் போகுது, இதில் எல்லாரும் வந்து சிறப்பாக நடத்தி கொடுங்க, பொதுமக்களான உங்களுக்காக தான் நாங்கள் இதை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருவாய் தீர்வாயத்தோட நிறைவு நாளில் வேளாண் திட்டங்கள் தொடர்பான கருத்துருக்களும் கூட, அப்புறம் முன்மொழிவுகள், கோரிக்கைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த கூட்டத்தில் பாசனம் தொடர்பான இந்த கோரிக்கைகளையும் கூட தெரிவித்து பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கள்லையும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்கும் வருவாய் தீர்வாயம், அதாவது ஜமாபந்தி நடக்கப் போகுதுங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

ஏன்னா 6:53 ஆக போதுங்க. ஆற வாரம் செஞ்சிட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள், இவங்க ஏரிகள், குளங்கள், கண்மாய்களில் களிமண், வண்டல் மண் ஆகியவற்றை கட்டணமின்றி எடுத்து செல்ல இப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. விவசாய பண்பாட்டிற்காக நன்சை புன்சை நிலத்தில் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள், பொது பயன்பாட்டுக்காக, அப்புறம் மண்பாண்ட தொழிலுக்காக இப்படி தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கிட்டருந்து நீங்கள் சான்றும் கூட பெற்று இந்த விண்ணப்பங்களை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: ஆரவாரம் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். இது வானிலை முன்னறிவிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். தமிழகத்தோட ஓரிரு இடங்கள், புதுவை காரைக்கால் பகுதியில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட, அதாவது எந்த அளவுக்குனா மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு இடையில் காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதனால் அப்படின்னா, சுமார் 3.1 கிலோமீட்டர்லேருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடலிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் வரைக்கும், அப்புறம் தென்மேற்கு வங்கக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை, ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது நிலவு தான். அதனால் இந்தளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மீனவ நண்பர்களுக்கும் தனியாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இம்மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிலேயே 60 கிலோமீட்டர் வேகத்துலையும் கூட வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போக வேண்டாம் அப்படின்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா,

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:00. இப்போ நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துகள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800-11-7800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இக்கூட்டணியின் செயல் திட்டத்தின் முன்னேற்றம் ஆய்வு செய்யப்பட்டதுடன் இந்தோ பசிபிக் தொடர்பான பிராந்திய மற்றும் உலகளாவிய வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் கே நாகராஜ் நாயுடு, சுதந்திரமான வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாடின் உறுதிப்பாட்டை இக்கூட்டம் வலியுறுத்தியதாக கூறினார். மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் இத்துறை சார்பான பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில்

வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு செயலாளர் டாக்டர் செல்வராஜ், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய மேலாண்மை இயக்குநர் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்றனர். அஇஅதிமுக உறுப்பினர் இசக்கி சுப்பையா இன்று பேரவைத் தலைவர் ஜே சி டி பிரபாகரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிப்பதை அடுத்து அம்பாசமுத்திரம் தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகள் காலியாக உள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு பணிகள் போக்குவரத்து தொடர்பான மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் சாலை விதிகளை முறையாக பின்பற்றுவது, விபத்துகள் ஏற்படாமல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது மற்றும் விபத்து ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அதனை சரி செய்வது, பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8:00.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. வறுமைய குழந்தைங்க எப்படி உணர்றாங்க, அதனால அவங்க என்னென்ன இழக்கிறாங்க, அதுக்கான காரணம் தெரிஞ்சாலும் அத சரி செய்ய முடியாத பருவத்துல அந்த மனசு படுற பாட்ட கதவுங்கிற சிறுகதையா படைச்சிருக்காரு எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள். அந்த கதவின் ஒவ்வொரு அசைவையும் எடுத்துரைக்க இணைகிறார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள்.
3: இயற்பெயர் ராயங்குள ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் ராஜநாராயண ராமானுஜ நாயக்கர் என்பது இவருடைய பெயரை சுருக்கி கி ராஜநாராயணன் என்று அவர் வைத்துக் கொண்டார். 1923 செப்டம்பர் 16 பிறந்தவர். இவருடைய துணைவியார் பெயர் கணவதி அம்மாள், பிள்ளைகள் திவாகரன் பிரபாகரன். இவர் ஒரு முழுநேர விவசாயி. இவர் சிறந்த கதை சொல்லி சிறந்த எழுத்தாளராக இருந்தார். மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கியதில்லை. பள்ளிக்கூடத்தில் மழைக்கு ஒதுங்கிய போது கூட நான் பள்ளியை பார்க்காமல் மலையை பார்த்து கொண்டு இருந்து விட்டேன் என்று கூறுவார். 7வது வரைக்கும் தான் எழுத்தாளர் கீரா அவர்கள் படிச்சிருக்காங்க. ஆனா பிற்காலத்துல பாண்டிச்சேரியில அவர் தமிழ் பேராசிரியரா அவர் இருந்தார். அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர்கள். கரிசல் காட்டு தந்தை என்று அழைக்கப்படுபவர். கு அழகிரிசாமியோட சிறந்த நண்பர். 1991 சாகித்ய அகாடமி விருது கோபலபுரத்து மக்கள் நாவலுக்காக இவர் பெற்றார். அவருடைய முக்கியமான கருத்து பேச்சு மொழியே மொழியின் சரியான வடிவம் அப்படின்னு சொன்னாரு. 1947 1951 இடையில விவசாயிகள் போராட்டத்துக்காக சிறைக்கு போனாரு. இந்திய பொது உடைமை கட்சியோட உறுப்பினர் அவரு. அவருடைய முதல் சிறுகதை மாயமான் அப்படிங்கிறது 1959 சரஸ்வதி இதழில் வெளிவந்துச்சு. கரிசல் மக்களோட வாழ்வு, அவங்களுடைய துன்பவியல் வாழ்க்கை, தென் தமிழக மக்களோட வாழ்க்கையை இவர் அப்படியே எடுத்துக்காட்டியவர். கரிசல் காட்டு சொல்லகராதியை உருவாக்கியவர். கிடை பிஞ்சுகள்ங்கிற குறுநாவல்களை அவர் எழுதினாரு. அதே மாதிரி கோபல்ல கிராமம், கோபலபுரத்து மக்கள், அந்தமான் நாயக்கர் இந்த நாவல்கள் எல்லாம் எழுதினாரு. 7 கட்டுரைகள் சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காரு. இவரோட கிடை குறுநாவல் வந்து ஒருத்திங்கிற திரைப்படமா ஆக்கப்பட்டுச்சு. கரண்ட்ங்கிற சிறுகதை இந்தி திரைப்படமா உருவாக்கப்பட்டுச்சு.

0: பல்வேறு விருதுகளை கீரா அவர்கள் பெற்றிருக்காங்க. இலக்கிய சிந்தனை விருது, சாந்தோம் பன்னாட்டு கிறித்தவ சங்கத்தோட சிறந்த எழுத்தாளர் விருது, தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற விருது, மனோன்மணியம் சுந்தரனார் விருது, கன்னடா தமிழ் இலக்கிய தோட்ட தமிழ் இலக்கிய சாதனையாளர் விருது, அப்படின்னு ஏகப்பட்ட விருதுகளை கீரா அவர்கள் பெற்றிருக்கிறார். கதவுங்கிற சிறுகதையில ஒரு ஏழை குடும்பம், அந்த குடும்பத்துல அப்பா வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாரு, அம்மா இருக்காங்க, குழந்தைங்க மூணு பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு தம்பி இருக்கான், ஒரு கை குழந்தை இருக்கு. அவங்க அம்மாவும் காலைல வேலைக்கு போயிருவாங்க. அவங்க வீட்டுல ஒரு கதவு ஒண்ணு இருந்துச்சு, நல்ல பழங்கதவு. பக்கத்து வீட்டு குழந்தைங்க எல்லாரும் அந்த கதவுக்கு வந்துருவாங்க. அந்த கதவுல இந்த குழந்தைங்கெல்லாம் என்ன செய்யும்னா, கதவு விளையாட்டு, அதாவது பஸ் விளையாட்டு விளையாடுறது. கதவு பிடிச்சிட்டு தொங்கிட்டு எல்லாரும் எங்கே போகணும் அப்படின்னோடனே திருநெல்வேலி இப்படி ஒவ்வொரு ஊரா சொல்றது, லட்சுமியோட தம்பி சீனிவாசன் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுப்பான், கதவை அப்படி ஆட்டுறது, எல்லாரும் எங்கே போகணும் அப்படின்னோடனே திருநெல்வேலி இப்படி ஒவ்வொரு ஊரா சொல்றது, இப்போ திருநெல்வேலிக்கு போகிறேன் அப்படின்னோடனே சரி இருந்தா டிக்கெட்டு அப்படின்னோடனே கதவை அப்படி ஆட்டி விடுறது. இப்படி டெய்லியும் கதவு விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். தெருவில் ஒரு தீப்பெட்டி படம் கிடக்குது, அதில் ஒரு நாய் படம் இருக்குது, அந்த நாய் படத்தை எடுத்து லட்சுமி சந்தோஷமாக அந்த கதவுல ஒட்டி வைக்கிறா. அப்போ அதை பார்த்து அவங்க தம்பி சந்தோஷப்படுறான். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷமான அந்த விஷயம் என்னென்னா, அந்த வீட்டு கதவு தான். அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஊர் தலையாரி வர்றாரு, அவங்க அம்மா வரி கட்டலை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த நாளும் வர்றாரு, அந்த அம்மா சொல்லுது அவரும் ஊருக்கு போய் 4-5 மாசம் ஆச்சு, என்ன தகவல்னே தெரியல, மழையும் ஒன்றும் இல்லை, எந்த வரியை கட்டுவேன், ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட முடியல, இந்த குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு அந்த அம்மா வறுமையை சொல்லுது. ஒரு 2-3 நாள் சென்று ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வர்றாரு, அந்த கதவை பேத்து எடுத்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போகல கூட அந்த எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து பின்னாடி ஓடுதுங்க, தூக்கிட்டு போகிறவங்க ஓடுங்கன்னு விரட்டி விட்றாங்க. எல்லாரும் சோகமாக அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க, கதவு விளையாட்டு நம்ம விளையாட முடியாதேன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு கதவு இல்லையேன்னு ஓன்னு அழுகிறா. ரொம்ப குளிர்காலம் வேற, இரவெல்லாம் தூங்க முடியலை, அந்த குளிர் வாடையில் கை குழந்தை இறந்தே போயிடுது. இந்த மாதிரி எல்லா வறுமையும் சூழ்ந்து இருக்கையில் ஒரு நாள் வந்து பள்ளிக்கூடம் போகிறாங்க அந்த குழந்தைங்க. அக்கா நம்ம கதவு நான் பார்த்தேன் வான்னு சொல்லி போய் பார்க்கல, பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒரு சாவடியில் அந்த கதவை வச்சுருக்காங்க. அப்படியே கரையை அரித்து சும்மா கிடக்குது, ஒரு பயனும் இல்லாமல் கிடக்குது. ஒரு வீட்டோட மொத்த சந்தோஷமும் அந்த கதவு தான். இப்போ ஒரு பயனும் இல்லாமல் வரிங்கிற பேரில் அது கிடக்கும். இங்கே அதை பார்த்துட்டு போய் தொட்டு அழுவாவ கட்டி பிடிச்சி அழுவாங்க அந்த குழந்தைங்க. கதவுங்கிற சிறுகதை இந்த மாதிரி முடியும். அதாவது ஏழைங்களோட நிலைமை, அந்த கரிசல் காட்டு மக்களோட நிலைமை வந்து குறிப்பாக குழந்தைங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வறுமையோடு சேர்த்து நகைச்சுவையும் சொல்லியிருப்பார், கஷ்டத்தையும் சொல்லியிருப்பார், மக்களோட வாழ்வியலையும் எடுத்து சொல்லியிருப்பார். அப்படியான சிறுகதை தான் இந்த கதவுங்கிற மிகச்சிறந்த சிறுகதை.
1: எழுத்தாளர் கீரா அவர்களின் ஒவ்வொரு படைப்பிலும் கரிசல் மண்ணை நம்மால் நுகர முடியும் என்பதற்கு அவரது கதவு சிறுகதையே சான்று பகரும் என்றார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள். இயல்பாய் இயற்கையில் நடக்கும் காட்சி நம் எண்ணங்களின் நீட்சியாய் எழுத்துரு பெற்று கவிதையாய் பிரசவிக்கும் போது நமக்குள் துளிர்வது என்னவாயிருக்கும் என கவிஞர் பாரதி மோகன் அவர்களிடம் கேட்டபோது,
2: வாழ்வு என்பது மிக அழகானது அப்படிங்கறது இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல எல்லாமே அழகுதான், பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாமே காரண காரியத்தோட தான் இருக்கு அப்படிம்பாங்க. அது போலதான் நாம என்ன மனநிலையில இருக்கிறோம் அப்படிங்கறதான் புறப்பொருள் வந்து நமக்கு வலியவோ துன்பத்தையோ ஏற்படுத்துறது தவிர எல்லாமே மிகச்சரியாக தான் நடந்திருக்கு. மனம் என்பதுதான் மிகப்பெரிய நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மனம் என்பதுதான் மிகப்பெரிய வரம்னு சொல்லுவாங்க. நிகழ்வை இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இப்படியாக இருக்கலாம் அப்படிங்கறத மனம் தான் மாத்தி பார்க்கறத தவிர மற்றபடி இங்கெல்லாம் ஒரே விஷயமா தான் நடக்குது. காதலியை பார்க்கிறார் அல்லது ஒரு பிடித்தவர்களை பார்க்கிறார், அப்போ வந்து எல்லாமே அழகா இருக்கு, அவங்க போட்டிருக்க ஆடை நல்லா இருக்கு, அவங்க நடந்து வர அழகு நல்லா இருக்குது, அவங்க பேச்சு நல்லா இருக்கு, அவங்க மனம் நல்லா இருக்கு, இல்லாத விட எல்லாமே அழகா இருக்கு, நம்ம போய் தனியா ஒரு இடத்த எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல தான் இந்த கவிதையை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கவிஞர் பழனி பாரதி ஒரு கவிதை சொல்றாரு, 100 கிளை நீட்டி 1000 பூ பூத்து 1000 இலை அசைத்தால் உன் அழகில் எங்கன அமரும் இச்சிறுக்குருவி அப்படின்னு கேட்கிறாரு. மிக அழகா, இந்த உலகமே அழகானது, இது அழகா தெரியும் போது நாம எங்க இருந்தா என்ன அப்படிங்கிறது தோணும் இல்லையா. இப்படியான பரவசமான ஒரு நிலையை வந்து கவிதை எழுதுறது தான் பழனி பாரதியுடைய கவி ஆளுமையில் கருதுறேன். காதலில் மிக அழகானது காதலி மட்டுமல்ல, காதலி வைத்திருக்கிற பொருட்களும் கூட அந்த காதலை போலவே அழகானது. அப்படி பார்க்கும்போது அவள் கையில் இருக்க

0: வளையலா, அவ காதுல இருக்க தோடா, அவ கால் கொலுசா, இல்லை காலில் எடுத்திருக்கிற செருப்பா, அவள் வைத்திருந்தா எல்லாமே அழகுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவர் மிக அழகா சொல்றாரு, உன் கைப்பையை ஒரு நாள் திறந்து பார்த்தேன், ஒரு நிலவும் இரண்டு வானவில்லும் இருந்தன அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ அழகு பாருங்களேன். இது வந்து காதலி அப்படின்னு ஒரு குறியீடாக நம்ம பார்த்துக்கிட்டா கூட அன்பும் பேரன்பும் தான் இந்த கவிதைக்கான மூலம். எல்லா நிகழ்வுமே திரும்ப திரும்ப நடக்காது, ஒரு முறை தான் நடக்கும். அந்த ஒரு முறை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்வை இருத்தலை நியாயப்படுத்துகிற உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. இதை மிக அழகாக சொல்கிறாரு. ஒரு வாட்டி தான் எல்லாம் நடக்கும், திரும்ப நடக்காது. அந்த ஒரு வாட்டி எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்வை தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கு. நீ ஒரு முறை தான் பார்த்து விட்டு போனாய், என் வீட்டு ஆளுயர கண்ணாடி உன் நிழற்படமாகிவிட்டது. எவ்வளோ அற்புதம் பாருங்களேன். அந்த நிழற்படம்ங்கிறது ஒரு படிமம், அது துயரா மகிழ்ச்சியா அன்பா என்னவா இருக்குங்கிறது வாசக மனநிலையில் உள்ளது. ஒரு கவிதை வந்து இப்படித்தான் மொழிகளால் பேசிவிட்டு நம்மை மௌனத்தில் இறக்கிவிட்டு போய்விடுகிறது. நாம் என்னவாகிறோம் என்பது நமக்கே தெரியாமல் போய்விடுவது தான் மொழியியலின் கவிதையின் அழகு. அதாவது ஒரு கவிதை எப்போதுமே வாழச் சொல்கிறது, வாழ கற்பிக்க சொல்கிறது, வாழ வழி சொல்கிறது.
1: கவிஞர் பழனி பாரதி அவர்களின் கவிதையை இலக்கிய பேழையில் ரசிக்கும்படி தந்தார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.
2: நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் அடுத்ததாக இன்னைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கிருக்காங்க. பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் பேச தொட்டு வரலாம். தொலைபேசி எண்கள் 0431 246 102 1 அல்லது 240 102 1.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது.

0: புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டையொட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 1,87,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவு சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில

பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள

0: மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப்பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட நேரம் 7:25.
3: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: உழவர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இன்று குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாடு உதவி இயக்குனர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களுக்கு தொட்டு வர வேண்டிய அலைபேசி எண்கள் 0431-240-102-1 அல்லது 240-106-102-1. வாட்ஸ்அப் வழியான உங்களது சந்தேகங்களை தமிழில் தட்டச்சு செய்து உங்கள் பெயர் ஊருடன் 948-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள்.
3: அதற்கு புத்தம் புது முறைகளையும்
4: வேளாண் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. குறுவை சாகுபடிக்கான முன் தயாரிப்பு பணிகளில் விவசாயிகள் ரொம்ப மும்முரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு ஒரு விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சவால் இந்த இடுபொருள் செலவினத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது குறித்து.

0: அப்போ இந்த உரங்களை நம்ம எந்த வகையில் சரியான அளவில் பயன்படுத்தணும், சரியான உரங்கள் என்னென்ன, இந்த குறுவை சாகுபடியில் குறிப்பாக குறுவை சாகுபடியில் என்ன மாதிரி உரங்களை பயன்படுத்தினா நமக்கு செலவினம் குறையும் போன்ற பல விஷயங்களை இன்றைய உழவர்களும் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை இருந்திருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினரை வரவேற்போம். சார் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஒரு அடிப்படை புரிதலுக்காக, இப்போ விவசாயிகள்னால் தலைச்சத்துக்கு யூரியா போடுறாங்க, மணிச்சத்துக்கு டிஏபி காம்ப்ளெக்ஸ் உரங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த சமச்சீர் உர மேலாண்மை அப்படின்னா என்ன?
1: சமச்சீர் உர மேலாண்மை என்கிறது மண்ணின் வளத்தை பொறுத்து பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப பயிருக்கு எப்பெல்லாம் அந்த பயிருக்கு தேவையான சத்துக்கள் குறைபாடு எப்பெல்லாம் கிடைக்குதோ, இல்லை எப்போ அந்த பயிருக்கு வந்து சத்துக்கள் தேவையோ அதை வந்து பிரித்து நம்ம கொடுக்கறது தான் சமச்சீர் உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
0: அதாவது இப்போ நீங்கள் சொல்றது போல் ஒரு நாற்றங்காலாக இருந்தால்
1: அடி உரம்,
0: அப்புறம் வந்து
1: வர்றப்ப பூக்கும் பருவம், முதிர்ச்சி பருவம், அது மாதிரி பிரித்து பிரித்து கொடுக்கணும்.
0: சரி, அப்போ பயிருக்கு தேவையான சரியான அளவு உரங்கள் சரியான உரங்களை கொடுக்கணும்,
1: சரியான
0: சம அளவை கொடுக்கணுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்வது போல் எல்லா பயிர்களுக்கும், அது விவசாய பயிராக இருக்கட்டும் தோட்டக்கலை பயிராக இருக்கட்டும், பல்வேறு நிலைகளில் அதுக்கு சத்துக்கள் தேவை, நமக்கு உரங்கள் கொடுக்கணும். அப்போ விவசாயிகள் உர செலவீனத்தை குறைக்கவே முடியாதா?
1: ஆமாம், நீங்கள் கேட்குற கேள்வி அருமையான கேள்வி. இது வந்து இப்போ தமிழகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் தேவையான கேள்வி. இதில் என்ன அப்படின்னா, விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து உரங்களுக்கு போயிடுறாங்க, செயற்கை உரங்களுக்கு போகிறாங்க. ஆனால் அப்படி போகக்கூடாது. முதல்ல வந்து தன்னுடைய நிலத்துக்கு தன்னுடைய மண் வளத்தை பார்க்கணும். தன்னுடைய நிலம் வந்து வளமான மண்ணாக இருந்ததுன்னா அவங்களே ஒரு மண்வெட்டி எடுத்து வெட்டினாங்கன்னா ரெண்டு மூணு மண்புழு வரணும். அப்போ தான் நல்ல மண், தரமான மண், வளமான மண்ணு. அது இப்போ இல்லை. அப்போ விவசாயிகள் வந்து உடனடியாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வயலில் இருக்கிற எரு, இல்லை மண்புழு எரு, இல்லைனா சிட்டி கம்போஸ்ட்டு, இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமாக உர கம்பெனி நேஷனல் கம்பெனிகள் எல்லாமே இருக்குது, அவங்க எல்லாமே ஆர்கானிக் உரங்களை வந்து கொடுக்குறாங்க. அந்த எருவு அடிப்படையாக நம்ம போடணும். அதுதான் வந்து மண்ணில் இருக்கிற ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் ஆகி நுண்ணுயிரை வந்து மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் அதிகமாக ஆகி மண்ணை வந்து வளமாக மாற்றும். எருவு மட்டும் இல்லை, விவசாயிகள் வேளாண்மை துறையில் வந்து உயிர் உரங்கள் நிறைய இருக்குது. தலைச்சத்துக்கு உரம் இருக்குது, சாம்பல் சத்துக்கு இருக்குது, மணிச்சத்துக்கு இருக்குது, ஜிங்கு துத்தநாளத்துக்கும் உயிர் உரங்கள் இருக்குது. இந்த உயிர் உரங்களை அதிகமாக நம்ம விவசாயிக்கு வந்து பயன்படணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து விவசாய இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிச்சர் இருக்குது. ஒவ்வொரு பயிருக்கும் வந்து எம்என் மிச்சர் வந்து இருக்குது. இது வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா 5 கிலோ போடணும். இதே கரும்பாக இருந்தால் 10 கிலோ போடணும்.
0: நுண்ணூட்ட கலவை
1: இது வந்து அவசியமாக போடணும். இதே இப்போ நெல் போடுறாங்க அப்படின்னா விவசாயி வந்து பசுந்தால் உரம் இருக்குது, தக்கப்பூண்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் விளைவிச்சு பூக்கும் சமயத்தில் வந்து மடக்கி உழுகணும். அப்போ வந்து மடக்கி உழுவுற அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தல பயிரில் வந்து பார்த்திங்கன்னா வேர் முடிச்சிருக்கும், அதுவும் வந்து நமக்கு வந்து நைட்ரஜனை வந்து சேர்த்து கொடுக்கும், மண்ணுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அது மக்குறப்ப நன்மை செய்யக்கூடிய என்சம் மட்டும் இல்லாமல் குரோத்துக்கு தேவையான எல்லாமே வந்து கெமிக்கல் மாதிரி வந்து அது தயாரித்து வச்சு கொடுக்கும்.
0: சரி, அதாவது இப்போ நீங்கள் சொல்வது போல் வெறுமனே செயற்கை உரங்களை மட்டும் நம்பி இருக்க
1: நம்பக்கூடாது,
0: குப்பை ஏறு இயற்கை உரங்களையும் பயன்படுத்தணும். அதாவது ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை கையில் எடுக்கணும். சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
0: ஐயா சொல்லுங்க.
2: இப்போ கோடையில் வந்து நாங்கள் வந்து ஏடிடி 53 நடவு செஞ்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு செஞ்சிருக்கிறோம். ஆனா பாருங்க, அப்போ நாங்க வாங்கினது உரம் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 1400. ஆனா இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், 2500 ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு மூட்டை டிஏபியோ ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸோ. இதுல பாத்தீங்கன்னா யூரியாவை தவிர மற்ற அனைத்து உரங்களுமே விலையேறிடுச்சு. இதோட கூடுதலாக பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வேளாண்மை துறை மூலம் டெப்போல போய் விதைகள் கடந்த ஆண்டுகள்ல வாங்கிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா 50% மானியத்துல கொடுத்துதான் இப்ப மானியத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த இடுபொருள் செலவு எங்களுக்கு அதிகரிச்சு போச்சு. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கூடுதலாக 10,000 ரூபாய் அதிக செலவாக போகுது, 40 ரூபாய்க்கு மேல ஆக போகுது.
0: சரி,
2: இப்ப இந்த நாங்க வீடு கட்டுவதற்கு வழி என்ன? ஏன்னா உங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகரிக்கும் போது உற்பத்தியினுடைய எண்ணிக்கையே அதிகரிக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு பார்க்க போனா அதுவும் இல்லாம போயிருது. அப்ப இந்த செலவு

0: வீடு கட்டுறவங்க வேறு வழி என்ன இருக்கு அப்படிங்கிற சார் சொன்னா நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா ஐயா வணக்கம். நீங்க கேட்கறது உண்மையில நல்லது. இப்ப நீங்க நெல்லுக்கு போறீங்க அப்படின்னா, இப்ப வந்து நெல் நடக்கிற இதுக்கு முன்னாடியே வந்து பசுந்தால் போட்டிருக்கீங்களா? பசுந்தால் போட்டிங்க அப்படின்னா 25% வந்து குறைக்கலாம். அசோலா போட்டிங்கன்னா 10% நீங்கள் கொடுக்கலாம். கம்போஸ்ட் இது எருவு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5 டன் போடணும். அப்படி இல்லைன்னா மண்புழு வந்து அட்லீஸ்ட் 1000 கிலோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உரம் வந்து ஒரு 50% கொடுக்கலாம். அதன் பிறகு வந்து நெல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மண்ணுக்கு வந்து ஆய்வு பண்ணி எவ்வளவு செயற்கை உரம் வேணும் அப்படின்னா அதை வந்து எந்த வடிவத்தில் நம்ம கொடுக்கணும்னு பார்த்து நம்ம வந்து தேவையான உரம் மட்டுமே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செலவு கண்டிப்பாக குறைக்கீங்க.
2: அதை இப்போ நீங்கள் சொல்வது போல் சனப்பை தக்கு பூண்டு விதைத்தாலே யூரியா செலவில் ஏறக்குறைய ஒரு 15-20%
1: கண்டிப்பாக குறைக்கும்.
2: அடுத்த வருகின்ற பட்டத்தில் குறைக்கலாம்.
1: சரி,
2: அது அவர் ஐயா கேட்பது போல நம்ம உர செலவினத்தை எப்படி குறைப்பதுன்னா அதற்கு
1: ஒருங்கிணைந்த
2: உர மேலாண்மையை கடைபிடிப்பது, முக்கியமாக இந்த நமக்கு பலதானிய விதைப்பு அல்லது தக்கப்பூண்டு சனப்பு இந்த மாதிரியான நம்ம சாகுபடி செய்வதன் மூலமாக.
1: அதே மாதிரி நானோ யூரியா நானோ டிஏபி அதெல்லாம் விவசாயிங்க ஒரு பயன்படுத்தினா உர செலவு வந்து கண்டிப்பாக குறையும்.
2: சரி, இப்போ நம்முடைய விவசாயிகளுக்கு உரங்களை பயன்படுத்தும் போது வரக்கூடிய 2 சந்தேகம், நம்ம வந்து கலப்பு உரமோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அடி உரமோ போடும் பொழுது கை வழியாக நம்ம தெளிக்கிறதுங்கிறது ஒன்று. இப்போ திரவ வடிவ உரங்களும் வந்துடுச்சு, அப்போ எது அதிகமான சத்து இல்லை எது அதிகமாக பயன் தரக்கூடியது?
1: இது நல்ல கேள்வி. அதாவது மண்ணில் நம்ம போடுறப்ப வந்து எந்த உரமாக இருந்தாலும் மண்ணில் வந்து உடனடியாக பயிர் வந்து எடுக்க முடியாது. மண்ணில் வந்து நுண்ணுயிரினால தான் பயிருக்கு தேவையான தகுதியை மாற்றி பயிர் எடுக்கும். ஆனால் இலை வழியாக நம்ம போனோம்னா டைரெக்டாக நேரடியாக பயிருக்கு வந்து கிடைக்கும். இப்போ நானோ யூரியா நானோ டிஏபி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை உலக லெவலில் வந்து அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நானோ யூரியா நானோ டிஏபி வந்து நமக்கு வந்து இலை வழியாக கொடுக்குறனால பயன் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடியே நம்ம விவசாயிகளுக்கு தெரியும் உளுந்து போடுறாங்க அப்படின்னா அந்த உளுந்துக்கு வந்து 2% வந்து டிஏபி பூக்கும் சமயத்தில் வந்து போடுவாங்க, அப்போ வந்து மகசூல் அதிகமாக வரும். இன்றைக்கும் பாருங்கள் நம்ம கடலை இருக்குது, கடலை இருக்குது, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூக்குறப்ப வந்து 4% வந்து டிஏபி வந்து நம்ம இலை வழியாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக மகசூல் வந்து அதிகமாக வரும். ஏன்னா அனைத்து பூக்களும் காயாக மாறுறதுக்கான இது இருக்குது அந்த டிஏபி இலை வழியாக போடுறனால. அதனால் இலை வழியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நுண்சத்து கூட இலை வழியாக கொடுக்கறதுக்கு வந்து நிறையா வந்திருக்கு. போரான் சத்து வந்து பார்த்திங்கன்னா இலை வழியாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. துத்தநாகம் சத்து பார்த்திங்கன்னா இலை வழியாக கொடுக்கறது நல்லா வந்திருக்கு. இப்போ நானோ யூரியா நானோ டிஏபி மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என்பிஏகே மூணுமே சத்தும் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தும் இலை வழியாக கொடுக்கறதுக்கான திரவம் வரப்போகுது.
2: ஒரு கலவையாக கிடைக்கும்,
1: கலவையாக கிடைக்க போகுது.
2: சரி, அப்போ இலை வழியாக நமக்கு உரம் கொடுப்பதுங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு பயன்,
1: ரொம்ப பயன். மண் வந்து வீணாகாமல் சுற்றுச்சூழலில் வீணாகாமல் நமக்கு வந்து பயிருக்கு நேரடியாக கிடைக்கிறனால வந்து உண்மையிலே அது வந்து செலவும் கம்மி மகசூல் அதிகமாக அதனால் கிடைக்கும்.
2: இப்போ நம்ம குறுவை சாகுபடியில் பிரதான பயிர் நமக்கு நெல் தான்.
1: நெல் தான்,
2: அதுவும் குறிப்பாக இந்த நெல்லில் வந்து இந்த நுண்ணோட்ட குறைபாடு காரணமாக விளைச்சல் பாதிப்பை விவசாயம்.
1: ஆமாம், கண்டிப்பாக கிடையாது.
2: அப்போ அந்த நுண்ணோட்ட கலவைக்கு இயற்கை இலை வழியாக நம்ம திரவ வடிவ உரங்கள் இருக்கா?
1: திரவ வழியாக நுண்ணோட்ட உரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இலை வழியாக நம்ம வந்து மண்ணில் போடுறப்ப வந்து நாம் வந்து 5 கிலோ நம்ம அடி உரமாக போடணும். இதே திரவ வழியாக போடுறப்ப வந்து நம்ம வந்து ஒரு 5% கரைசல் வந்து கிடைச்சா போடலாம். இப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா கலவையாக கிடைக்கல அப்படின்னா போரான் வந்து நுண்ணுலையாக போடுறதுக்கு 100 கிராம் 100 மில்லி வந்து வந்துருச்சு. ஜிங்கு வந்து சுத்தநாகம் பார்த்திங்கன்னா 100 மில்லி வந்திருக்கு. அது மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லையா எம்என் மிக்சரே இருக்குதுன்னா அதை வந்து 1 கிலோவே நமக்கு போதும். 1 கிலோவை வந்து ஒரு 200 லிட்டரில் தண்ணியில் கரைச்சி அதை இலை வழியாக நம்ம போடலாம், தெளிக்கலாம்.
2: சரி, இப்போ நமக்கு வந்து விவசாயத்தில் செலவினத்தை குறைப்பதற்கான ஒரு மாற்று வழியாக நம்ம வந்து இயற்கை வழி வேளாண்மையை கையில் எடுக்கிறோம். பரவலான விழிப்புணர்வோடு விவசாயிகள் நம்ம செய்துட்டு வராங்க. அப்போ அந்த இயற்கை உரங்கள் பயன்பாடு விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் கை கொடுக்கும்?
1: இது அருமையான கேள்வி. உண்மையிலே வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் 100% வந்து இயற்கை வேளாண்மை முறையில் நம்ம பண்ணலாம். விவசாயி வந்து கோடை உழவு செய்த பிறகு பசுந்தால் பயிரை வந்து விளைவிக்கணும்.

0: விளைவிச்சு அதை வந்து 45 தக்கு பூண்டு மாதிரி விளைவிச்சு 45 நாள் மடிக்கு உழுத பிறகு நெல் நாற்று நடவாங்க. நெல் நாற்றப்பட்டு விட்ட பிறகு அசோலா பயிரை வந்து விதைக்கணும். அசோலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளில் வந்து அது வந்து நிறையா ஒரு ஏக்கரில் வந்துடும். அதை வந்து அப்படியே மிதிச்சிட்டாங்கன்னா அசோலாவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தலை சத்து மட்டும் கொடுக்கல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்கே வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் உள்ள நைட்ரஜன் தலை சத்தை வந்து சேகரித்து நம்ம நிலத்துக்கு கொடுக்கும், அது பண்ணலாம். அதேமாரி விவசாயி வந்து அவங்க நிலத்தில் இருக்கிற குப்பை எருவோ இல்லை மண்புழுவோ எருவோ அதை எந்த அளவுக்கு அவங்க போட முடியுமோ, ஒரு 1000 கிலோ ஒன்றும் மட்டும் இல்லை 2 கிலோ 2000 கிலோ கூட அவங்க போடலாம். அது மாதிரி அவங்க இது போட்டுட்டு இயற்கையிலேயே இதெல்லாம் ஆரோக்கியமாக வரும். அப்புறமேரி மீன் அமிலம் அது தயாரிக்கலாம், பஞ்சகாதவியாக தயாரிக்கலாம். இது போல் அதை வந்து பூச்சி வெரைட்டி நார்மலாக இருக்கிற பூச்சி வெட்டி அதேமாரி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேளாண்மை துறையில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கோ ஆகவும் நோய்க்காகவும் நுண்ணுயிர் இருக்குது, டிரைகோட்டோமாவும் சூடா மாசமும் இருக்குது. இதெல்லாம் விவசாயி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1 கிலோ ஆரம்பத்திலே எருவில் கலந்து மண்ணில் போட்டாங்கன்னா வரக்கூடிய நோய் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், நோய் நெல்லில் நோயே வராது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா பூச்சி வெரைட்டியை வந்து இயற்கை பூச்சி வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா வேப்பையில பூது எருக்கு இலை இது மாதிரி இலைகள் வந்து புங்கை இலை ஆடுதுனா பாலை இது மாதிரி இலைகளை வந்து அவங்க நிலத்தில் வந்து என்னென்ன இலைகள் இருக்கோ வேப்ப இலையிலேருந்து புங்கை இலை இதெல்லாம் கிடைக்கிறதோ அதை வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து ஒரு 50 கிலோ அளவுக்கு எடுத்து அதை கொதிக்க வச்சு அதை மூடி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து 1 லிட்டர் எடுத்து பயிருக்கு எடுத்தாங்கன்னா அருமையான பூச்சி வெரைட்டி. இதே இல்லை அப்படின்னா ஒரு 200 லிட்டர் இதில் வந்து பக்கெட்டு மாதிரி இது இதில் வந்து இதை ஒரு 50 கிலோ போட்டு ஒரு இது வந்து சாணி வந்து மாட்டுடைய சாணி வந்து ஒரு 10 கிலோ போட்டு மாட்டுடைய சிறுநீர் வந்து ஒரு லிட்டர் போட்டுட்டு மீதெல்லாம் தண்ணி விட்டு ஒரு 15 நாள் டெய்லி காலையில் எடுத்துட்டு கிண்டிட்டு மூடி வச்சிடணும். அது 15 நாள் இருக்குது அது அருமையான பூச்சி வெரைட்டி தரும் வரும். அதுலேருந்து 1 லிட்டர் எடுத்து 1 ஏக்கருக்கு இது ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அருமையான பூச்சி வெரைட்டி நெல்லில் வந்து பூச்சி வராது. அப்போ நெல்லில் பொறுத்த வரைக்கும் 100% வந்து இயற்கை உரங்க முறையிலேயே நம்ம பண்ண முடியும். சத்துக்கள் தேவையான சத்துக்களை வந்து இயற்கை உரங்கள் மூலியமாகவே கொடுக்கலாம், பூச்சிகளை வந்து இயற்கை முறைப்படியே விரட்டலாம், நோய்களையும் இயற்கை வரையிலேயே நம்ம விரட்டலாம். பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பல வகைகள் வந்து மீன் அமிலம் இருக்குது, பஞ்சகாவியாக இருக்குது, இளநீர் கரைசல் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இயற்கையிலே 100% நெல்லில் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணலாம்.
1: அதாவது பசுந்தலை உரங்கள், பசுந்தால் உரங்கள், அசோலா பூச்சி விரட்ட, அசோலா பூச்சி விரட்டுவதற்கு மூலிகை மருந்துகள் இது எல்லாமே பயன்படுத்தும்.
0: இதோட அப்புறம் நுண்ணூட்ட உரங்களை
1: நுண்ணூட்ட கலவைகள் நிச்சயமாக அதை இப்படி செய்வது மூலமாக செலவினத்தை கணிசமாக குறைக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம் ஐயா, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: சொல்லுங்க ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க.
2: சார், இந்த பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டத்தில் இந்த சின்ன வெங்காயம் உற்பத்தி அதிகம் சார்.
1: சரி,
2: அதுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு வந்து எப்படி எப்படி சாகுபடி பண்ணலாம், எப்படி இந்த திருகல் நோயை கட்டுப்படுத்தலாம், திருகல் நோய் மலத்தஞ்சுன்னா வந்துடுது சார், அதுக்கு வந்து மருந்து என்ன பண்ணலாம் சரியா வரும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: நிச்சயமாக, இப்போ பொதுவாக இப்போ நமக்கு பெரம்பலூர்ல பிரதான பயிர் வந்து வெங்காயம், அதில் இந்த திருகல் நோய் அப்படிங்கிறது வருது. நமக்கு வேளாண்மை துறை மூலமாகவும் சரி அல்லது நமக்கு பயிற்சிகள் நடத்திட்டு வரமா, இந்த பயிர் பாதுகாப்பு பயிற்சிகள்
0: வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா நீங்கள் சொன்னது நல்லதுங்கய்யா. இப்போ வெங்காய பயிரை பொறுத்த வரைக்கும்ங்க நீங்கள் வந்து யூரியாவை போடக்கூடாது, அமோனியா சல்பேட்டு வந்து நீங்கள் போடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் பேப்பரில் போடுற மாதிரி இருந்த அந்த நியூஸு கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களுக்காக நான் போடுறேன். நீங்கள் கேட்டது வெங்காயத்துக்கு வாக நாளைக்கு காலையில் இன்னைக்கு நான் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு நான் பேப்பரில் போடுறீங்க.
1: அதான் கழுத்து திருகல் நோய் அதை
0: நாளைக்கு நான் வந்து பேப்பரில் நாளைக்கு
1: போடுறேன். நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது இந்த நோய் மேலாண்மைக்கு நம்ம பொதுவாக ஒரு பரிந்துரைனா என்ன சொல்லலாம், சூடோமோனஸ் மாதிரி எவ்வளோ கழி,
0: இது வந்து ஆரம்பத்திலே வந்து ட்ரைகோட்ரோமா சூடோமோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப வந்து விவசாயி வந்து ஒரு 2 கிலோ வாங்கி ஒரு 50 கிலோ எருவில் வந்து கலந்து ஒரு 15 நாள் கழிச்சு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வரவே வராது. இயற்கையிலே நம்ம வெங்காயத்துக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான பயிர், 70 நாளில் நமக்கு வெங்காயம் கிடைக்கிது. அப்போ வந்து இதை வந்து பண்ணனா நல்லது.
1: சரி மனோஜ், ஏதாவது வாட்ஸ்அப் வழியாக கேள்வியில் வந்திருக்கா?
3: ஆமாங்க, வாட்ஸ்அப் வழியாக மாதூர்லேருந்து காதர்வி இக்பால் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது கோடை சமயத்தில் வெப்பம் நமக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் எதிர்ப்பு

0: பராம கோடை மழையும் வந்துருது. நெல் வந்து நாற்றாங்கால் பருவத்தில் இருக்கும்போது அது சமயத்தில் துரதிருஷ்டமாக சாஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கோடை மழையும் கூட தாங்கி வளரக்கூடிய மாற்று பயிர்கள் நம்ம என்ன, ஒருவேளை கோடையில் பொருவாக குருவையில் நெல் போடுவோம், மாற்று பயிர்கள் என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
1: ஆ வணக்கங்கய்யா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுப்பயிர் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து தண்ணி போதுமான அளவு இருந்துச்சு அப்படின்னா மாற்றுப்பயிராக உளுந்து வந்து நீங்கள் பச்சை பயிர் நீங்கள் சாகுபடி பண்ணலாம். 60-70 நாளுங்கய்யா 65 நாளில் வந்து நல்லா முகத்தை முதிர்ச்சி வந்துடும். 70 நாளில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மகசூல் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி உளுந்து பச்சை பயிர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மகசூல் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மண்ணும் வந்து வளமான மண்ணாக வரும். காரணம் வந்து அதெல்லாம் பயிர் வகையினால அதில் வந்து வேரில் வந்து வேர் முடிச்சு இருக்கும். அது வந்து ஆகாயத்தில் இருக்கிற சலைச்சத்தை வந்து நம்ம மண்ணுக்கு வந்து நிறைய கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுங்கய்யா உளுந்துலாம் நீங்கள் போட்டிங்கன்னா.
2: சரி, இப்போ நமக்கு வந்து குருவை ஒரு சில பகுதிகளில் ஆழ்துளை கிணறு இருக்க வசதி இருக்கிறவங்க, தண்ணீர் வசதி இருக்கிறவங்க இந்நேரம் நம்ம நாற்று நடவு பணிகள் சில இடங்களில் நடவு பணிகளையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து நம்ம பருவமழை இன்னும் அதிகமாக தீவிரமாக பெய்யக்கூடிய பகுதிகளையும் அதை எதிர்பார்த்து காத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. தண்ணீர் குறைவான பகுதிகளில் அல்லது தண்ணீர் பிரச்சனை வரக்கூடிய பகுதிகளில் நெல்லுக்கு மாற்றாக என்ன பயிர்களை நம்ம யோசனை பண்ணலாம்?
1: நெல்லுக்கு மாற்றாக நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பயிர் வகை பயிர்கள்லாம் குறைந்த கால பயிர் உளுந்து பச்சை பயிர் நம்ம பண்ணலாம், இல்லைன்னா மக்காச்சோள பயிரை வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம், இல்லை பருத்தி பயிரை நம்ம தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப மாற்று பயிராக பருத்தி பயிரை சாகுபடி பண்ணலாம். இப்போ மக்காச்சோள பயிர்னாவும் மட்டும் இல்லாமல் பருத்தி பயிர் பண்ணலாம். உளுந்து என்னை பொறுத்த வரைக்கும் பயிர் வகை பயிர்களை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது.
2: நல்லது, சரி. நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு நேயர் இணைகிறார், வணக்கம்.
3: ஐயா வணக்கங்க ஐயா, மங்கப்பட்டியில இருந்து செல்லதுரை பேசுறேங்க ஐயா.
2: சொல்லுங்க.
3: வேளாண் பயிர்களுக்கு எல்லாம் உரை கரைசல் அடிக்கலாங்கிறாரு, தோட்டக்கலை பயிர்களுக்கு எல்லாம் உரை கரைசல் அடிக்கலாங்களா?
2: என்ன பிரச்சனை, நோய்க்கா பூச்சிக்கா?
1: சத்து பற்றாக்குறைக்கு வந்துங்க. நான் சொல்றது வந்து எல்லா பயிருக்குமே உரியது தாங்கய்யா. எல்லா பயிருக்கும் நீங்க வந்து அடி உரமா எருவை போடுங்க, உரம் போடுறது முன்னாடி எருவை போடுங்க, பண்ணுங்க, மண்புழு உரத்தை பயன்படுத்துங்க. மண்ணுடைய வளம் அதிகமா வரட்டும். மண் வளம் அதிகமா வந்தாலே பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் குறையும். தோட்டக்கலை பயிரை விதைக்கிறதுக்கு முன்னாடி அடி உழவு பண்றப்ப நீங்க வந்து எருவோட ட்ரைகோடர்மா விருடியும் மட்டும் இல்லாமல் உயிர் இது பூஞ்சையை வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, அது 2 கிலோ நீங்க வாங்கி எருவில் கலந்து ஒரு 15 நாள் கழிச்ச பிறகு போடுங்க. அதே போல் வந்து புண்ணாக்கு இருக்குங்கய்யா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலை கம்மியாக இருக்கக்கூடிய புண்ணாக்கு, அது ஒரு 50 கிலோ புண்ணாக்கு கலவையாக வாங்குங்க. எவரும் ஒரு 200 லிட்டர் இல்லை வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 15 நாள் வந்து டெய்லி கலக்கிங்க. அதை வந்து ஒரு 100 மில்லி மட்டும் உங்களுடைய தோட்டக்கலை பயிருக்கு நீங்கள் போடுங்க. வேறு நிறைய நல்லா வந்து உங்களுக்கு தோட்டக்கலையில் வந்து மகசூல் வந்து நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் அப்புறம் மீதி வந்து மீன் பஞ்சகவியா அது நீங்கள் பண்ணலாம். ஒன்று வேலைங்கய்யா, உங்களுடைய தோட்டக்கலை பயிருக்கு வந்து பூக்கிறப்ப ஒரு டேங்குக்கு வந்து 2 இளநீ மட்டும் கலந்து தண்ணி கலந்து நீங்கள் அடித்து பாருங்கள். பூக்குகள் வந்து மாங்காய் மரமாக இருந்தாலும் சரி, இல்லை பூக்கக்கூடிய தோட்டக்கலை பயிராக இருந்தாலும் மகசூல் அதிகமாக வருங்கய்யா.
2: சரி, இப்போ இந்த இயற்கை எரிபொருட்கள் நம்மளுடைய வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வரீங்க, இதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்?
1: விவசாயி வந்து வேளாண்மை துறையிலையோ தோட்டக்கலை துறையிலையோ இடுபொருள் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும், அவங்களுடைய சிட்டா வேணும், அவங்களுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இனிமேட்டுக்கு வர்றப்ப வந்து எஃப்ஆர் அதாவது நிலை உடைமை நம்பர் வாங்கியிருக்கணும். விவசாயி அப்படின்னா அவங்களுடைய இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமாக மத்திய அரசு மூலியமாக எஃப்ஆர் ஒன்று சொல்கிறாங்க, நிலை உடைமை பதிவுன்னு அது வந்து பண்ணியிருக்கணும். அப்புறம் ஆதார் கார்டு ஃபோன் இருந்தால் ஆதார் கார்டு கொடுத்து நம்ம இன்புட் வாங்கிக்கலாம்.
2: சரி மனோஜ், நம்ம வாட்ஸ்அப் மூலமாக
0: வாட்ஸ்அப் மூலமாக 2 கேள்விகள் இருக்குது. நான் முதல்ல கேள்வி கேட்டுறேன். இது வந்து லால்குடியிலேருந்து கருமூலர் கேட்டிருக்காரு. ஐயா, எங்கள் வயலில் முன்பு வந்து உளுந்து பச்சை பயிர் இதெல்லாம் அமோகமாக விளைஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பயிர் வந்து முளைப்பு தருவாயிலேயே சுருண்டுருது, இதுக்கு என்ன காரணம்?
1: ஐயா, நீங்கள் கேட்ட கேள்வி பயிர் சுருங்குது அப்படின்னாங்கய்யா மண் வளர்ந்தாங்க ஆகுது. அப்போ மண்ணில் இருக்கிற பிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா பயிர் வகை பயிர்களுக்கு வந்து 8-9 போயிருச்சு அப்படின்னா மண் அமிலக்கார நிலையை 9-10 மேலே போயிருச்சுன்னா நல்லா

0: வரைக்கும் முளைச்ச பிறகு கருகிடுங்க ஐயா. அப்போ அவங்க நீங்கள் வந்து தட்டை நீங்கள் மண்ணை தான் வந்து மாற்றணும். அப்போ மண்ணை மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு என்ன எருவு தான் நீங்கள் போடணும். பசுந்தாள் உரம் இருக்கு இல்லையா, தக்கப்புண்டு இருக்கு இல்லைங்கய்யா, அதை வந்து ஒரு நார்மலாக ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோனா நீங்கள் என்ன பண்ணணும், 40 கிலோ போடுங்க. 40 கிலோ வந்து அந்த பசுந்தாள் வந்து விதைச்சி 45 நாள் நீங்கள் வந்து
1: மடங்கி
0: உழுதுங்க. உங்களுடைய மண் வந்து வளமான மண்ணாக வரும். பிஹெச் அமில நிலை வந்து குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராதுங்க. மண் வந்து உங்கள் மண்ணை வந்து வளமான மண்ணை மாற்றுங்க. அதுக்கு வந்து தக்கப்பூண்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எருவு பண்ணை எருவு எல்லாம் போடுங்க. மண்புழு எருவும் நீங்கள் அதிகமாக போடுங்க. உங்கள் மண் வளமான மண்ண மாதிரி கண்டிப்பாக உளுந்து நல்லா வருங்கய்யா. என்னுடைய நம்பர் கடைசியாக நான் தரேன், நீங்கள் என்கிட்ட பேசுங்க. நீங்கள் உளுந்து வந்து ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ எடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நான் சொல்லித்தரேன்.
1: நிச்சயமாக
2: சரிங்க.
1: இன்னொரு கேள்வி
2: அடுத்ததா, நம்ம நேரலையில் பேசின நேயர் தான், தஞ்சாவூர் மாவட்டம் புலவன்காடு மாரியப்பனையா. இன்னொரு துணை கேள்வி வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கோடையில் வம்பன் உளுந்து ரகங்கள், குறிப்பாக வம்பன் 8 வம்பன் 11 மாதிரியான ரகங்களை நாங்கள் ஒருத்த நாட்டில் நிறைய பெருவாரியாக பயிர் செய்கிறோம். இதில் மஞ்சள் தேமல் அதிகமாக காணப்படுது, இதனால் உளுந்து சாகுபடி ரொம்ப சவாலாக இருக்குது. இதை தாண்டி புதிய ரகங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா இப்போது சமீபத்தில் அப்படின்னு?
0: ஐயா வணக்கங்கய்யா. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது வம்பன், நான் வந்து விதைச்சாண்ட அலுவலராக விருதாசலத்தில் இருந்தேன். இந்த மாதிரி பிரச்சனை வந்த அப்போ வந்து வம்பன் 5 வம்பன் 4 நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வம்பனில் வந்து 10-11 போயிருக்கு. இது வந்து ஆய்வகத்தில் வந்து அவங்க வெளியில் வெளியீடு பண்ணுறப்ப வந்து இது வந்து மஞ்சள் நோய் வந்து இது வராதுன்னு தான் சொல்கிறாங்க. இது காரணம் வந்து என்னென்னா, நம்மளுடைய வெயில் சூழ்நிலையினால் வந்து தான் மாறிடுச்சு, அதனால தாங்க வருது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து அருமையாக நம்ம வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய ட்ரைகோட்ரைமா வந்து நீங்கள் வந்து 2 கிலோ வாங்கி, சூடோமோனாஸை வந்து ஒரு 2 கிலோ வாங்கி அடி எருவில் கலந்து ஃபஸ்ட்டு விடுவீங்க போய் விடுவீங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான பயிர் இருக்கணும், கலைகள்லாம் இல்லாமல் பாத்துக்கங்க. ஒரு 30 நாள் நீங்க பாத்துக்கங்க, உங்களுக்கு மஞ்சள் இத நோய் வராது. அப்படி வந்துச்சுன்னா உடனடியா வேப்பையிலை கரைசல் இல்லைன்னா பூச்சி, இயற்கை பூச்சி வரட்டி கரைசல் நிறைய இருக்குங்கய்யா. இதை வந்து நீங்களே பண்ணையில கிடைக்கக்கூடிய பூச்சி வரட்டி கரைசல் பாருங்க, வேப்பையில புங்கல நொச்சி இல்ல ஆடுதினா பால இல இயற்கை இல இது எது கிடைக்கதோ இதிலும் நீங்க இயற்கை பூச்சி வரட்டியா வாரத்துக்கு 1 நாள் பண்ணுங்க. 65 நாள் தீங்க பயிர், 30 நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் நீங்க இந்த இயற்கை பூச்சி வரட்டிய வாரத்துக்கு 1 நாள் ஸ்ப்ரே தெளிங்க. 45 நாள் பூக்கும், பூக்குறப்ப வந்து டிஏபி கரைசல் நீங்க தெளிங்க, ஆரோக்கியமே உங்களுக்கு மஞ்சள் தோயே வராதுங்க.
1: அதாவது இந்த மஞ்சள் தேமல் நோயை பரப்பக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சி
0: இந்த
1: பூச்சி வரட்டி கட்டுப்படுத்தும். சரி, நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம் ஐயா, என்ன இருக்கீங்க சொல்லுங்க.
3: வணக்கம் சார், நான் லால்குடி பக்கம் புஞ்சைசங்கி கிராமத்துல இருந்து தாமரைச்செல்வன் பேசுறேன்.
1: சரிங்க,
3: இந்த ஐயா வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. தக்கப்பூண்டு சணப்பு தாண்டி எனக்கு கொளிஞ்சி தேவைப்படுது, கொளிஞ்சி கிடைச்சா நல்லா இருக்கும்.
0: வணக்கங்கய்யா. கொளிஞ்சி திப்ரிசா பரப்பிவிடியாங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து வெளியிட்டு தாங்க. இப்போ நமக்கு வந்து ரோடில் வந்து முன்னெல்லாம் நிறைய கொளிஞ்சி வந்திருக்கு, ஆனால் இது விதை வந்து MD1 வந்து வெளியிட்டுருக்காங்க. மதுரை காலேஜில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆனால் இது வந்து தக்கப்பூண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுடைய வளமை வந்து ரொம்ப இதாக இருக்கும். கொளிஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் அது மக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். தக்கப்பூண்டு வந்து சாஃப்டாக இருக்கும், அது கொளிஞ்சி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு மதுரை காலேஜில் வேளாண்மை கல்லூரியில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஏற்பாடு கொடுப்பாங்கய்யா.
1: அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அருகாமையில் குமுளூர்
0: குமுளூர் வேளாண்மை கல்லூரியில் கூட நீங்கள் கேட்கலாம்.
1: பொறியியல் கல்லூரியில் நீங்கள் உங்களுடைய தேவையை சொல்லுங்கள், அவங்க மதுரை கல்லூரிய நம்பரை உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் அது மூலம் வாங்கிக்கலாம். ஐயா நம்முடைய நேயர்களுக்காக உங்களுடைய அலைபேசி என்ன கொஞ்சம் பகிரலாமே?
0: வணக்கங்கய்யா, என்னுடைய நம்பர் வந்து ராதாகிருஷ்ணன், 94 870 73 705.
1: இன்னொரு முறை சொல்லுங்க,
0: 94 870 73 705. விவசாயிகள் அனைவருக்கும் சொல்கிறேன், என் பேர் ராதாகிருஷ்ணன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து யூடியூப்பை வந்து விவசாயிக்காக நிறைய யூடியூப் போட்டிருக்கேன், அது வந்து நம்ம வேணுமா
1: சார் பார்க்கலாம். சரி, இப்போ ஐயா இப்போ நமக்கு வந்து இந்த உயிர் உரங்கள் அசோஸ்பிரிலம் ஃபாஸ்போஸ் பாக்டீரியா அந்த மாதிரியான உயிர் உரங்கள் பயன்பாடும் நம்ம வந்து திரவ வடிவிலையும் விவசாயிகள் பயன்படுத்தி வராங்க, அதை பற்றியும் கொஞ்சம்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை துறை மூலியமாகவும் சரி தோட்டக்கலை துறை மூலியமாகவும் சரி உயிர் உரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோஸ்பிரியம் பாஸ்டோபேரியா பொட்டாஸ் பாக்டீரியா ஜிங்க் பாக்டீரியா இது எல்லாமே வந்து இப்போ வந்து திரவ விலையில் தான் இருக்குது, 1 லிட்டர் லெவல் அளவில் வருது. இது வந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக விதைக்கும் பயன்படுத்தலாம், நடவுக்கும் பயன்படுத்தலாம்.

0: பயன்படுத்தலாம், நடவு பண்ணதுக்கும் பறவையாலையும் நம்ம பண்ணலாம்,
1: அனைத்து பயிர்களுமே பயன்படுத்தலாம், அனைத்து பயிர்களுமே பயன்படுத்தலாம். இந்த விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக என்ன நமக்கு பலன் கிடைக்கும்?
0: நல்ல கேள்விங்க. இப்போ விதை நேர்த்தி நம்ம பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உயிர் உரங்கள் அசோஸ் பயிரெலாம் பாஸ்பர் பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ஜிங்க் பாக்டீரியா, இந்த உரக்கலவை வந்து ஒரு 50-50 மில்லியை வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு அந்த நடவு நாத்தம் வந்து ஒரு 5 நிமிஷம் அதில் இருந்து பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த உயிர் உரங்களுடைய பாக்டீரியாக்கள் வந்து மண் அந்த வேர்வில் உருவாகி நட்ட பிறகு அந்த நாற்று வளர்ச்சிக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, துத்தநாக சத்தை வந்து பயிர் வளர்ச்சிக்கு கொடுக்கும். அப்போ உரமே போடாத இருந்தாலும் இந்த உயிர் உரத்தை விதை நேர்த்தி நம்ம பண்ணுறதுனால பயிர் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். தூர் வர்றப்போ மட்டும் நம்ம உரங்களை போட்டுக்கலாம்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்கள்.
2: இது வந்து நம்ம கொய்யாவில் வந்து இந்த பஞ்சேசுனி கட்டுப்படுத்தவே முடியலைங்க, வந்துக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப மறுபடியும் நல்லா சுத்தமாக கிளீராக அதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிடுறோம், திரும்ப மறுபடியும் தலைவலிருந்து நுனியிலிருந்து மறுபடியும் பஞ்சேசுனி வந்துக்கிட்டே இருக்குது.
1: சரி,
2: அது கொஞ்சம்
1: எத்தனை மரங்கள் ஐயா? எத்தனை மரங்கள் இருக்கு?
2: மரம் வந்து அது 10-40 மரம் இருக்குதுங்கய்யா.
1: 40 மரம் இருக்கு. சரி
0: ஐயா, வணக்கங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது ரைட் தாங்கய்யா. இப்போ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெயில் தாங்கய்யா. உங்கள் மண் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து சாயங்காலம் நல்லா வேகமாக அடிக்கிற மாதிரி ஃபோர்ஸாக நீங்கள் அடிங்கய்யா. அடிச்சுட்டு வந்து கீழே வந்து மண்ணை வந்து ஒரு மீட்டருக்கு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா கூலிங்காக இருக்கப்ப மட்டை கிட்ட தேங்காய் மட்டை எல்லாம் போட்டுங்க. எருவெல்லாம் நிறையா போட்டு எப்பயுமே ஈரமாக நீங்கள் வச்சுக்கிங்க. உங்களுக்கு வந்து அந்த சாம்பல் இது பஞ்சு இது வரவே வராதுங்க.
1: இப்போ இந்த அசுவினியை பஞ்சு அசுவினியை கட்டுப்படுறதுக்கு ஏதாவது இயற்கை வழி மருந்து?
0: பஞ்சு அசுவினியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே இயற்கையிலே வந்து மழை பெஞ்சுதுன்னா கண்டிப்பாக அந்த அசுவினியை போயிடும், உண்மையிலே போயிடும், அடுத்த நாளே போயிடும். அப்போ எப்போல்லாம் வெப்பநிலை நமக்கு அதிகமாக வருதோ, சூதோசன நிலை மாறுதோ, அப்போ வந்து அசுவினியினுடைய பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இயற்கை முறையில் அதை விரட்டணும்னா பெஸ்ட்டு வந்து இயற்கை பூச்சி வெரைட்டியை வந்து கொஞ்சம் அதிக அளவு தெளிப்பு பண்ணி நம்ம அசுவினியை அகற்றலாம்.
1: சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது குருவைக்கான துவக்க நிலையில் விவசாயிகள் உர கடைகளில் போய் உரங்கள் வாங்குவதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த உரக்கடையில் உரங்கள் வாங்கும்போது விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும்?
0: ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகள் வந்து உரக்கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டையை எடுத்துகிட்டு போகணும். உங்கள் ஆதார் அட்டையை கொண்டு தான் POS மிஷினில் வந்து கைரேகையை வச்சு தான் உங்களுக்கு உரம் கொடுப்பாங்க. விவசாயிகிட்ட நீங்கள் கடையில் உரம் வாங்க போகிறப்ப கண்டிப்பாக மூட்டையில் உள்ள விலை என்னவோ அது தான் வாங்கணும். இன்றைய விலை பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1975 ரூபா, 20/20/013 ஃபேக்டரியில் வந்து 1100 ரூபா, ஸ்பிக்கில் வந்து 1750, அவங்க வந்து இன்னும் மாற்றலை, 10/26/76 வந்து 1950 ரூபா, அமோனியம் சல்ஃபேட் வந்து 1100 ரூபா, 15/15/15 வந்து 1650 ரூபா. இது அப்புறம் சூப்பர் பாஸ்பேட் வாங்கினா அது வந்து பவுரா இது கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா, பவுருடு வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா. இது மாதிரி விலை இருக்கும். எந்த விலை இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து மூட்டையில் என்ன விலை இருக்கோ அதுக்கு மேலே வந்து விவசாயி வந்து விலை நீங்கள் அதிகமாக கொடுக்க தேவையில்லை. ஆனால் எக்காரணம் கொண்டும் ஆதார் கார்டு இல்லாமல் உரங்களை வாங்கக்கூடாது.
1: சரி, இப்போ நம்முடைய வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாடு அலுவலராக உங்களுடைய பணிகள் என்னவாக இருக்கும்?
0: என்னுடைய பணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டத்துக்கு தேவையான உரங்களை வந்து வாங்கி கொடுக்கணும். அதனுடைய குவாலிட்டியை வந்து வேளாண்மை அலுவலர் மூலிமா தரக்கட்டுப்பாடு மூலிமா சாம்பிள் எடுத்து இல்லை ஆய்வகத்துக்கு நம்ம அனுப்புவோம். உர கடத்தலை வந்து தடைப்படுத்துவோம். தரமான உரங்களை மட்டுமே விவசாயிக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, சமச்சீர் மர வேளாண்மை. இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா உரமும் விலை ஏற்றிட்டனால விவசாயிகள் யூரியா மட்டுமே வாங்கக்கூடிய சூழ்நிலையில் வருது. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாமே எல்லா ஃபார்மர் பயிற்சியிலையும் ஒருங்கிணைந்த உரம், சமச்சீர் உரம் மேலாண்மை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ இந்த தருணத்தில் உர விற்பனையாளர்களுக்கு உங்களுடைய கனிவான ஆலோசனை என்ன?
0: உர விற்பனையாளர்கள் வந்து என்ன அப்படின்னா விவசாயி வந்து உரம் யூரியா அதிகமாக கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது. அவங்க எந்த உரம் அவங்க அதிகமாக கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன பயிர் வச்சுருக்காங்க, எவ்வளவு நிலம் இருக்குது, அதுக்கு தகுந்தாற் போல தான் விவசாயிக்கு உரங்கள் விநியோகிக்கணும்.
1: சரி, அப்போ ஒரு ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைகள் மூலமாக செலவினத்தை கணிசமாக குறைக்கும்.

0: முடியும். குறிப்பாக இந்த இயற்கை உரத்தை கையில், இயற்கை உரங்களை, இயற்கை வழி வேளாண்மையை கையில் எடுக்கும் போதும் நம்ம வந்து உர இடுபொருட்கள் செலவினத்தை குறைக்க முடியும்,
1: மண்ணும் வளமாகும்.
0: சரி, ஒரு ஒரு இறுதி கேள்வி, இப்போ இந்த மாதிரி இயற்கை வழியாக நம்ம வேளாண்மை செய்யும்போது விளைச்சலும் கொஞ்சம் குறையத்தானே செய்யுது?
1: கண்டிப்பாக இல்லைங்க. இயற்கை வழியில் வந்து நம்ம பண்ணுறப்ப வந்து பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து அது சொன்னது உண்மை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இயற்கை முறையிலே கிடைக்குது. அதே போல் இயற்கை வேலை சத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனைத்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய இது போதும் இடுபொருட்களும் நம்ம போடுறோம். அதே போல் அனைத்து உயிர் உரங்களும் இன்றைக்கி வந்துருச்சு. அதே மாதிரி பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இடுபொருளும் நம்ம நம்ம உற்பத்தி பண்றோம். அதனால கண்டிப்பா குறையாதுங்க.
0: விளைச்சல வந்து நம்ம செயற்கை உரங்கள் அளவுக்கு இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது விளைச்சல
1: பண்ண முடியும்.
0: சரி, குருவை சாகுபடிக்கு இந்த நேரத்தில் இந்த சமசீர் உர மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் ஏராளமான பயனுள்ள தகவல்களை நம்ம விவசாயிகளுக்காக வழங்கினீங்க. நிச்சயமாக விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். குறிப்பாக செலவினத்தை எப்படி குறைக்கிறது ஒவ்வொரு விவசாயியும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. அதனால் இயற்கை இடுபொருளாக இருக்கட்டும் அல்லது ரசாயன உரங்களை சரியான அளவில் பயன்படுத்தணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு விவசாயிகள் இருக்கணும். அப்போ தான் விளைச்சலையும் எதிர்பார்க்க முடியும், நம்மளால் அந்த செலவினத்தையும் குறைக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு வந்து பயனுள்ள தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களுக்காக வழங்கினீங்க, எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
1: நன்றி.
0: மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நான் மித்ரா.

கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. உழவர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை குறுவை சாகுபடியில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வேளாண்மைத்துறை தரக்கட்டுப்பாடு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் மித்ரா அவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். கர்நாடக அரசின் மேகதாது அணை தொடர்பான முன்னெடுப்புகள் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் செயல் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிடவும் விவசாயிகள் நலனை காத்திடவும் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், காவேரி படுகையில் அமைந்துள்ள பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெறாமல் எந்தவொரு புதிய திட்டத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாதென கர்நாடக அரசிற்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுதில்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்து அவர் நிதியுதவியை கோர இருப்பதாக தெரிகிறது. காங்கிரஸ் தலைவர்களை முதலமைச்சர் சந்தித்து பேசியிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. நாட்டின் செமி கண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழு வீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமி கண்டக்டர் திட்டங்களுக்கும் இதுவரை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையும் செமி கண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகம் சார்பில் பங்கேற்ற நீர்வளத்துறையின் அரசு முதன்மைச் செயலாளர் முனைவர் சத்யபிரதா சாகூ, தமிழகத்திற்கு ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டிய 9.91 TMC தண்ணீரை உச்சநீதிமன்ற ஆணைப்படி கர்நாடகா வழங்க ஆணையிடுமாறு ஆணையத்தை வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் இசக்கி சுப்பையாவின் ராஜினாமாவையும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஏற்றதை அடுத்து சட்டப்பேரவையில் காலியான தொகுதிகளின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் 1 முதல் 12 வகுப்பு வரை வரும் 4 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாடு

பாறை சிப்காட் தொழிற்பூங்கா மற்றும் மெகா உணவு பூங்காவை மாநில முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா இன்று நேரில் ஆய்வு செய்தார். தொழிற்பூங்காவில் செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் பசுமையாக்கல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட நிலையான வளர்ச்சி முன்னெடுப்புகளையும் அவர் பார்வையிட்டார். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி விடப்பட்டு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை 4,195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறினார். திருச்சி ராமநாதபுரம் மாவட்டங்களில் விவசாயிகள் குறைதி நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண் இடுபொருட்கள், கடனுதவிகள், நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாக தெரிவித்து தீர்வு பெறலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண் உழவர் நலத்துறை சார்பாக விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் தலைமையில் இன்று நடைபெற்றது. அனைத்து விவசாயிகளும் பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் திட்டத்தில் பயன்பெற சிறப்பு முகாம்கள் நடைபெறுவதாகவும் இதில் திட்ட பயனாளிகள் இகேஒய்சி ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைத்து பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நெல்லை மேலபாளையம் ஆட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை இன்று விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றுள்ளது. பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 4,000 மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி அணியாப்பூர் வீரமலை பாளையத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அச்சமயம் மேய்ச்சலுக்காக கால்நடைகள், மனித நலனோட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, திருச்சி, நீலகிரி, திருவள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரியில் தொடர் வெப்பத்தால் அவதிப்பட்ட மக்களுக்கு ஆலங்கட்டியுடன் பெய்த கனமழை மகிழ்ச்சி அளித்தது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட ஆலயங்களில் குரு பயிற்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். தரம்சலாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் பிளே ஆஃப் சுற்றின் குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சற்று முன் 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச தீர்மானித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

கோடை மழை தரும் இதம் எத்தனை சுகம், அதுபோல இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து 80-90களில் வந்த நமக்கு பிடித்த திரைப்பட பாடல்களை காற்றலைகளில் கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-1021 அல்லது 240-1021. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி இரவு இசை இனிமை.

0: 8:10 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இருமை நிகழ்ச்சியை கேட்டு நினைச்சிருக்கிறோம். இரவு இசை இருமை நிகழ்ச்சியில 80-90களில் வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே நிறைய நேர்கள் போட்டி போட்டு இணைப்புக்கு வந்து பாடல்களை கேட்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த வகையில் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். திருச்சிராப்பள்ளி பண்பலைக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம் சார்.
0: சொல்வது
1: திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன்.
0: சொல்லுங்க நடராஜன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து என்ன தவம் செய்தேன் சார், அந்தியில் சந்திரன் வருவதே அது ஆனந்த போதை தருவதன் என்ற பாடல் கொடுங்க.
0: இரவில் தான் சந்திரன் வரும், இருந்தாலும் அந்தியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது கேட்டலாம் ஐயா.

0: 8:14 நிமிடம் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய இனிய உள்ளம் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்க பேரு?
1: திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் எட்டரை நடராஜபுரத்துல இருந்து திலகவதி தங்கமணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா திலகவதி அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: தங்கத்தின் தங்கம் ராமராஜன் படத்துல இருந்து செவ்வந்தி பூ மாலை கட்டி பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்கம்மா இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கொடுத்துடலாம்.
1: நன்றி சார்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு அணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:19. இப்போ இணைப்புக்கு வந்திருக்கு நேயர். வணக்கம்.
1: இனி இரவு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: சொல்லுங்கம்மா தனலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்துல இருந்து எஸ்பிபி சித்ரா பாடிய ஒரு பூஞ்சோலை ஆளானது.
0: நன்றிங்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது
1: கேட்டு நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றிங்கம்மா.

0: 8:25 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கறதுக்காக எந்த நேயர் இணைப்பில் இருக்காங்க கேட்டலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது
1: மன்னார்குடியில் இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா சசிகலா, என்ன பாடல் வேணும்?
1: இது நம்ம ஆளு படத்தில் இருந்து அம்மாடி அந்த பாடல் கொடுங்க சார்.
0: நன்றிக்குமா இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்காக அந்த பாடல் விருது கேட்டலாம்.

0: 8:31 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டறிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த படங்கள்ல இருந்து இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு சில அடுத்து வரப்போற பாடலை கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்வது
1: சார், நான் திருச்சி செல்வன்ல இருந்து சரவணன்.
0: சொல்லுங்க சரவணன், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ரோசா பிறக்கியல இருந்து மாமே ஒரு நாள் மல்லிகைன்னு ஒரு துள்ளலான பாடல் வேணும் சார்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த துள்ளலான பாடல் வருது, கேட்டலாம்.

0: இது எதுக்கு நாயோசன பண்ணி பார்த்தேனம்மா, அவன் வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா.
1: எடுத்துக்கொண்ணா ஏதுக்கொண்ணா சின்ன பிள்ளைன்னா பச்சை பிள்ளைன்னா வாசப்பிள்ளை மதி மறந்து வாங்கிக்கிட்டேன்னா பச்சை

0: பாத்துக்கோனா எதுக்கோனா சின்ன புள்ளனா பச்சை புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதியமா எங்க படுத்துக்கிட்ட.
1: நேரம் 8:36 நிமிடம். நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன். நான் திருச்சி 21 தென்றலாயிலிருந்து என் பெரியசாமி. ஐயா எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும், நன்றிங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்கய்யா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு விக்ரம் படத்துல இருந்து ஏஞ்சோடி.
1: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த பாடல் வருது, கேட்டலாம்யா.
2: நன்றி.

0: 8:42 நிமிடத்திற்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இணைப்புக்கு வந்திருக்கும் இனிய உள்ளம் யார் எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: முசிறி மாவட்டம் காத்தகுளம் ஹோஸ்ட் சத்திரப்பட்டம் பரமேஸ்வரி.
0: முசிறி மாவட்டம் இல்லைங்கம்மா, திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு?

0: பரமேஸ்வரி.
1: என்ன பாடல் வேணுங்கம்மா?
0: தாய் மனசு பார்த்து தூது வேலை எல்லாருக்கு பார்த்து.
1: நன்றிங்கம்மா. ஒரு பதட்டத்தோட பேசுறீங்களே, முதல் முறையா பேசுறீங்களாம்மா?
0: இல்ல இல்ல, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன்.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா, பதட்டத்தோட பேசினதுனால கேட்டோம்.
0: தேங்க்யூ.
1: நன்றிங்கம்மா. இணைப்பு வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாம்.
2: தொண்டையில தான் நினைச்சேன்.

0: இருக்கும் இந்த நிமிடம் 8:47 இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்வது யாருங்க ஐயா?
1: கடலூர் மாவட்டம் காட்டுமாடி வட்டம் மேலக்கஞ்சங்கொல்லை வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சின்ன கண்ணம்மா படத்துல இருந்து எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களையும் வண்ணம் கொண்டு பிறந்த என் மகளே, அந்த பாடலை என் பொண்ணுக்காக கொடுங்க ஐயா, அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: சொல்ல, அதாவது நிச்சயமா கொடுத்துடலாங்க, எல்லா நேயர்களுக்காகவும். நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த பாடல் வருது, கேட்டலாங்க.

0: நேரம் 8:53 ஆயிடுச்சு. இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நம்மோடு நீயும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கோங்க. நலமா இருக்கோம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: லாவடி வட்டம் சார். தென்னியம், திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் சார். தென்னியம் கிராமத்திலேருந்து பேசுறேன் சார்.
0: தென்னியம் கிராமத்திலேருந்து. ஐயா உங்க பேரு?
1: தனபால் மல்லிகா.
0: தனபால் மல்லிகா.
1: ஆமா சார்.
0: சேர்த்து தான் சொல்லுவீங்களா?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: பொன்னு
0: பேருக்குமே ரொம்ப பிடித்த பாடலா?
1: ஆமா சார். ஆமா சார்.
0: சரிங்க, கேட்டுருவோமா?
1: ரொம்ப நன்றி சார். என் செல்ல பட்டன் தெரிஞ்சு போகுமா சார் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு?
0: சரிங்க.
1: காலையில 11 மணிக்கு போட்டேன் சார், எடுக்க முடியல. இப்பயும் போட்டு போட்டு அழுத்து போகுது சார்.
0: விடாம ஆனா விரட்டி வந்து பிடிச்சிட்டீங்கல்ல?
1: ஆமா சார். ஆமா,
0: அதுலதான மகிழ்ச்சி சந்தோஷங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க. நன்றி. பாடல் கேட்டுக்கலாம்.
1: நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதமான பாடல்கள் அடுத்தடுத்து இனிய ராகம் கேட்க போகிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

நேரம் 9:28 ஆக போதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம் கேட்டிணைஞ்சிருக்கும். அடுத்தடுத்து இனிய பாடல்கள் காற்றலைகளில்.

நேரம் 9:32 ஆக போதுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அகில இந்திய வானொலி தன்னோட பொது சேவை ஒலிபரப்ப தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்குது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை அது எடுத்து வருது. உங்களோட எழுத்தாற்றல், கற்பனை வளம், அதை நாடகமாக்கக்கூடிய திறன், இதையெல்லாம் ஊக்கப்படுத்துகிற வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செஞ்சுருக்கு. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்களோட சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செஞ்சு நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்புவீங்க. இந்த நாடகங்களை அனுப்புறதுக்கான கடைசி நாள் June 30. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு வானொலியில் ஒளிபரப்பப்படும். இதற்கான உரிய சன்மானமும் உங்களுக்கு வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோட உங்களோட உறவும் திறமையும் வளரட்டும்

நேரம் 9:41 ஆயாச்சு. இந்த வாழ்க்கை என்னும் பயணத்தில் இன்றைய இரவு இனிய பாடல்களோட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கோம்.

இந்த இரவு பொழுதை இன்னும் இனிமையாக்க இனிய ராகத்தில் அடுத்தடுத்து இனிய பாடல்கள் கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 ஓட

எங்கெங்கோ நாம் தேடி தேடி ரசித்த பாடல்கள் அடுத்தடுத்து இனிய ராகம் நிகழ்ச்சியில் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி ரெயின்போ 102.1 நேரம் 9:51 ஆயாச்சுங்க.

நேரம் 9:55 ஆயாச்சுங்க. கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததான் ஞாபகம் வருது. இனி நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச கருப்பு வெள்ளை கானங்களை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். நம்ம தேர்வில் நிகழ்ச்சி இன்றைக்கி வாட்ஸ்அப் வழியாக மட்டும். உங்களுக்கு பிடிச்ச கருப்பு வெள்ளை கானங்களை உங்கள் பேர் ஊரோட அழகிய குரல் பதிவாக அனுப்பி வைக்கலாம். 938-546-102.1 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு உங்களோட தமிழில் தட்டு செஞ்ச அழகான குறுஞ்செய்திகளையும் கூட நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்கள் பேர் ஊரை சேர்த்து அனுப்ப மறக்காதீங்க. உங்களுக்கு பிடித்த பாட்டு, அது இடம்பெற்ற திரைப்படம், கருப்பு வெள்ளை கானங்கள். அடுத்ததாக 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம். நேரிலே நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி அரங்கிசை நிகழ்ச்சியில் அனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ அவர்கள் வேலையின் திருச்சிய சிறங்கராஜன் அவர்கள் மிருதங்கம். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே.

0: கடந்த கால ஞாபகங்கள் இனிமையானவை. அவற்றோடு நாம் பயணித்த அந்த நாட்களில் நாம் கேட்டு ரசித்த பாடல்கள் இப்போது காற்றலைகளில் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலும் உங்கள் தேர்வில் காற்றலைகளில் வளம் வர 938-546-1021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இடம்பெற்ற படம் உங்கள் பேர் ஊர் இது எல்லாத்தையும் அழகிய குரல் பதிவாக அனுப்பி வைக்கலாம். நீங்கள் தமிழில் திட்டத்தை செஞ்சு அனுப்புகிற குறுஞ்செய்திகளையும் நாங்கள் வரவேற்கிறோம். முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்க?
1: வணக்கம். எனக்கு தூண்டில் மீன் படத்துலேருந்து வாழ்வில் சௌபாகியம் வந்தது அப்படிங்கிற பாட்டு வேணும். நான் லக்ஷ்மி குமரநகர்லேருந்து பேசுகிறேன். நன்றி மனோஜ்.

0: நேரம் 10:07 ஆக போகுதுங்க. ஞாபகம் விருது நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க?
1: வணக்கம், நான் ராமகிருஷ்ணன், வெங்கடேஸ்வர நகர், குமாரமங்கலத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பார் மகளே பார் என்ற படத்தில் நீரோடும் வைகையிலே சென்றாடும் மீனே என்ற பாடலை டிஎம் சௌந்தரராஜன் பிசிசில பாடிய பாடல் எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் ஒளிபரப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

தினம் 10:12 ஆயாச்சுங்க. ஞாபகம் வருது, நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடல் ஜேஆர் ஸ்டீஃபன் குளித்தலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஐயா கேட்டிருக்க பாடல் அடிமை பெண் திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 10:17 ஆக போகுதுங்க. ஞாபகம் வருதே, நிகழ்ச்சி கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்க வாட்ஸ்அப் வழியாக 938-546-102 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற படம், உங்களோட பேர், ஊர் இதெல்லாத்தையும் அழகிய குரல் பதிவாக அனுப்பி வைக்கலாம். அல்லது உங்களோட அந்த தேர்வான பாடலை, விருப்ப தேர்வை அழகிய குறுஞ்செய்தியாக தமிழில் தட்டு செஞ்சு அனுப்பி வைக்கலாம். அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க ராஜி ரமேஷ் நங்கவரத்துலேருந்து.

0: நேரம் 10:20 ஆயாச்சு. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த பாடல் யாரோட தேர்வில்?
1: அயன் புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை வானொலி நிலையத்தாருக்கு இரவு வணக்கம். நேற்று அஞ்சல் அட்டை, இன்று மின்னஞ்சல் குரல் பதிவு, நாளை நான் நினைத்தால் பாடல் வரும். இதற்கு மூலதனம் மார்கோனியை சாரும். அவருக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். படம் பாவ மன்னிப்பு. பாடல்: பறவையை கண்டேன் வா விமானம் படைத்தேன், எதிரொலி கேட்டேன் வானொலி படைத்தேன். இந்த பாடலை ஒளிபரப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

நேரம் 10:26 ஆயாச்சு. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் திருச்சி ரெயின்போ 102.1 அடுத்த பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மணப்பாறையிலிருந்து பி. வீரமணி.

நேரம் 10:33 ஆயாச்சு. ஞாபகம் வருது நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மலைக்கோட்டையிலிருந்து மாலதி.

9648-546-102-1 இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கான எண். அழகிய குரல் பதிவு, தமிழில் தட்டச்சு செஞ்ச குறுஞ்செய்தியோ எதுவாக இருந்தாலும் அனுப்பிவிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊரோடு. அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, கல்லுக்குழியிலிருந்து முருகேசன் ஐயா கேட்டிருக்க பாடல், அரசலங்குமரி திரைப்படத்திலிருந்து.

0: கேளடா.
1: இனிமையான தத்துவ பாடல், அழகிய குரலில் கேட்டு முடிச்சிருக்கோம். டிஎம் சவுந்தரராஜன் ஐயா குரலில், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். நேரம் 10:40 ஆயாச்சுங்க. அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க?
2: ஹலோ, எனக்கு பிடித்த பாடல், படம் வந்து மயிலம்பு, பாட்டு வந்து மாப்பூ மயிலம்பு மனசுக்கேற்ற தாளம்பு, காம்போ கருப்பு கைப்பிடாத ராஜாப்பு. ஆர் ராமமூர்த்தி, மாந்துரை.

0: நேரம் 10:44 ஆயாச்சு. அடுத்த பாடல்
1: லால்குடியிலிருந்து கருமூரலரின் தேர்வில் ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் திருச்சி ரெயின்போ 102.1
0: பாடல் ஒலிக்குது அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 117

0: 1800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி DRM DTH தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31 தேதியன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத் இம்மாதம் 31 தேதி முற்பகல் 11 மணிக்கு
1: ஞாபகம் வருதி நிகழ்ச்சிக்கு இணைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேரம் 10:49 ஆயாச்சுங்க. இன்னமும் கூட நேரம் இருக்குது நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்க. 9385461 இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண்கள். தமிழில் தடுத்து செஞ்ச குறுஞ்செய்தியோ உங்களோட குரல் அழகான குரல் பதிவோ உங்கள் பேர் ஊரோட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க சிறுகாம்பூர் குறிஞ்சி நகர்லேருந்து கிட்டு மதியழகன் ஐயா கேட்டிருக்க பாடல் காலம் மாறிப்போச்சு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:55 ஆயாச்சு. ஞாபகம் வருது நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு பாடல். தோகைமலை ராக்கம்பட்டியிலிருந்து பழனிசாமி கேட்டிருக்காரு. ஐயா கேட்டிருக்க பாடல் திரிசூலம் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஞாபகம் வருதே. நேரம் 10:59. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை இனி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. சந்தேகம் எப்போதும் வேண்டாம், நீயும் நானும் இணைப்பிரியாமல் எப்போதும் எங்கேயும்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு

அடுத்து அமர்கலம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பரத்வாஜ். கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை, இருந்தும் கவலை இல்லை, காரணம் உன் நினைவுகள்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து அரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் மயில், இசை தேவா. உன்னை தொட்டு தவழும் தென்றல் என்னை தழுவும் போது ஏதேதோ எண்ணங்கள் என்னுள்ளே நெருப்பாய் எரிகிறது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே,

0: மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சி தொடர் அடுத்த பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து. புஷ்பவனம் கூப்புசாமி, ஸ்வர்ணலதா பாடியது. பாடலை ஏற்றியவர் வைரமுத்து, இசை வித்யாசாகர்.

என்ன செய்வேன், ஏது செய்வேன்? உன்னை நினைத்து எப்போதும் நினைவுகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போது நான் உன்னை சேர்வேன், ஏக்கம் தீர்ப்பேன்.

0: நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் சேது திரைப்படத்திலிருந்து. அறிவுமதி ஏற்றி இளையராஜா இசையமைத்து பாடியது.
1: நினைவுகள் பாலம் அமைத்து உன் பாதத்தை தொடர்கிறது.

அடுத்து அவள் ஒருவாளா திரைப்படத்திலிருந்து அரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை எஸ் ஏ ராஜ்குமார். நீ கடந்து போகையில் வானவில் தடம் பார்க்கிறேன்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வாலி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அஜித்குமார் ஃபெபிமணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. கனவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு.

0: ஒரு நாள் அவன் ஒருத்தவர்கள் பிளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டா. நான் தெரியும்னு.
1: கிட்ட
0: போய் வாங்கினேன், வாங்கிட்டு அவளை பார்த்தேன், மௌத்தர்கன கீழே வச்சுட்டு மௌத்தே ஆர்கன் மாதிரிதான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

தொடர்வது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை எஸ் ஏ ராஜ்குமார். தொடங்கிய தேடல் இனிதாய் முடிந்தது உன்னில்.

அடுத்து நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து மனோ அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை தேவா. இதயத்தில் நீ இருப்பதை மறந்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றேன் எங்கெங்கோ.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மதுரை சோ சண்முக சுந்தரம், சாந்தி ரமேஷ், முனிராஜ் தர்மபுரி, ஸ்ரீதேவி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பூலோபாளையம் ஆனந்தமுருகன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், முரளிதரன் விழுப்புரம், ஆரோக்கியசாமி, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ஹேமலதா, ஏழுகிணறு அபுதாகிர், பொரசைவாக்கம் சவுந்தரராஜன், வீரராகவன், ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம், அல்லிநகரம் எஸ் மகாதேவன், பொன்னேரி கலில் அகமது, தியாகராயநகர் ரங்கராஜன்.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாசன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேர்லி நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி

பேச்சு பனிமல பார்வை பழரக கோப்பை கனிமொழி வார்த்தை கிளிகளின் பேச்சு அழகிய நடைகள் பழகிய பார்வை.

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் முகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க முன்னும் பின்னும் பின்னி பின்னி பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கும் புரியாத ஒரு நிற மயக்கத்தில் இரு.

கேட்கும் மாணவன் என்மேல் ஏனடி வெறுப்பு. கண்ணத்தை கொஞ்சம் தரலாமா, கண்ணாலே காதலை சொல்லித் தரலாமா? கண்ணத்தை கொஞ்சம் தரலாமா, கண்ணாலே காதலை சொல்லித்தர.

0: எனக்கு இத்தனை எண்ணங்களா,
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா,
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, அழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு,
1: கட்டழகன் கண்ணடிப்பட்டு வெட்கத்தால் சுழது திட்டு,
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு.

கண்களில் ஆடும் ஒளிமலர் கண்டேன், பார்த்ததும் நெஞ்சில் பரவசம் கொண்டேன், பாவையின் ஜாடையில்

சந்தம் தக்கம்முக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் மெட்டு கட்டு குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு டுண்டும் தக்கம்முக்கு தாழ போட்டுக்கிட்டு சந்தம் மெட்டு கட்டி

0: என்னடா பாட்டு, பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா, ஆட்டம் வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா,
1: நடைய கட்டண பத்தாது,
2: நடைய கட்டண பத்தாது,
1: மேலத்தை கொட்டுன பத்தாது,
2: மேலத்தை கொட்டுன பத்தாது,
1: தாலிய கட்டண
2: பத்தாது,
1: தண்ணி அடிச்சா
2: பத்தாது,
1: பந்திய வையுங்க பந்திய வையுங்க பந்திய வையுங்கடா பரதேசி பசங்களா.
3: ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ.

இன்பத்தை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வரும் பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். இசை வி தட்சிணாமூர்த்தி.

அடுத்து லவகுசா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி ஏற்றி ஜே வி ராகவலு ஏ பி கோமலா கே ராணி பாடியது.

0: நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என்ற முத்துசுவாமி தீட்சித்த கிருதி. சண்முகப்பிரியா ராகம், ரூபகத்தாளம்.

எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வரலட்சுமி நமோஸ்துதே என்ற மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில்.

0: வணக்கம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே.

0: நாம் இனியும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது நாராயண கவசம், பாடியவர் மணி கிருஷ்ணசாமி.

ದೋಷೆ ಋಷಿಕೇಶ ಉತಾರ್ಧ ರಾತ್ರೇ ನಿಶೀಥ ಏಕೋ

சச்சயது சத்யேனானேன நனஹ சர்வேயாந்து நாசம் உபத்.